நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948 பாத்ரபத மாதம் 7 தேதி 2026 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29 நாள் இன்று சனிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 46 நொடி.

நாளொரு குரல். பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவின் பொருள், மற்றவனை பற்றி புறங்கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோகத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான். 186வது குரல் மீண்டும். பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் நேர்லி நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆரம்பத்துக்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். ஈர நிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள். வழங்குபவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நினைவலைகள். அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. புகையிலை பயன்பாட்டை தடுக்கக்கூடிய சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை

ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அன்பாயுதம் ஏந்துவோம். நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் பி மார்டின் ஜோசப், மாணவர் எம் மெர்சிபா. நிகழ்ச்சி சென்னியஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னியஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை மற்றும் டாக்டர் ஆர் பிச்சுமணி ஐயர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். 4 மணிக்கு மௌன கீதங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை கங்கை அமரன், கதை வசனம் இயக்கம் கே பாக்கியராஜ். மாலை 5 மணிக்கு இளைய பாரதம். விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி முத்திரப்பாளையம் அருட்செல்வி ஆயிஎம்எல் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் இயற்கை வழி வேளாண்மை முறைகள், கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை, எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8 மணி முதல் 8:58 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் மண்டபகா சாரதா அவர்களின் பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம், நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தமிழ்வேலன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும், 11:47 முதல் 12 மணி வரையிலும் மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நண்பகல் 12:02 பேசுங்க தோழா நேரடி நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதா ஸ்ரீ. மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: In the final, he had an impressive run to the title, beating world number 18 and Asian Games gold medalist Yan Wanning 3-0. And that is the end of this news bulletin.
1: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள்.
2: உயர்தனை செந்தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பன்முகம் கொண்ட பாவலர். பரந்து விரிந்த பல்வேறு துறைகளுக்குரிய விழுமைய கருத்து கருவூலங்களை எடுத்துரைத்த தெய்வ புலவர். அறத்துப்பாலில் ஆன்றவிந்த சான்றோராக விளங்கி அருள்மொழி அருள்கின்ற தவ முனிவராக விளங்குகின்றார். பொருட்பாலில் அரசியல் பேரறிஞராக திகழ்கின்றார். இன்பத்துப்பாலில் கற்பனை நயங்களுடன் கூடிய பண்பாடு மாறாத ஒரு நாடக காவிய கலைஞராக மாறி நம்மை பேரின்பத்தில் திளைக்க வைக்கின்றார். தானே முழுதுணர்ந்து தந்தமிழின் வெண்பாவால் குரல் வெண்பாவால் ஆக்கித் தந்த திருவள்ளுவர்க்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? திருக்குறள் கைமாறு கருதாத கடப்பாடு உடையது. திருக்குறள் உள்ளும் தோறும் நினைக்கும் தோறும் உள்ளம் உருக்குகின்ற தீந்தமிழ் சொல்லோவியம். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லா பொருளும் இல்லையால் என்ற பெருமையுடையது. கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று இடைக்காடரும், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று ஔவையாரும் பாடிய புகழுக்குரியது. அதனினும் மேலாக என்றும் புலராது யானனாற் செழிகினும் நின்றளர்ந்து தேன்விலிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிற் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போல் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று இறையனாரும் புகழ்ந்து போற்றுவர். மேலும் கவுனியனார் என்ற புலவர் பெருமான் சிந்தைக்கினிய செவிக்கினிய வாய்க்கினிய வந்த இருவனைக்கு மாமருந்து முந்திய நன்னறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணிய வன்குரல் வெண்பா என்று திருக்குறளின் இனிமை எவ்வாறானது, நல்வினை தீவினைக்கு எவ்வாறு மாமருந்தாகிறது என்பதை காட்டுகின்றார். ஆகவே புலவர் பெருமக்கள் போற்றிய படைப்பே உலகப் பொதுமறை. பிறமொழித் தாக்குதலால் தமிழ் அழிந்து போகாமல் தொல்காப்பியர் தம் தொல்காப்பிய இலக்கண நூல் வழியாக காத்து போற்றினார் என்றால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வெளியிலிருந்து வந்தவர்களது செல்வாக்கால் தமிழ் பண்பாடு சிதைந்து போவதை நிறுத்தி அரண் போன்று தம் திருக்குறளால் காத்தார் என்றால் மிகையில்லை. மாற்று சிந்தனை தந்த மாமனிதர் திருவள்ளுவர். மக்கள் வாழ்க்கையில் காணப்படும் பொருந்தாத மூடநம்பிக்கை கொள்கைகளை எதிர்த்து போர் முரசு கொட்டியவர் திருவள்ளுவர். கல்வி புலமை சிந்தனை விடுதலை வாழ்வு என்பன சாதியின் பெயரால் பெரும்பாலோர்க்கு விரும்பினும் குற்றமாகும் என்று சொல்லப்பட்டது. அதனை மறுத்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று முழங்கினார் திருவள்ளுவர். எல்லா உயிர்க்கும் பிறப்பால் வேறுபாடில்லை, ஆயினும் தான் செய் தொழிலால் பெருமை கிடையாது, பெருமையாவது குலத்தினால் அறியப்படாதது என்று முழங்கினார். பிறப்பால் உரிமை பேசியது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு பெருமையும் சிறுமையும் எவ்விதம் ஏற்படுகிறது என்பதற்கு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் என்று பாடினார். கல்வி மனைமாட்சி தவம் துறவு என்பன எல்லா மாந்தர்க்கும் ஏற்றது என்பதுதான் குறள் அறம். ஒழுக்கத்தால் உயர்ந்தோரே நற்குடி பிறந்தாராவர் என்றார். கல்வி அனைவருக்கும் பொது உயிர்ப்பலி கொடுத்து வேள்வி செய்வதை கண்டித்தார். வாடி வதங்கும் வறியோர்க்கு சார்பாக திருவள்ளுவர் அறச்சீற்றம் கொள்கின்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக இவ்வுலகியற்றியான் என்றார். திருக்குறளின் கருப்பொருளாக விளங்கும் பாடல்களில் மிகவும் சிறப்பான திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதாகும். ஆகவே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது போல செம்மாந்துயர்ந்த திருவள்ளுவர் உலகத்திற்கே பொதுமையாக பொதுமறையாக சொன்னதே அற இலக்கியங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழும் திருக்குறள். திருவள்ளுவரின் புகழும் திருக்குறளின் புகழும் உலகம் உள்ளவரை நிலைத்தோங்கும். திருக்குறளை சட்டமாக கொள்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக ஒலிக்க வரும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

ஒலித்தவை தெய்வீகராகம். இனி வருவது சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் அருள்மிகு மேலமாரியம்மன் திருக்கோயில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8 மணிக்கு 2 காலை யாக பூஜை, விமான கலசம் படிய வைத்தல், மாலை 5 மணிக்கு 3 காலை யாக பூஜை துவக்கம், 8:30 மணிக்கு மகா பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெறும். கடலூர் மாவட்டம் காரணப்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் எனும் திருக்குட நன்னீராட்டு விழாவில் இன்று காலை 8:30 4 காலை யாக பூஜை, விமான கலசம் படிய வைத்தல். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மூங்கில்பட்டு பஞ்சாயத்து சிங்காரப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் இன்று காலை 10:30 முதல் 12:30 மணிக்குள் மங்கள இசை, மகா கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெறும். திலாசுப்பேட்டை வீமகவுண்டர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் திருக்கோயில் அவதார நட்சத்திர விழாவில் இன்று ஸ்ரீ பாஞ்சாலி ஜெயந்தி, ஸ்ரீ 7 மணிக்கு 108 பால்குட மகா அபிஷேகம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 12 சனிக்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள். மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

0: கண்ணம்மா பொண்ணம்மா, அந்த மண்புழு உரத்தை தக்காளி செடி வெண்டைக்காய் செடியில் நல்லா களைவட்டையில் நல்லா அழகாக வைங்க. அந்த வேறு கடியில் நல்லா பதமாக வைங்க. சரியா?
1: சரிங்க அண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சிடுறேன்.
2: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து,
0: காத்தமுத்து, வாபா வாபா வந்துட்டியா கொள்ளைக்க?
2: என்னப்பா, நேற்று தான் 50 கிலோ மண்புழு உரம் வாங்கிட்டு வந்த.
0: ஆமாம்.
2: இன்னைக்கு உன்னுடைய காய்கறி தோட்டத்தில் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டியா?
0: ஆமாம். ஆளு வச்சு வெண்டைக்காய் தக்காளியில் மண்புழு உரத்தை போட சொல்லிட்டேம்மா.
2: ஓஹோ, வெண்டைக்காய் தக்காளி செடிக்கு மண்புழு உரத்தை போட சொல்லிட்டேன்.
0: நானும் போட்டுன்னுக்குறேன்.
2: ஓஹோ, எப்பா மேலாப்பில் போடாதப்பா, கொஞ்சம் லேசாக மண்ணை பறித்து அதுக்குள்ளே போடணும்பா.
0: ஓஹோ,
2: நான் மண்புழு உரம் வந்து முழுமையாக நம்மளுடைய செடியெல்லாம் எடுத்துக்கணும்னா கொஞ்சம் மண்ணுக்குள்ளே இருந்தாதான்ப்பா நல்லது.
0: நீ சொல்கிற மாதிரி தான் போடணும் வரோம் காந்தமுத்த. கண்ணம்மா பொண்ணம்மா, அலுப்பு தீர அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தான் வேலை செய்கிறது.
1: சரிங்க அண்ணா.

0: அவங்க வேலையை செய்யட்டும்.
1: சரி சரி,
0: நீ வாப்பா அப்படி வந்து உட்காருப்பா.
1: சரி வா காதமுத்த, வேப்ப மரத்தில உட்காருவோம். நல்லா காத்து, குளிர்ச்சியா, நல்ல உடம்புக்கு சுகமா, நல்லா இருக்கும்.
0: ஆமாப்பா, வேப்ப மரத்து இலையில ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கட்டிங் கட்டிங்காக இருக்கும். எந்தெந்த இலையெல்லாம் அந்த கூர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கோ அந்த இலையில தான் ஆக்சிஜன் அதிகமாக வெளில வரும்.
1: ஆ, சொல்லிக்கிறப்பண்ணியா.
0: ஆமாம், வேப்ப மரத்து காற்று அதனால தான் நமக்கு ரொம்ப நல்லது.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
0: நமக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து வேப்ப மரத்து கீழே கிடைக்கும்பா. சரி சரி, வாப்பா உட்காருவோம்.
1: காதமுத்தா, இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா எனக்கு.
0: நேற்று நம்ம என்ன செஞ்சோம், குழி முறையில் எப்படி வந்து மண்புழு வளர்க்கலாம்,
1: ஆமாம்,
0: அப்புறம் மர பொட்டியில் எப்படி வளர்க்கலாம்,
1: ஆமாம்,
0: அப்புறம் வந்து சிமெண்ட் தொட்டியில் எப்படி வளர்க்கலாம்,
1: ஆமாம்,
0: இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டோம். இப்போ நாம் என்னென்னலாம் வந்து இடுபொருள்கள் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்ப்பா.
1: சரி சரி
0: சரியா. பொதுவாக நம்ம கொல்லக்காட்டில் நம்ம காய்கறி கழிவாக இருக்கட்டும், இல்லை வேளாண்மை கழிவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கழிவுகள் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: இதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கணும்.
1: சரி சரி சரி.
0: கால்நடை கழிவு உட்பட, ஏன்னா பச்சை சாணம் ரொம்ப நல்லது இந்த மண்புழு உற்பத்தியில.
1: காதமுத்தா, விவசாய ஆபீஸ்ல ஏதோ விவசாயத்துக்கு மானியம் தரேன்னு சொன்னாரு, அதனால நான் கொஞ்சம் வேற இடம் ஆபீஸுக்கு போனா, நீ கொஞ்சம் சுருக்கமா சொல்லுப்பா எனக்கு.
0: சரிப்பா சரிப்பா, சுருக்கமா சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி,
0: முதல்ல அந்த மண்புழு படுக்கையை பத்தி சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி,
0: ஏன்னா இப்போ ஒரு தொட்டியில நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, அடிபாகத்துல சின்ன கல், அப்புறம் மணல், இதை கொஞ்சம் போட்டுக்கணும்ப்பா.
1: சரி,
0: ஒரு 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு போட்டுக்கிட்டியா?
1: போட்டுக்கலாம்.
0: அப்புறம் 15-20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய இந்த வண்டல் மண், அதை பரப்பிடணும்ப்பா. சரியா?
1: சரி.
0: அப்புறம் வண்டல் மண்ணின் மீது மண்புழுக்களை விடணும். அந்த மண்புழு படுக்கைய தான் சொந்த இருப்பிடம் போல அந்த மண்புழுக்கள் நினைச்சுக்கும்.
1: ஓஹோ.
0: குழிய 2 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம், அப்புறம் 1/4 மீட்டர் உயரம், இந்த அளவுல வச்சுக்கிட்டு இந்த மண்புழு படுக்க இருக்குல்ல, அதுல 15-20 சென்டிமீட்டர் அந்த அளவுல அமைக்கணும்பா. இப்ப கையளவு மாட்டு சாணத்தை படுக்கையின் மீது நல்லா தூவணும். 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இந்த வைக்கலை எடுத்துக்கிட்டு அந்த வைக்கலை நல்லா பொடுசா வெட்டிக்கிட்டு அதை போடணும். அப்படி இல்லைன்னா இயற்கை கழிவுகள் ஏதாவது கிடைச்சதுன்னா அதை கூட நம்ம போடலாம். அடுத்த 30 நாட்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நாம தண்ணி தெளிக்கணும்.
1: ஈரப்பதான் நம்ம மெயின்டெயின் பண்றது ரொம்ப முக்கியம். படுக்க வறண்டு போயிடக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப சொத சொதப்பாவும் இருந்துடக்கூடாது. சேறு போல, ஆமா, அது மாதிரி இருக்கக்கூடாது. பறவைகள்ட்டேந்து நம்ம வந்து படுக்கையை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த தென்னை மட்டை இல்லை பனை ஓலையை வச்சு கோணி பையை வச்சு கூட நம்ம மூடி பாதுகாக்கணும். ஏன்னா எலி வந்து மண்புழுவை சாப்பிடும். காகம் பருந்தெல்லாம் சாப்பிடும்.
0: காகம் பருந்து என்னென்னலாம் மண்புழுக்கு எதிரி இருக்குதோ அதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடும். அதனால மண்புழுக்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்பா.
1: சரி சரி
0: சரி. எப்போ வந்து மண்புழு உரம் கிடைக்கும் தான் நீ கேட்ட.
1: ஆமாம்,
0: இப்போ நம்ம படுக்கையை ரெடி பண்ணிட்டோம்.
1: ஆமாம்,
0: அதில் மண்புழுவை விட்டாச்சு.
1: ஆமாம்,
0: அதுக்கு தேவையான உணவை கொடுத்தாச்சு.
1: ஆமாம்,
0: தண்ணி தெளிச்சிக்கிட்டே வர்றோம் இல்லையா.
1: ஆமாம்,
0: இப்போ அடர் காப்பி நிறத்துல பொடி பொடியா, அந்த குருணை குருணையா அள்ளி பார்த்தோம்னா எடையே இல்லாத மாதிரி இருக்கும். மண்ணு மாதிரி இருக்காது, அப்படியே கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தென்படும். இதுதான் வந்து மண்புழுக்களுடைய எச்சம். இதுதான் நமக்கு தேவையான மண்புழு உரம். சரியா? இப்ப இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது எப்ப இருந்து ஆரம்பிக்கும்னா, 60 நாளைக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு.
1: 60 நாள் ஆகும்.
0: ஆமாப்பா, 60 நாளைக்கு அப்புறம் நாம என்ன செய்யணும்னா, சில பேர் 45 நாள்ல கூட எடுக்கிறாங்க, இருந்தாலும் 60 நாளைக்கு அப்புறம் நல்லா கிடைக்கும்.

0: இருந்தாலும் உரம் நல்லா மக்கனா தான் நல்லா இருக்கும்.
1: எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் வச்சுக்க, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை விடக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மண்புழுக்குள்ள என்ன செய்யும், மேலே இருந்து கீழே நோக்கி போக ஆரம்பிச்சு. அப்ப நம்ம வந்து அந்த மண்புழு உரத்தை அப்படியே வெட்டி மேலாப்புல எடுக்கும் போது அதுல ஏதாவது வேணா ஒன்னு ரெண்டு மண்புழு வேணா இருக்கலாமே ஒழிய பாக்கி மண்புழு எல்லாம் கீழே ஓடிடும். இப்ப நம்ம அதை சுரண்டி எடுத்துட்டு திரும்பவும் நமக்கு வேணும்னா திரும்பவும் நம்ம அதே மாதிரி பெட் அமைச்சு திருப்பி திருப்பி நம்ம மண்புழு உரத்தை தயார் பண்ணிட்டே இருக்கலாம். அல்லது இது வரைக்கும் தயார் பண்ண மண்புழு உரம் போதும், நம்ம பெட்டை களைச்சிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப மண்புழு உரத்தை எடுத்த பிறகு அந்த நாலு மூலையிலையும் கொஞ்சம் நல்லா ஈர சாணத்தை எடுத்து அதை அப்படியே நேசா புதஞ்ச மாதிரி அப்படி வச்சிட்டோம்னா இந்த கீழே இருந்ததுல மண்புழு அது எல்லாம் உடையாந்து அந்த ஈர சாணத்துல வந்து உள்ள நுழைஞ்சிரும். அதுங்களுக்கு ஈர சாணம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு அந்த ஈர சாண உருண்டை இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து ஒரு வாளி தண்ணியில அப்படியே நம்ம போட்டோம்னா அந்த சாணம் எல்லாம் தண்ணியில கரைஞ்சிரும். அந்த மண்புழு அப்படியே ஒரு பந்து மாதிரி அப்படியே தண்ணியில கிடக்கும். அந்த மண்புழுக்களை அப்படியே எடுத்து நாம மண்புழுவை வந்து ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு மேல கூட விற்பனை பண்ணிக்கலாம். அல்லது புதுசா பெட்டு போடணும்னாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
0: ஓஹோ, பாத்தமுதா ஒரு கிலோ 400 அளவுக்கு வருதா?
1: ஆமாப்பா, ஒரு பெட்டை நீ தயார் பண்ணினா குறைஞ்சபட்சம் 2 கிலோவுக்கு மேல இருக்கும்பா.
0: அடேப்பா பரவாயில்ல, நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாம்.
1: அதுலயே உனக்கு 1000 ரூபாய் நின்னுடும்பா. இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம மண்புழுவை தயார் பண்ணிட்டோம்ல, இந்த மண்புழுவை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இயற்கையான முறையில அந்த மண்புழு உரத்து கூட அந்த மண்புழுக்களோட முட்டையெல்லாம் வேற இருக்கும். அதனால ரொம்ப வெயில போய் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நிழலோட்டமா வச்சுக்கணும், அது கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். ரொம்ப காஞ்சி போய் ட்ரையாகவும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அதில் உள்ள சத்து பாதுகாக்கப்படும்பா.
0: சரி சரி சரி.
1: நம்ம மண்புழு உரம் பயன்படுத்துகிறப்ப கூட மண்ணில் வந்து கொஞ்சம் பள்ளம் பறிச்சுட்டு உள்ளே போட்டு அதுக்கு மேலே மண்ணை மூடி அப்படி பயன்படுத்துறது தான் நல்லது.
0: ஓஹோ,
1: அப்போ தான் வந்து பயிரும் நல்லா ஈஸியாக மண்புழு உரத்தை எடுத்துக்கும்.
0: கதமுத்தா, இந்த மண்புழு உரம் போகிறதில் என்னென்ன சத்தெல்லாம் அடங்கிதுப்பா?
1: கத்தமுத்து, மண்புழு உரத்துல வந்து கரிமச்சத்து இருக்குது, தழைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது, சோடியம் சத்து இருக்குது, கால்சியம், மெக்னீசியம், தாமிர சத்து, இரும்பு சத்து, துத்தநாக சத்து, கந்தக சத்து, எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா?
0: எவ்வளவு சத்து இருக்குது?
1: ஆமாப்பா, நிறைய சத்துக்கள் இருக்கு. எளிமையான ஒரு விஷயம்தான் மண்புழு உரம் தயாரிக்கிறது.
0: பரவாயில்ல,
1: நீ அடுத்த தடவைலாம் வெளியில போய் வாங்கிட்டு வராதப்பா.
0: வெளியில வாங்க மாட்டோம்ப்பா,
1: நீனே தயார் பண்ணி நெல்லு வயலா இருக்கட்டும், கரும்பு வயலா இருக்கட்டும், காய்கறி பயிரா இருக்கட்டும், வாழைத்தோட்டமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மண்புழு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
0: காத்தமுத்து, மண்புழு உற்பத்தி பண்றதை பத்தி நல்லா தெளிவா சொன்ன, மண்புழு உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்ன, அந்த மண்புழு உரம் எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தணும்னு நல்லா தெளிவா சொன்னப்பா. நீ சொன்ன மாதிரி செஞ்ச, செலவு கம்மி பண்ணிய, நிறைய அதிக சம்பாதிச்சிய, மண்புழு உரம் தயாரிக்கிற ஃபேக்டரியே வைக்க போறோம்பா.
1: சரிப்பா சரிப்பா, நீ பெரிய லெவல்ல பண்ணு, நல்லா லாபம் அட. இயற்கையான முறையில நம்ம உரம் தயாரிக்கிறோம்னா அது நமக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம ஊருக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம நாட்டுக்கே நல்லதுப்பா. சரி கருத்த முத்தே, நான் அப்ப கிளம்பட்டுமா?
0: சரி சரி, பார்த்து போயிட்டோப்பா.
2: மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். ஒலிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார்.

0: நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை அதை பயன்படுத்தும் நாடாக இல்லாமல் அதை உருவாக்கும் நாடாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறையால் இந்தியா நவீன தொழில்நுட்பங்களில் சுயசார்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தற்போது பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பின் மூலமாக நாடாளுமன்ற விவாதங்கள் மொழிபெயர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 8 மொழிகளில் இந்த மொழிபெயர்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், விரைவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்த செயலியின் மூலம் தொலைந்த அல்லது திருடப்பட்ட கைபேசிகள் மீட்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மட்டும் 75,000 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள், காவல்துறையினர் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சஞ்சார் சாத்தி செயலியின் மூலம் மீட்கப்பட்ட கைபேசிகள் 201% அதிகரித்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 பேர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த் மற்றும் திரு சரத்குமார் அவர்களை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆனந்த், தமிழகத்தைச் சேர்ந்த மற்றவர்களை மீட்க மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சென்னை திரும்பிய பயணிகள் கூறுகையில், நேபாளத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாள ராணுவமும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கியதாக தெரிவித்தனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் காற்றாடி திருவிழாவை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 3 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துவதாக அவர் கூறினார். மாமல்லபுரத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேலும் பல வளர்ச்சி திட்டங்கள் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட இந்திய மருத்துவ முறை நலவாழ்வு மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். இந்த மையத்தில் 16 வகையான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் செங்கல்பட்டிலும் சிகிச்சை வசதிகள் உள்ளதாகவும் இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார்.
2: இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டு

0: நம்ம அரசு சார்பிலேயே ஒரு பெரிய வளாகம் இருக்கு. அங்கே 28 படுக்கை வசதிகளை கொண்ட ஒரு ரீஜுவனேஷன் ஒரு தெரப்பி, ஒரு 7 முதல் 10 நாட்கள் அங்கேயே தங்கி உணவு ஆரோக்கியம் அங்கே தேவையான மசாஜ் பிளஸ் அவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். எப்படி நம்ம கேரளா போய் ஒரு 7 நாள் 10 நாள் போய் தங்கி அங்கே சிகிச்சை மேற்கொள்கிறோமோ மற்ற மாநிலங்களுக்கு போய் பண்ணுறோமோ அதே சிகிச்சையை நம்ம கட்டணம் குறைவாக தரமாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த செய்தியை இதன் மூலமாக நம்ம மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். மக்கள் பயன்படுத்தணும், பயன்படுத்திட்டு உங்களுடைய ரிவ்யூலாம் சொன்னீங்கன்னா இன்னும் எந்த விதத்தில் மேம்படுத்த முடியும். இதுவும் சொல்கிறோம், நம்ம ஆன் டிமாண்ட் அதிகரிக்கும் பொழுது இங்கே கூடுதல் படுக்கை வசதிகள் கொண்டு கூடுதல் சிகிச்சையாளர்களை வச்சு நம்ம இன்னும் அதிக அளவில் சிகிச்சையை நம்ம வழங்க போகிறோம்.
1: தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என தாவேக அரசு பிடிவாதமாக இருப்பதன் உண்மை காரணம் என்ன என்றும் இதில் அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரி செய்திகள். காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு நீதிபதி மற்றும் 7 கூடுதல் நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 2025 இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று பங்கேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் இன்று டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி பெங்களூருவில் தேசிய சோதனை மையத்தின் 115வது நிறுவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் நியாயவிலைக் கடை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் குளிரூட்டப்பட்ட நவீன கதர் அங்காடியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி கோப்பையை கைப்பற்றியது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவை அணி மதுரை அணியை 84 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:55. 7
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். ஈரநிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். நீர்நிலைகள் நன்னீர் மற்றும் உப்பு நீர் கலந்த நீர்நிலைகள்.

0: என இரு வகைப்படும். குளங்கள், நதிகள், கால்வாய்கள், நெல் வயல்கள், ஈரப்பதம் உடைய புல்வெளிகள் மற்றும் இவற்றுடன் சேர்ந்தவை நன்னீர் நிலைகள். காயல்கள், சுண்டல் காடுகள், சதுப்பு நில பகுதிகள், கழிமுகத்வார பகுதிகள் போன்றவை உப்புநீர் கலந்த நீர்நிலைகள். இவை கடலோர நீர்ப்பகுதிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இது போன்ற ஈர நிலங்களில் நீர் மெதுவாக மண்ணிற்குள் அரித்துக் கொண்டு இறங்குவதால் மாசுகள் அகற்றப்படுகின்றன. நிலத்தடி நீரின் மாசுத்தன்மை குறைகிறது. இதனால் இவைகள் பூமியின் சிறுநீரகங்கள் என்றும் நிலைத்தன்மைக்கு தேவையான நீரை சேமித்து வைத்திருப்பதால் உயிர்கோளத்தின் இரத்த ஓட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றன. விவசாயத்தை நிலைநிறுத்த இயற்கை பேரிடர்களை கட்டுக்குள் வைத்து பூமியை பாதுகாக்க இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. மழைக்காலத்தில் நீர் வீணாகாமல் பாதுகாத்து வைக்கப்படுவதால் வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பெருக்கெடுத்து ஓடி கடலுடன் கலக்கும் நீரை சேமிப்பதற்கும் இவை உதவுகின்றன. இதன் மூலம் நீர்நிலைகளின் வளத்தை பெருக்குவதில் இவை பெரும் பங்கு வகிக்கின்றன. ஒரு ஹெக்டேர் காடு சராசரியாக ஓராண்டிற்கு 30,000 கிலோ லிட்டர் தண்ணீரை சேமிக்கிறது. ஒரு ஹெக்டேர் நீர்நிலை சராசரியாக ஓராண்டிற்கு 500,000 கிலோ லிட்டர் நீரை சேமிக்கிறது. கடலோர பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்கவும் சுனாமி போன்ற பேரிடர்களின் தீவிரத்தை குறைக்கவும் இங்கு காணப்படும் தாவரங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அழியும் நிலையில் உள்ள பல உயிரினங்களின் வாழிடமாக இந்த இடங்கள் விளங்குகின்றன. பலதரப்பட்ட வலசை பறவைகள், மீன்கள், சிறு உயிரினங்கள், நீர்வாழ் தாவரங்கள், கரையில் வாழும் பெருமரங்கள் போன்றவை இந்த பல்லுயிர் சுற்றுச்சூழல் மண்டலங்களில் உள்ளன. மண் அடித்து தூர்க்கப்பட்டு மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவது, குப்பை கூளங்கள் கொட்டப்படுவது ஆகிய இரு பெரும் சிக்கல்களை நீர்நிலைகள் சந்தித்து வருகின்றன. நீர்நிலைகளுக்கு அருகில் குடியிருக்கும் நாம் செய்யும் பல செயல்களும் அவற்றின் அழிவிற்கு காரணமாகின்றன. மணல் சுரண்டல், மிதமிஞ்சி மீன்பிடித்தல், அயல்நாட்டு கால்நடை மற்றும் விலங்கினங்களின் வரவு, சுற்றுலா போன்றவையும் நீர்நிலைகள் அழிய காரணமாக உள்ளன. இவற்றை அழித்தே நகரமயமாக்கல் என்று வெகு வேகமாக நடைபெற்று வருகின்றது. முன்பெல்லாம் நாம் பேருந்திலோ ரயிலிலோ பயணம் செய்யும் போது பச்சை பசேல் என்று கண்ணிற்கும் மனதிற்கும் குளுமை தரும் வகையில் அமைந்த நெல் வயல்கள் போன்றவை இருந்தன. இன்று இக்காட்சிகள் அருகி போய்விட்டன. இந்தியாவின் தென் கோடியில் இருந்து வடகோடி வரை ஒரு நகர தொடர்ச்சியை நாம் காண முடிகிறது. இன்று மேற்கொள்ளப்படும் நகரமயமாக்கலில் நீர்நிலைகளே முக்கிய இறைகளாக்கப்படுகின்றன. 2003 முதல் 2015 வரையிலான காலத்தில் நீர்நிலைகளின் பரப்பு 35% குறைந்துள்ளது. ஆனால் நகரப்பகுதிகளில் நீர்நிலைகள் மிகவும் தேவைப்படுகின்றன. இப்போது நகரப்பகுதிகளில் எஞ்சியுள்ள நீர்நிலைகள் அளித்து வரும் சுற்றுச்சூழல் சேவைகள் மகத்தானது. நீர் மாசை கட்டுப்படுத்துவது, வாயுமண்டலத்தில் வெப்ப உயர்வை குறைப்பது, நிலத்தடி நீரின் மட்டத்தை உயர்த்துவது, உணவு உற்பத்தி போன்றவற்றில் இவற்றின் பங்கு அளப்பரியது. இவை அழிந்தால் நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை ஆகிவிடும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். ஈர நிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள். வழங்கியவர் முனைவர் S. காயத்ரி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். உண்மையே உள்ள தூய்மையை உண்டாக்கும். உள்ள தூய்மையே ஒழுக்கத்தின் உயிர்நாடி ஆகும். உண்மையே உள்ள தூய்மையை உண்டாக்கும். உள்ள தூய்மையே ஒழுக்கத்தின் உயிர்நாடி ஆகும். நேர்லேது மகாவீரரின் சிந்தனை.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நினைவலைகள் நிகழ்ச்சியில என்னோட கூட ஆனந்தி இணைஞ்சிருக்காங்க. ஆனந்தி வணக்கம்.
4: வணக்கம் மேடம். நான் பாண்டிச்சேரில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
3: கடிதம் எழுதியிருந்தீங்க.
4: ஆமா மேடம்.
3: உங்களுடைய நினைவுகளை ஷேர் பண்றதுக்காக.
4: நான் இப்ப வந்து பாண்டிச்சேரில வெங்கட நகர்ல இருக்கேன் மேடம். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேடம். எங்க வீட்டுக்காரங்க ரொம்ப என்னோட நினைவுகள்லாம் ஷேர் பண்ணிக்க எழுதி எழுதுன்னு சொல்லி வற்புறுத்தினாரு. அதனால தான் மேடம் நான் இதை எழுதியிருக்கேன்.
3: உங்களுக்கா விருப்பம் இல்லையா?
4: எனக்கும் விருப்பம் உண்டு. எல்லாரும் நினைவலைகள் எழுதி பேசுறதெல்லாம் நாங்க கேக்குறோமா, எனக்கும் விருப்பம் உண்டு. அவரும் நீ எழுது எழுதுன்னு சொல்லுவாரு, அதனால எழுதுறேன் மேடம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் மேடம். நான் பிறந்ததெல்லாம் வந்து நாகப்பட்டினம் மேடம். நாகப்பட்டினத்துல நீலாஜாச்சம்மன் கோயில் கிட்ட நீலா கீழ விதிங்கிற தெரு அங்கதான் மேடம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அது வந்து நான் நீலா கீழ விதிங்கிற அந்த தெருவுலதான் மேடம் நாங்க இருந்தோம். பெரிய பெரிய வீடு. அந்த வீட்டுல எங்க மாமா இருந்தாரு, அவர் தான் ஹெட்டு. அப்புறம் வந்து 3 ரூம் இருக்கு. அந்த 3 ரூம்ல நாங்க தான், எங்க அப்பா தான் பெரியவர், அப்புறம் ரெண்டு சித்தப்பா. சித்தப்பா பசங்க நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம். சொப்பு ஜாமான்லாம் வச்சு விளையாடுவோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். தொப்பு ஜாமா, அப்புறம் அந்த மழை பெஞ்சி முடிச்சுட்டாக்கா அந்த கோடி கிழிச்சு சில்லு சில்லுன்னு சொல்ற பாண்டி ஆட்டம் விளையாடுவோம். அப்புறம் பலாங்குழி, இந்த 7 கல் வச்சு தூக்கி போட்டு புதக்கான்னு சொல்லி அது விளையாடுறது. அப்புறம் கண்ணாமூச்சி ஆட்டம், அது பேர் LONDON லண்டன் அப்படி சொல்லி ஜூட்டா அப்படி கெட்டுட்டு விளையாடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், ஹாப்பியா இருக்கும். அப்பெல்லாம் கவலைங்கிறது என்னன்னே தெரியாது. அப்புறம் எங்க ஊரு நீல காயராஜன சுவாமி நீலாஜாட்சிமன் கோயில் வந்து 63 நாயன்மார்கள்ல ஒருவர் திறந்த ஊர் மேடம். அது வந்து அதிபத்த நாயனார் அப்படிங்கிற நாயனார் திறந்த ஊரு. அது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நீலாயதாட்சி அம்மன் கோயில் நாகப்பட்டினத்துல இருக்கு மேடம். அதுக்கு பக்கத்துலதான் மோர்த்தா அப்படின்னு ஒரு அல்லா கோயில். அதுல வந்து நம்ம உடம்பு சரியில்லாம் மந்திரிப்பாங்க, அது ஒரு கலையத்துல தண்ணி தருவாங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு திருவிழி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து பூசிட்டு குத்து விளக்கு ஏறியும், அதுல நெய் எடுத்து கண்ணில் அப்படியே தடவிக்கிட்டு வந்து வரும் மேடம். நல்லா இருக்கும் மேடம். அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தாக்கா ஊசி மாதா கோயில்ல இருக்கும். அந்த ஊசி மாதா கோயில் வந்து கோபுரம் ஊசி மாதிரி நீட்டமா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அந்த கோயில் அங்க ஜீசஸ் வந்து அப்படியே பெட்டியில வச்சிருப்பாங்க, அவரோட முடி இருக்கும், அது நல்லா இருக்கும். அப்படியே அது சண்டு வழியே நேரா போனீங்கன்னாக்கா மாதர்சி மாதா கோயில் இருக்கும். மாதர்சி மாதா நம்ம நம்மளோட வேண்டுதல்கள்லாம் அப்படியே விசாரிச்சு கேட்கற மாதிரி ஒரு பக்கம் சாஞ்ச நிலையில இருப்பாங்க அந்த மாதா. அந்த வழியே அப்படியே வந்தாக்கா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் இருக்குது. நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் என்னோட இஷ்ட தெய்வம் மேடம். மகமாயி மகமாயின் தான் சொல்லிட்டே இருப்பேன். எங்கப்பா சின்ன வயசுல இருக்கப்ப எங்களை சைக்கிள் வச்சு கூப்பிட்டுட்டு போவாரு. அப்ப வந்து

0: இந்த நாட்டம் ஆரஞ்சு முட்டையை வாங்கி தருவாங்க, அது சாப்பிட்றதுக்காகவே டெய்லி போறது. அப்படியே என்னோட அபிமானவங்களா ஆயிட்டாங்க அவங்க, நெல்லிக்கடை மாரியம்மன். அப்புறம் அதுக்கு பக்கத்துல சந்தில பெருமாள் கோயில் இருக்குது, சௌந்தரராஜ பெருமாள். அது 108 திவ்ய தசத்துல அதுவும் அந்த பெருமாள் கோயிலும் ஒண்ணு மேடம். அந்த பெருமாள் கோயிலும் ரொம்ப நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை உற்சவம் எல்லாம் நடக்கும். அங்க 9 தசாவதார காட்சியும் அந்த புரட்டாசி மதத்துல வச்சிருப்பாங்க மேடம். அது ரொம்ப பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அப்புறம் வந்து இது எங்க நெல்லுக்கடை மாரியம் கோயில வருஷத்துக்கு ஒரு தடவை செடில் நடக்கும் மேடம். செடில்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பெரிய கழுமரம் மாதிரி இருக்கும், அதுல பூசாரி ஒருத்தர் நின்று குழந்தைங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா வேண்டிக்குவாங்க, வேண்டிக்கிட்டு அந்த செடியில ஏற்றுதேன்னு வேண்டிக்குவாங்க. அதை அப்படியே சுத்தி கொண்டு வருவாங்க, ஒரு 5-6 பேர் சேர்ந்து சுத்திட்டு வருவாங்க. செடியில் உற்சவம்வாங்க, அது உயரமா தூக்கிட்டு போவாங்க, அப்புறம் அப்படியே இறக்கி அப்படியே சுத்துவாங்க மேடம். அது ரொம்ப நல்லா இருக்கும். பிரார்த்தனையே மாவிளக்கு தான். அப்புறம் காவடி எடுப்பாங்க, எல்லா நிறைய பேர் சேர்ந்து காவடி, பால் காவடி, இந்த பாட காவடின்னு சொல்லுவாங்க, அந்த பாடையில படுக்க வச்சுட்டு அது சடலம் மாதிரியே வச்சு செய்வாங்க. இன்னொன்று வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் வடக்கு பொய்கை நல்லூர்னு இருக்குது, அங்கே வந்து கோரக்க சித்தர் சமாதி இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கும், நல்லா இருக்கும் மேடம். பக்கத்தில் தான் எட்டுக்குடி இருக்குது, சிக்கல் இருக்குது, என்கன் அப்படிங்கிற முருகன் கோயில், திருக்கர்ணபுரம், திருமருகல் அப்படின்னு முருகன் புகழ்பெற்ற முருகன் கோயில்லாம் இருக்குது மேடம். இந்த பக்கம் போனீங்கன்னா வேளாங்கண்ணி, இந்த பக்கம் வந்தால் நாகூர். இடைப்பட்ட ஊர் எங்கள் ஊர், மத நல்லிணக்கத்துக்கு பெயர் பெற்ற ஊர் மேடம் எங்கள் ஊர். அதுல ஸ்பெஷல் என்னன்னாக்கா அந்த ஜாங்கிரி போடுவாங்க மேடம். மேடம் அந்த அன்னைக்கு தான் அந்த ஒயிட் ஜாங்கிரி செய்வாங்க நாகப்பட்டினத்துக்கே, அது ஃபேமஸா இருக்கும் அந்த ஒயிட் ஜாங்கிரி. அப்புறம் வந்து அப்புறம் என்ன மேடம்,
1: புனித க்ஷேத்திரம் போன மாதிரி இருந்துருச்சு.
0: ஆமா மேடம். அப்புறம் சுனாமிக்கு அப்புறம் எங்க ஊர் வந்து உலகத்தோட பார்வையெல்லாம் எங்க ஊர்ல பதிஞ்சு நல்ல ரொம்ப டெவலப் ஆயிட்டு மேடம். சமூக பொருளாதார கல்வி தொழில் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்குது மேடம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேளாங்கண்ணி திருவிழாவோட நாங்கள் வந்து என்எஸ்எஸில் நாங்கள் சேர்ந்துருந்தோம். அப்போ வந்து அங்கே கும்பலெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எங்களை வந்து எங்கள் மேம்லாம் அனுப்பிவிடுவாங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்து. நாங்கள் அங்கே போய் இது ரெகுலரைஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு கடையில் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் ஒரு மாதா ஸ்டாச்சு, அதுக்கு பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்களாம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அதை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துட்டுது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மங்களாம்பிகை, மஞ்சு, 2 உமா இருக்காங்க. இப்போவும் நாங்கள் காண்டாக்டில் இருக்கோம். என் ஃப்ரெண்டு கூட இப்போ சமீபத்தில் வந்துட்டு போனா மேடம், சென்னையில் இருக்கா. இத்தனைக்கும் மேலே சிறப்பு வாய்ந்த அந்த பாண்டிச்சேரியில் எல்லா சிறப்பும் உள்ள பாண்டிச்சேரியில் நான் இப்போயும் வசிக்கிறது கடவுள் எனக்கு கொடுத்த அருள் தான் மேடம். நிறைவாக இருக்கேன், கடவுள் அருளால் நிறைவாக நல்லா இருக்கும் மேடம். கடவுளுக்கு தான் நாங்கள் கோடி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் மேடம். அப்புறம் இன்னொன்று, எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரேடியோ கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10 ரேடியோ கேட்குறோம். அந்த பெரிய வீடுன்னு சொன்னோம்ல, அவங்க ஒரு பெரிய ஸ்டாண்டில் ஒரு ரேடியோ ஒன்று வச்சுருவாங்க, நியூஸ்லாம் வச்சுருவாங்க எங்கள் மாமா. அதுலேருந்தே எங்களை பிடிக்கும். அப்புறம் எனக்காகவே எங்கள் அப்பா ஒரு சின்ன ரேடியோ ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதுலேருந்து நான் இலங்கை வானொலி கேட்போம். இப்போ அந்த சின்ன மாமியை பாட்டு, சின்ன மாமியே உன் சின்ன மகளங்கே அந்த பாட்டு, அப்புறம் சுறாங்கணி பாட்டு, சுறாங்கணி சுறாங்கணி அந்த பாட்டு நல்லா இருக்கும். அவ்வளவுதான் மேடம் தெரியுது.
1: ஓகே ஓகே, தேங்க் யூ. ஞாபகத்துல இருந்ததை பாடுனீங்க, அது ரொம்ப பாப்புலரான பாடல் அந்த காலத்துல சிலோன் ரேடியோல வந்து.
0: ஆமா மேடம்.
1: சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப உங்களுக்கு விருப்பமான பாடல்னு ஒன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? என்ன பாடல் அது?
0: ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால் ஆனந்த மாளிகை போனாலும், அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு மேடம். அது
1: சேவை செய்தால் தாமரை நஞ்சம் அந்த பாட்டுல இருந்து. ஓகே, ரொம்ப அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. நீங்க விரும்பி கேட்ட பாடல் இப்ப இடம்பெறும். தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சிய. வாழ்த்துக்கள்.
0: இதெல்லாம் எனக்கு ரொம்ப நினைவலைகள்ல பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த வானொலிக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
1: ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி.

0: கொலைகள்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதற்கட்டமாக இன்று உஸ்பெகிஸ்தான் செல்லும் அவர் 2 நாட்கள் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். தாஷ்கண்டில் அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியோயேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். தாஷ்கண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடம், தாஷ்கண்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார். பின்னர் வரும் 31ஆம் தேதி கிர்கிஸ்தான் செல்லும் அவர் பிஷ்கக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாடிர் சபாரோவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ள உள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. 1924 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே அந்நாட்டிற்கு 3வது கட்டமாக மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. 10 டன் உதவிப் பொருட்கள் அடங்கிய விமானம் நேற்று அந்நாட்டிற்கு சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதில் உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளதாக அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் குழுவும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றவர்களில் 105 பேர் இந்தியா திரும்பியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 290 பேர் அந்நாட்டில் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், 60 பேரின் நிலை குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 39 பேர் நேபாளத்தில் சிக்கியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருவர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், எஞ்சிய 37 பேரின் நிலை தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியுடன் மேற்கு வங்க அரசின் குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுடன் ரக்ஷா பந்தன் பண்டிகையை நேற்று அவர் கொண்டாடினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் இன்சுலின் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வளர்ந்த நாடுகளும் இதனை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு, தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டின் துணை பிரதமர் திரு தேங் சவன் தோம் விகானேவை சந்தித்து பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய லாவோஸ் உறவுகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் நீண்டகாலமாக நிலவி வருவதாக அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி வருவதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய அவர், மரங்களையும் நமது குடும்ப உறுப்பினர் போல் கருத வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதை சிறுவயது முதலே மாணவ மாணவிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று தமிழகத்தின் ஈரோட்டில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செல்லும் அவர் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார்.

0: தமிழகத்தின் ஈரோட்டில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செல்லும் அவர் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷவாணி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வருமான வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு ராஜா மனோகர் கூறியுள்ளார். பிராரம்ப் நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரி நடைமுறைகள் வரி பிடித்தம் மற்றும் திருப்பி அளித்தல் குறித்து எடுத்துரைத்தார்.
1: 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கிறவங்க வருமான வரி செலுத்தணும்ன்றது இல்லை, வருமான வரி படிவம் சமர்ப்பிக்கணும். அதில் 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனால் வருமான வரி படிவம் வந்து செலுத்தணும். இதை நான் சொல்றது வந்து தனிநபர்களுக்கு. அதனால எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க மட்டும் செலுத்தினா போதும். இப்பெல்லாம் வருமான வரி படிவம் செலுத்தின ஒரு 2-3 நாள்லயே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் உடனடியே வருது. தாமதம் இருந்தா ஏதாவது அதுல பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி உடனே உடனே வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டட். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சேர்த்து பண்ணுறதுனால தாமதம் இல்லாமல் தான் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. யாருக்காவது ஸ்பெசிஃபிக்காக வரலை அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை அணுகலாம், நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கோம்.
0: நாட்டின் வளர்ச்சிக்கு சிறந்த பெருநிறுவன நிர்வாகம் அவசியம் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பெருநிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடிய அவர், தொழில் நிர்வாகத்தில் சிறந்த நடைமுறைகள் அவசியம் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் நிறுவன செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. தில்லியின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 29ஆம் தேதி கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஹங்கேரியின் பலாசை அவர் 3-2 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25, 11:00.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டை தடுக்கக்கூடிய சட்டங்கள் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
5: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை பாதிப்பு, அதை நாம் தடுக்கக்கூடிய முறைகளை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது வந்து புகையிலையை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய பங்காக இருக்கக்கூடிய சட்டங்களை பத்தி பார்க்க போறோம். புகையிலை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து நிறைய முயற்சிகள் மேற்கொண்டாலும் சட்ட ரீதியாக அதை எப்படி எப்படி தடுக்கலாம், அப்படி எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதுக்கு 2003 வந்து சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் அப்படின்ற கூடிய சட்டத்தை அமல்படுத்தி அதை எல்லா மாநிலங்களையும்

0: அந்த சட்டங்களை வந்து அமல்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி சுற்றறிக்கைகளும் அனுப்பி இப்ப அது எல்லா மாநிலங்களையும் எல்லா மாவட்ட ரீதியாகவும் வந்து இந்த சட்ட நடைமுறை வந்து அமல்படுத்திட்டு வரும். இந்த சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பொது இடங்களில் புகைப்பிடித்தால் தண்டனைக்குரிய குற்றம். நீங்கள் நிறைய இடங்கள்ல வந்து இப்பகுதியில் புகைப்பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற போஸ்டர்ஸ் வந்து நிறைய பார்த்திருப்பீங்க. பொது இடங்கள்ல, அரசு அலுவலகங்கள்ல, இல்லைன்னா பள்ளி கல்லூரிகள்ல, இங்க மாதிரி இருக்கக்கூடிய எந்தெந்த எல்லாம் பொது இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த போஸ்டர்ஸ் வந்து நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். அது இந்த சட்டத்தின் கீழ் தான் வருகிறது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, 18 வயது கீழ் உள்ளவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. அப்படி விற்பனை செய்தால் அதுவும் சட்டப்படி குற்றம். அவர்களை வைத்து விற்பனை செய்தாலும் சட்டப்படி குற்றம். அடுத்தது பள்ளி கல்லூரிகள், அதை சுற்றியுள்ள 100 கஜம் 100 யார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட 92 மீட்டர்ஸ்க்குள்ளார இருக்கக்கூடிய கடைகளில் வந்து புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. அது விற்பனை செய்தால் சட்டப்படி குற்றம். அந்த புகையிலை பொருட்களை வந்து அப்புறப்படுத்தி அந்த கடைக்கு அபராதம் விதிக்கப்படும். தேவைப்பட்டால் ரிப்பீட்டட் அஃபண்டர்ஸாக இருந்தாங்கன்னா அந்த கடைக்கு வந்து அரசாங்கத்தின் பேரில் வந்து கடையை மூடவும் வந்து உத்தரவிடப்படும். இது இல்லாமல் புகையிலையை பொது இடங்களில் விளம்பரம் செய்வது சட்டப்படி குற்றம். நீங்க எந்த இடத்துலயுமே வந்து இந்த புகையிலை பொருட்களை விளம்பரம் எந்த காணொலியிலையோ இல்லைன்னா எந்த தொலைக்காட்சியிலையோ எந்த திரையரங்கிலையுமே நீங்க வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுவுமே வந்து சட்டப்படி குற்றமாக இருக்கு. இது இல்லாம ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தின் கீழ் மெல்லும் வகை புகையிலை, நிக்கோட்டின் கலந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக இதற்கான ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டர் படி பார்க்கும் பொழுது மெல்லும் வகை புகையிலைகள் எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதை யாரும் வந்து பயன்படுத்தக்கூடாது. மீறி பயன்படுத்தினால் அவர்களுக்கு தண்டனை உண்டு, விற்பனை செய்பவர்களுக்கும் தண்டனை உண்டு. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறது வந்து எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் ஆக்ட், பெக்கா 2019 சொல்லுவோம். 2019 இந்திய அரசாங்கம் வந்து இந்த எலக்ட்ரானிக் சிகரெட், வேப்ஸ், ஈட் நாட் பர்ன் டிவைசஸ் இதை எல்லாத்தையும் வந்து தடை செய்து ஒரு ஆணை வந்து பிறப்பிச்சாங்க. இந்த ஆணைப்படி எலக்ட்ரானிக் சிகரெட்டை நீங்கள் விற்பனை செய்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் வந்து உங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, இந்தியாவில் யாரும் வந்து தயாரிக்கவும் முடியாது, தயாரித்தால் அதற்கும் இந்த சட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி இதற்கு தனியாகவே சட்டம் வந்து ஏற்றி இதை அமல்படுத்தி இருக்காங்க. அதனால் இன்றைக்கு புகையிலை சார்ந்த இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ், ஹீட் நாட் பர்ன் டிவைஸ் அந்த அளவுக்கு வந்து சந்தையில் புழக்கம் இல்லாமல் இருக்கிறது. இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவே வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து என்போர்ஸ்மெண்ட் ஸ்குவாடுன்னு சொல்லி ஒன்று நிறுவி அந்த ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஆணையையும் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், எங்களுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட், மற்றைய லேபர், முனிசிபாலிட்டி, ஸ்கூல் டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து இருக்கிற மாதிரி ஸ்குவாடை வந்து அமைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய முக்கிய வேலை வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளை சுற்றி 100 கஜத்திற்கு உள்ள புகையிலை பொருட்களை, போதைப் பொருட்கள் விற்பனை இல்லாமல் பார்த்துக் கொள்வது. ரெண்டாவது, தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்யாமல் தடை செய்யறது தான் இந்த ஸ்குவாடோட முக்கியமான குறிக்கோளா இருக்கு. நீங்கள் வந்து செய்ய வேண்டியது எல்லாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த புகையிலை பொருட்களை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே மேம்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டை தடுக்கக்கூடிய சட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு நண்பர் வந்தார், ரொம்பவும் இறுக்கமாக உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணிகிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சே அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்து தான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள, அவங்களெலாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம். இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான். அவங்களெலாம் வந்து டைட் பேண்ட்டு போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடைய தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ

0: பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நேரம், கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம்தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம்தான். தியானத்தின் உச்ச நிலையின் நேரம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடையே அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது, ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது, அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லோரும் சன்னியாசியாக போயிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்திங்கன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நான் சூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்லி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:35. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள கடையநல்லூர் ஊரை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். கடையநல்லூரில் உள்ள கடைக்காலீஸ்வரர் கோயிலால் இந்த ஊர் இப்பெயர் பெற்றதுன்னு சொல்லப்படுது. இது மலைகளின் அடிவாரத்தில் உள்ள குற்றால அருவி மற்றும் தென்காசிக்கு அருகில் உள்ளது. இங்கு மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பொழிகின்ற மழைச்சாரலுக்கும் நெல் வயல்களுக்கும் பெயர் பெற்றது. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

நாகா ஷாசிஸ் இன்னோ கங்கா குரல்களில் ஒழித்த பாடலின் படம் பேட்ட. கடையநல்லூர் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த ஊர் வழியாக ஆயிரக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் ரயில்வே துறையின் கீழ் அமைந்துள்ள ரயில்வே நிலையமும் கடையநல்லூரில் உள்ளதாகவும் பல்வேறு மாநிலங்களுக்கும் இங்கிருந்து பேருந்துகள்

0: சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது முதல் நீ முடிவும் நீ படப்பாடல்.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: கடையநல்லூரில் நெல், பருப்பு வகைகள், தென்னை, வாழை, நிலக்கடலை, பருத்தி, கரும்பு மற்றும் காய்கறிகள் ஆகியவை முக்கிய வேளாண்மை பொருட்களாக பயிரிடப்பட்டு வருகின்றன. சிறுதானியங்கள் மற்றும் பணப்பயிர்கள், தோட்டக்கலைத்துறை பயிர்கள் ஆகியவை இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

நரேஷ் ஐயர் ரேட்டா தியாகராஜன் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் சகா. கடையநல்லூரில் கைத்தறி ஆடைகள், தீப்பெட்டி, தானியங்கள், மட்பாண்டங்கள், திராட்சைப்பழம், கொய்யாப்பழம் நெல் சாகுபடிக்கு உகந்த மண்ணாகும்.

இங்கு கடைக்கால் ஈஸ்வரர் உடனுரை, கரும்பால் மொழி அம்பாள் திருக்கோயில், வேப்பமரத்து காளியம்மன் கோயில், சேர்வாரன் கோவில் உள்ளிட்ட பல கோவில்கள் உள்ளன.

0: புடி, நான் வரேன். கோ, சித்த நெல்லு, நான் போறேன்.
1: திரும்பி வர
2: போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றதேன்.
2: இளையராஜா அனன்யா பட் குரல்களில் ஒலித்தது விடுதலை படப்பாடல். என்ன நேர்களே, கடையநல்லூர் ஊரை சுற்றிய நகர் உலா பிடித்ததா? மற்றும் ஒரு நகர் உலாவில் சந்திப்போம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த 2 நாள் பயணத்தின் போது அவர் உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இது பிரதமர் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் 4வது பயணமாகும். இந்த பயணத்தின் போது இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 21 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தனர். இதனிடையே 100க்கும் மேற்பட்டோரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நகரின் ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள துய்மா வீதியில் போக்குவரத்திற்கு தடை செய்யவும், ரோமன் ரோலண்ட் வீதியில் ஒரு பக்கம் மட்டுமே இருசக்கர வாகனங்கள் நிறுத்தவும் காவல்துறை முடிவு செய்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளின் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனையொட்டி இன்று மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்

0: என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வருகின்ற 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் 121வது பிறந்த நாளையொட்டி ஹாக்கி பெங்கால் வருடாந்திர விருது வழங்கும் விழாவை கொல்கத்தாவில் இன்று நடத்துகிறது. விழாவில் வங்காளத்தில் ஹாக்கியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த வீரர்கள், பயிற்சியாளர்கள், நடுவர்கள், பத்திரிகையாளர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று நடைபெறும் பெண்கள் டி20 ஆசிய கோப்பை குரூப் பி போட்டியில் இலங்கை அணி ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:02. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் வெப்பமண்டல பகுதிகளில் வளரும் வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு எளிய பழமான பப்பாளி பற்றி தெரிந்து கொள்வோமா?

ஒலித்த பாடலின் படம் இமைக்கா நொடிகள். பப்பாளி ஒரு மூலிகை செடியாகும். இது பொதுவாக 5 முதல் 10 மீட்டர் உயரம் வரை வளரும் ஒற்றை தண்டுடன் வளர்ந்து தண்டின் உச்சியில் மட்டும் சுருள் வடிவில் அமைந்த இலைகளை கொண்டுள்ளது. ஆழமாக உள்ளங்கை வடிவில் மடல்களாக பிரிக்கப்பட்டு 7 மடல்களை கொண்டுள்ளன. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

பப்பாளி இருபால் தாவரம். பூக்கள் ஐந்து பாகங்களை கொண்டவை. இதனை பப்பாசி எனவும் கூறுவர். இதன் பூர்வீகம் மெக்சிகோ எனவும் தற்போது எல்லா இடங்களிலும் நம் நாட்டிலும் விளைகிறது. எளிதில் கிடைப்பது, விலை மலிவானது, எல்லா காலங்களிலும் விளைவது போன்ற சிறப்புத்தன்மை பெற்றுள்ளதால் இதனை ஏழைகளின் கனி என்று அழைக்கப்படுது. இன்னும் தகவல்கள் 8:30 மணிக்கு.

யுவன் சங்கர் ராஜா குரலில் ஒலித்தது லவ் டுடே படப்பாடல். தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஹரிஹரன் ஸ்ரேய கோஷல் குரல்களில் ஒலித்தது விஸ்வாசம் படப்பாடல். பப்பாளி மரத்தின் இலைகள் ஆமணக்கு செடியின் இலைகள் வடிவத்தை ஒத்திருக்கும். நெடுநெடு என்று விரைவாக வளரக்கூடிய மரமாகும். பப்பாளி மரம் இலைகளை உதிர்த்து தழும்புகளை உண்டாக்கி விடுவதால் அடிமுதல் நுனி வரை சொரசொரப்பான மேடு பள்ளங்களை கொண்டிருக்கும். 20 ஆண்டுகள் வரை பப்பாளி மரம் உயிர் வாழும். இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு. பாடலை கேட்கும் முன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் மதுராதரா கல்லூரி குரல்களில் ஒலித்தது பிகில் படப்பாடல். பப்பாளியின் மஞ்சள் நிறமாக பழங்கள் காணப்படும். இதில் உள்ள கரோட்டின் சத்து நம் உடலில் வைட்டமின் ஏவாக மாற்றப்படுகிறது. உடல் நலத்துக்கு மிக முக்கிய பழமாக இதை சொல்லலாம். இதில் வைட்டமின் சியும் உள்ளது. மேலும் 18 வகையான சத்துக்கள் உள்ள ஒரே பழம் பப்பாளி என சொல்லலாம். இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

வருண் விஸ்வா குரலில் ஒலித்தது அப்புச்சி கிராமம் படப்பாடல். பப்பாளியின் வகைகளாக வாஷிங்டன் பப்பாளி, கனிடியூ, சோலா சன்ரைஸ், சோலா வைமினாலோ, கோவை பப்பாளி, கூர்க் பப்பாளி, பாங்காக் பப்பாளி, சிலோன் பப்பாளி, பிலிப்பைன்ஸ் பப்பாளி என பல வகைகள் சொல்லப்படுது. இவற்றில் கனிடியூ பப்பாளி வகையானது விதைகள் அற்றதாக இருக்குது. இது அதனால் இதை வந்து மக்கள் மிகவும் விரும்பி சாப்பிட்றாங்க. விதைகள் இல்லாத காரணத்தினால இதை சாப்பிட்றாங்கன்னு சொல்லப்படுது.

மாரி டூ படத்திற்காக ஒலித்த குரல்கள் தனுஷ், தி. பப்பாளி பழம் செரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவும். அத்தியாவசியமாக ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பழமாக இது சொல்லப்படுது. இதில் உள்ள பப்பா என்ற என்சைம் உணவு எளிதில் ஜீரணமாக உதவிகரமாக இருக்குது. இதில் அதிகளவு வைட்டமின் சி இருப்பதால் உடலை நோய் தொற்றுகளில் இருந்து காப்பாற்ற உதவுது. இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை

ஹரிணி குரலில் ஒலித்தது அரண்மனை படப்பாடல். என்ன நேர்களே, பப்பாளி பற்றிய சில தகவல்களை இன்னைய தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு தகவலோடு அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

அனிருத் ரவிச்சந்தர் ஜொனிட்டா காந்தி குரல்களில் ஒலித்தது வாரிசு படப்பாடல். தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. அரங்கிசை. ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டிடம் பெற கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். ஞானானந்தமயம் என தொடங்கும் ஸ்லோகம், தொடர்ந்து சுகுணமுலி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சக்கரவாகம், ரூபகதாளம்.

ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பங்கஜ லோச்சன ஸ்வாதி திருநாள் கிருதி கல்யாணி ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.

நிறைவாக நமாமி தூதம் ராமஸ்ய என தொடங்கும் ஸ்லோகம் தொடர்ந்து சுவாமி முக்கிய பிராணா புரந்தரதாசர் தேவர்நாமா யதுகுல காம்போஜி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசையில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லையே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: இருபது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4 நாள் பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசிற்கு இன்று காலை புறப்பட்டு சென்றார். இப்பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் கேந்திர கூட்டாண்மையை வலுப்படுத்தும் என்றும் பிராந்தியங்களுடனான நாகரிக தொடர்பை ஆழப்படுத்தும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமீப காலமாக இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் நமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளதா. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ஆர்டெமிஸ் 2 விண்வெளி பயணத்தின் குழு உறுப்பினர்களுக்கு அமெரிக்காவின் மிக உயர்ந்த விண்வெளி விருதை வழங்கினார். ஹூஸ்டனில் உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் நடந்த விழாவில் இந்த விருதுகளை வழங்கிய அவர் அமெரிக்க விண்வெளி அகாடமியை உருவாக்குவதற்கான உத்தரவிலும் கையெழுத்திட்டார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மக்கள் மன்றம் என்ற பெயரில் மக்கள் குறை கேட்கப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறதா. இந்நிலையில் புதுச்சேரி சட்டமன்ற நிகழ்வுகள் சனிக்கிழமையான இன்றும் நடைபெறவுள்ளதால் மக்கள் மன்றம் குடைத்தீர்ப்பு கூட்டம் இன்று நடைபெறாது என்று சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தெரிவித்துள்ளார். ஹங்கேரியில் நடந்த பிஎஸ்ஏ உடாபேஸ் ஸ்குவாஷ் ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 3-0 என்ற கோல் கணக்கில் பலாஸ்வர்காஸை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் உங்களது

விருப்ப பாடல்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், எந்த ஊர் என்பதை குறிப்பிட்டு எழுதினால் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடக்கமாக புதூர் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் விரும்பி கேட்ட பாடலின் படம் மதுரை வீரன்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து ஐயலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி விரும்பி கேட்ட பாடலின் படம் ஷாஜஹான்.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து காட்டூர் சிவக்குமார் விரும்பி கேட்ட பாடலின் படம் அழகு ராஜா.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து நாலு வேதபதி கே பி ராஜதுரை விரும்பி கேட்ட பாடலின் படம் பாட்ஷா.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து ஷாகுல் ஹமீது ராஜா, ஜான் ஹாஜா நஜமுதீன் இவர்கள் கொடிக்கால் பாளையத்திலிருந்து தனிக்காட்டு ராஜா படப்பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் இதோ.

தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து கோவை மாவட்டம் வருண் சிவா விரும்பி கேட்ட பாடலின் படம் வசூல் ராஜா MBBS.

முகநூல் வழியாக நன்னிலம் நாராயணன், கடலூர் சுரேஷ், ஹிராணிவர்மா, சட்டீஸ்கர் கீர்த்தன், பூரி கோஸ்வாமி, லக்ஷ்மின் தேவி, மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், சென்னை சிவராம் நாகராஜன், என்.எம்.பி. நச்சுப்பிள்ளை இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் ஒலிபரப்ப இயலாத காரணத்தினால் இவர்களுக்கான பொதுவான பாடல் இதோ.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு இந்திய ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். இந்திய ஹாக்கியில் மேஜர் தியான்சந்தின் புத்திசாலித்தனம் பல துறைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிப்பதாக தமது சமூக ஊடக பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து விளையாட்டு ஆர்வலர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர், விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பு, ஆர்வம் மற்றும் உறுதிப்பாடு ஆகியவை நாட்டை பெருமைப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4 நாள் பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசிற்கு இன்று காலை புறப்பட்டு சென்றார். இப்பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் கேந்திர கூட்டாண்மையை வலுப்படுத்தும் என்றும் பிராந்தியங்களுடனான நாகரீக தொடர்பை ஆழப்படுத்தும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமீப காலமாக இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ந்த பஞ்சாப் இல்லாமல் இந்தியா விக்சித் பாரதமாக மாற முடியாது என்று, பஞ்சாப் விவசாயிகளின் நலன்களில் மத்திய அரசு சமரசம் செய்து கொள்ளாது என்று மத்திய வேளாண் விவசாயிகள் நலன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள பாபா பகலாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய ராணுவத்திற்கு ஈட்டி பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதற்காக இந்தியா அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்திய ராணுவத்திற்கான அமெரிக்க ஆதரவின் ஆழத்தை நிரூபிக்கிறது என்றும், நமது பாதுகாப்பு தொழில்கள் ஒன்றிணைந்து செயல்பட புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது என்றும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் தற்போது மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளித்து பேசி வருகிறார். மாநில வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு அதிக நிதி கொடுத்து வருவதாகவும், அதைவிட இன்னும் அதிகமான நிதியை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும், மக்களுக்கான பல திட்டங்களை அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் முருகானந்தம் பக்கிரிசாமி. அன்பு என்பது ஒரு அரிய நற்பண்பு மற்றும் மனித இனத்தின் உணர்ச்சி வெளிப்பாட்டின் மிக உயர்ந்த வடிவம். அன்பின் செயல் மனித இதயத்தால் இயக்கப்படுகிறது. அன்பு மற்ற மனிதர்களின் உணர்வுகள்,

0: மனநினைகள் துன்பங்கள் துயரங்களுக்கு எளிதில் ஆட்படக்கூடியது. ஒருவர் அறிவில் வலிமையானவராகவோ அல்லது உலகில் பெரும் செல்வத்திற்கு உரிமையாளராகவோ இருக்கலாம், ஆனால் கனிவான இரக்கமுள்ள அல்லது அனுதாபமுள்ள இதயம் இல்லையெனில் அவரை ஒரு சிறந்த மனிதராக கருத முடியாது. அதனால்தான் ஒரு நபரின் பெருமை தலையில் இல்லை, இதயத்தில் உள்ளது என கூறப்படுகிறது. அன்பு என்பது ஒரு மாபெரும் சக்தி, அதனை முழுமையாக வரையறுக்க யாராலும் இயலாது. உண்மையில் அன்பை வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாது, ஆனால் உலகிலுள்ள இந்த அற்புதமான சக்தியின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ள அதை இதயத்தால் உணர வேண்டும். மனிதர்கள், விலங்குகள், உயிரினங்கள், தாவரங்கள் மற்றும் இயற்கையை உற்று நோக்கும்போது அன்பு என்பது தங்களுக்கு பிடித்தமானவர்கள் அல்லது மற்றவர்களின் நலனில் அக்கறை கொள்ளும் ஒரு இயற்கையான குணம் எனலாம். அன்பு இருக்கும் இடத்தில் அமைதி, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை காணலாம். தாய் அன்பு, குடும்ப அன்பு, காதல் அன்பு, நட்பு அன்பு ஆகியவை வாழ்க்கையில் பொதுவாக காணப்படுகின்றன. ஒருவரின் அன்பு உண்மையானதாக இருந்தால் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் தன்னை வரித்து கொள்ள தயாராக இருப்பார். அன்பிலும் போரிலும் நேர்மையான அல்லது நேர்மையற்ற வழிமுறைகள் என்று ஏதுமில்லை என்பது மறுக்க இயலாத உண்மையாகும். இலக்கியம் மட்டுமல்லாது மதமும் தத்துவமும் கூட அன்பை பற்றியும் அதன் உன்னதமான சக்தியை பற்றியும் வலியுறுத்தி பகுப்பாய்வு செய்து வெளிப்படுத்துகின்றன. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்றார் பாரதி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார் வள்ளலார். அணுகுண்டை உருவாக்க உதவிய மூலசூத்திரத்தை கண்டித்த ஐன்ஸ்டீனிடம், இந்த அழிக்கும் ஆயுதத்திற்கு மாற்றாக ஒரு கருவியை கண்டுபிடியுங்கள் என செய்தியாளர்கள் கேட்டபோது, அத்தகைய அருமையான ஒரு ஆயுதம் ஏற்கனவே உலகில் உண்டு, அதுவே அன்பெண்ணும் ஆயுதம், அன்பாயுதம் என்றார். எனவே நேயர்களே, அணுசக்தி சோதனைகளுக்கு எதிரான சர்வதேச தினமான இன்று அன்பாயுதம் ஏந்துவோம் என்ற தலைப்பிலான தங்களது கருத்துக்களை இந்நிகழ்வில் பகிர அழையுங்கள். 04132275240 அல்லது 04132275250 என்ற எண்களுக்கு. இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம். இன்றைய தலைப்பு அன்பாயுதம் ஏந்துவோம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: நெய்வேலி கிழக்கு ஒன்றிய மரத்தடி சுந்தரவனம்.
0: சொல்லுங்க.
1: நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு அறுவடையாகும். அன்பு என்பது அன்பு உயிர்நிலை அஜிலா கென்புதல் போர்த்த உடம்பு. அன்பின் வழி அது உயர்நிலை அஜிலா கென்புதல் போர்த்த உடம்பு. அன்பு இல்லாதவங்க பாத்தீங்கன்னா ஒரு எலும்ப வந்து எலும்பில் ஒரு தோலை போர்த்திக்கிட்டு போற மாதிரிதான் ஒரு அர்த்தமும். வள்ளலார் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்கன்னு சொன்னீங்க, எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தினார். அது மாதிரி அன்பு செலுத்தும் போது நமக்கும் பிறர் அன்பு செலுத்துவார்கள் என்று சொல்கிறேன்.
0: நன்றி, நன்றி தங்கள் கருத்துக்களுக்கு. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: யார் இங்கிருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்லமா இருக்கேன் ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறீங்களா?
0: சரிங்க ஐயா, சொல்லுங்க.
2: அன்பு அப்படிங்கறது ஒரு சிறந்த பண்பு ஐயா. எல்லாரும் அன்பு ஆயுதம் அப்படிங்கற ஒரு விஷயத்த கையில ஏந்தனும் ஐயா. அந்த அன்பு ஆயுதத்தை கையில ஏந்தும் போது சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கறது உருவாகும் ஐயா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கும் பொழுது நமக்கு பல மடங்கு அன்பு அப்படிங்கறது வாழ்க்கையில கிடைச்சு நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நம்ம சமுதாயம் அப்படிங்கறத மேம்படும் ஐயா. அதனாலதான் சொல்றாங்க அன்பு ஒரு சிறந்த பண்பு. அந்த அன்பை மத்தவங்க கிட்ட காமி ஒரு மடங்கு அன்பு காமிச்சேன்னா 10 மடங்கு அன்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு. இந்த பூமியையே அன்பால நம்ம மாற்ற முடியும் ஐயா. ஒருவர்கிட்ட ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படின்னா கோபமா சில பேர் வார்த்தைகள் சொல்லுவாங்க, ஆனா இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடுத்து ஒருத்தர்கிட்ட நீங்க அன்பாக எடுத்து சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறது இந்த உலகத்துல உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு ஐயா. அதே மாதிரி குழந்தைகளுக்கு சிறிய வயதுல இருந்து அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெற்றோர்களை ஊட்டணும். அது மட்டும் இல்லாம ஒரு சில சமயங்கள்ல கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னாலும் நான் கோபப்படக்கூடாது, அன்பாக தான் இந்த உலகத்துல ஆளணும் அப்படின்ட்டு நமக்கு நாமே அந்த எண்ணத்தை அன்பாக இருக்கணும் அப்படிங்கறத நாமே ஊக்குவிச்சுக்கணும் ஐயா. அது மட்டும் இல்லாம அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதம், இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு இருக்கிறவங்களுக்கு தன்னை போல மற்றவர்களையும் நேசிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது இருக்கும். மற்றவர்களை

0: ஏற்றுக்கக்கூடிய குணம் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு தீங்கு அப்படிங்கறத விளைவிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அந்த அன்பு இருக்கிறவங்களுக்கு தன்னை போல மற்றவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கறது இருக்கும். அப்போ ஒருத்தர் சோர்வு அடைஞ்சாலோ, ஒருத்தருக்கு மனசு வந்து ரொம்ப துக்கமா இருந்தாலும், அந்த சோகத்தையும் துக்கத்தையும் போக்கி அந்த நம்பிக்கை வார்த்தை சொல்லக்கூடிய அந்த குணம் அப்படிங்கறதும் இருக்கும். அந்த குணம் அப்படிங்கறது ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறதையும் ஏற்படுத்தும். அதனால அன்பு அப்படிங்கிறது தேவை. மூணாவது, வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல எந்த விதமான தீர்வு அப்படிங்கறதையும் காண முடியாது. ஆனா அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறதையும் உருவாக்கும் அப்படிங்கும் பொழுது, நிச்சயமாக அந்த அன்பு அப்படிங்கறத நம்ம பல மடங்கு அன்பாக காண்பிச்சு வாழ்க்கையில மற்றவர்களுக்கு சிறந்த முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். எல்லாத்த விட இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அன்பால சாதித்தவர்கள் ஏராளமான நபர்கள் நம்ம மனசுல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அன்னை தெரேசா அவர்களை சொல்லலாம், காந்தி அடிகளை சொல்லலாம், இயேசுநாதர் அவர்களை சொல்லலாம். இதே போல பல நபர்கள் நம்ம மனசுக்கு அன்பு அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உலகத்துல மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அந்த மாற்றம் வந்து அன்பை நோக்கிய பயணமாக தான் இருந்தது. எனவே நாமும் அன்பால இந்த உலகத்தை ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருக்கணும். அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதம் இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னா மனிதத்துவம் அப்படிங்கறது வளரும். அந்த மனிதத்துவம் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு சக்தியையும் கொடுக்கும். ஐயா நன்றி.
1: நன்றி நன்றி, தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: மா தலையரசு நல்லா பாளையம். அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து, இது மாதிரி அன்பை அடிப்படையா வச்சு அன்றைக்கும் இன்றைக்கும் நிறைய திரைப்பட பாடல்கள் இருக்கு, திரைப்படங்கள் இருக்கு, திரைப்பட காட்சிகள் அமைப்புகள் இருக்கு.
1: சரி,
2: அன்பு பாசங்கிறது ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அந்த கோபமா இருக்கிறவங்களும் அலட்சியமா இருக்கிறவங்களும் பொருளாதாரத்துல மிகுந்து இருக்கிறவங்களும் ஒரு ஒரு சுயநல கூட்டுக்குள்ள தொலைஞ்சி இருக்கிறவங்களும் அந்த பாசத்தை வெளிப்படுத்த தெரியாதவங்களா இருப்பாங்க. அதுக்கு முன் வர மாட்டாங்க. இந்த பாசத்தை அன்பை நாம மிகுதியா கொடுக்கிற நேரங்கள்ல சமுதாயத்தில் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதுக்கு முதன்மை அடிப்படை எதுன்னு கேட்டா பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல நம்ம கிட்ட வரணும். அந்த சகிப்பு தன்மைங்கிறது அந்த பொறுமைங்கிறது நம்ம கிட்ட வந்துருச்சு சொன்னீங்கன்னாக்கா அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் நம்ம அறியாமலே நமக்கு வந்து சேர்ந்துடும். இதை கொடுக்கறதுக்கு ஒன்றும் பைசா எதுவும் செலவு பண்ண
1: தேவையில்லை.
2: அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தொடங்கி அந்த பாசத்து அந்த அன்பை வெளிப்படுத்துற நேரங்கள்ல இவர் வந்து மிகச்சிறந்த நண்பகன் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு பாராட்டும் கிடைக்கும். பெற்றோர்கள் முன்னுதாரணமாக நம்ம அன்பை வெளிப்படுத்துற நேரங்கள்ல குழந்தைகளும் நம்மளை போலவே பாசத்தை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஐயா
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: இது மாதிரி இந்த பாசம்னு சொல்ற நேரங்கள்ல அந்த சின்ன சின்ன அவசர கால அந்த பாசத்தை கொடுக்கற வெளிப்படுத்துற ஒரு விஷயம். அதே போல ஒரு நோயாளியா இருக்கிற ஒருத்தருக்கு நாம கொடுக்கற பாசத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஒரு மகனையோ மகளையோ தாயையோ தந்தை எழுந்திருக்கிற ஒரு குடும்பத்துக்கு நாம கொடுக்கற ஒரு ஆறுதலான பகிர்வு, இந்த இது மாதிரி வார்த்தைகளே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு வந்துடும். மற்ற யாரு எப்படி போல நமக்கு என்ன, நாம நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் குடும்பங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஒருத்தர் வண்டியில போறாரு, தவறு வண்டியில விழுந்து விழுந்துடுறாரு, சின்ன லேசான காயம், வண்டி தூக்கி விட்டு அவரு அவரு தொடச்சு விட்டு ஒண்ணு இல்லப்பா சரியாயிடும், நீ பயப்படாத, அழுவாத, நல்லா ஆயிடுங்க, சாதாரண அடிதான் இது, ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருக்கு நம்ம சொல்ற நேரங்கள்ல அந்த வலியினுடைய தன்மைய குறைய ஆரம்பிக்கும். பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற போது அந்த வகுப்பு ஆசிரியர்கள் நம்ம கிட்ட காட்டுற கனிவு, மருமகள் மாமியார்கிட்ட காட்டுற கனிவு, தாய் மகன் கிட்ட மகள் கிட்ட காட்டுற கனிவு.

0: சொல்லி இந்த கனிவினுடைய அந்த பாசத்தினுடைய சதவீதம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஒரு மருத்துவமனைக்கு போற நேரங்கள்ல நம்ம வலியோடு தவிக்கிட்டு நேரத்துல துடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல அந்த மருத்துவர் வந்து ஒண்ணும் இல்ல சரியாயிடும், நான் சரி பண்ணிடுறேன், நீங்க அழுவாதீங்க, ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த அன்பான வார்த்தைகளால நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு. அப்படியே அந்த வலி குறைய ஆரம்பிக்கும். அது போல இந்த அன்பு அந்த பாசம்னு சொல்ற நேரங்கள்ல அதனுடைய சதவீதத்தை நம்ம கூட்டணும். அப்படி கொடுக்கிற நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு உன்னதமான ஒரு பெருமை மிக வாழ்க்கை வாழ முடியும். வாழ்ந்து நம்ம மறையிற நேரங்கள்ல இவர் பாசத்துக்கு உரிய ஒரு நன்மகன், இவர் நம்ம கூட இன்னொரு ஒரு 10 வருஷம் நம்மள வாழோட வாழ முடியாம போயிட்டாரு, நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வடிவமைச்சுக்கணும். ஒரு எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்பது அல்ல கணக்கீடு, அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது தான் கணக்கு. நாங்க சில நேரங்கள்ல சில இடங்கள்ல இந்த கோபத்தை உண்டாக்குற மாதிரி கூட ஒரு சிலருடைய மனசு நாங்க சோதிச்சு பார்ப்போம், ஆனா அவங்கிட்ட இந்த கோபமே வெளிப்பட. அப்ப அவங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை நினைச்சுக்குவோம். கணவன் மனைவிக்குள்ள சுட்டி சுட்டி சுட்டு சண்டை சாட் பாடி போட்டுக்கிட்டு அம்மா அப்பா பிள்ளைங்கிட்ட சிட்டு சிட்டுன்னு கோபத்தை காட்டிட்டு இருந்தாங்கன்னா வெறுப்பு தான் வர ஆரம்பிக்கும் அவங்க மேல. அந்த திரும்ப அந்த பாசத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். என்னை பொறுத்தவரையிலையும் நான் வந்து வாடிக்கையாளரா இருந்தாலும் வீடா இருந்தாலும் பொது இடமா இருந்தாலும் உறவினரா நண்பரா யாரா இருந்தாலும் சரிதான், அவங்ககிட்ட என்னால முடிந்த அந்த அன்பை கொடுத்து அதை நான் அவளை தக்க வச்சுக்குவேன். அதிகாரத்தால் சாதிக்க முடியாத எதையும் அன்பினால் சாதிக்க முடியும் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்ல?
1: நிச்சயமா.
0: அதனால நம்ம வந்து குழந்தைகளுக்கு அன்பினுடைய பாசத்தினுடைய அவசியத்தை அப்பப்ப அப்பப்ப நம்ம சொல்லி கொடுக்கணும். பெற்றோர்களை முன்னதை நம்ம வாழ்ந்து காட்டணும். தொடக்க உயர் மேல்நிலை பள்ளிக்கூடங்கள வகுப்பு ஆசிரியர்கள் அன்பு பாசம்னா என்ன, அது எப்படி வெளிப்படுத்தணும், அப்படி வெளிப்படுத்துற சமுதாயத்திற்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும், கோபமா இருக்கிற நேரங்கள்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், பொறுமைங்கிற விஷயத்தை தவறுகிற நேரங்கள்ல அவசரப்படுற நேரங்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம வகுப்பு ஆசிரியர்கள் ஒரு ஓய்வு நேரங்கள்ல வகுப்பு பாடம் நடத்த நேரில இது மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கிற நேரங்கள்ல இன்னைக்கு மாணவி மாணவரா இருக்கிற ஒரு நாளைக்கு இளைஞ இளைஞரா மாறி சமுதாயத்துல ஒரு குடும்பத்துல ஒரு திருமதி குடும்ப தலைவர்னு வர நேரங்கள்ல அவர் அந்த அந்த அன்னைக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்த விஷயங்களை இன்னைக்கு மனசுல வச்சுக்கிட்டு வாழ்வியல் விஷயங்களை மிக சரியா கொண்டு போவாரு. அதனால பெற்றோர்கள் இதுல ஒரு வழித்தடமா இருக்கணும். அடுத்தது வகுப்பு பள்ளிக்கூடங்கள் ஒரு வழித்தடமா இருக்கணும். சமுதாயம் ஒரு வழித்தடமா இருக்கணும். இப்படி இந்த அற்புதங்கள் நேரங்களை இதுக்கு சாதி மதங்கிறதே கிடையாது, இவன் நமக்கு பிடிச்சவன் பிடிக்காதவங்கிறது கூட கிடையாது. ஒன்னு சொல்ல
1: முடிச்சிடுறேன்.
0: ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ரெண்டு தரப்புக்குள்ள ஒரு பகைமை இருக்கு, அது மனசுக்குள்ளே இருக்கு, பேசாமலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. யாரும் ஒரு தரப்பு அந்த வாசலுக்கு போய் பாருங்க, அவகிட்ட போய் பேசி பாருங்க. அந்த அந்த இணக்கமான நல்ல உறவுங்க நாங்க கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். அந்த பகைமைங்கிறது துறைய ஆரம்பிக்கும். அதுல நம்ம விரும்பு காட்டிக்கிட்டு நாயை அவர்கிட்ட பேசணும், நாயை அவரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரங்கள்லயும் குழந்தைகளுக்கு ஒரு கோடு போட்டு வாழற நேரங்கள்லயும் அந்த பாசம்ங்கிறதும் அன்புங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா போய் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா போய் வாழ்க்கை ஒரு வினாக்குறியா போய் அங்க ஆச்சரிய புள்ளி அதிசய புள்ளி வைக்கிறதுக்கான காலத்தை தேடுறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகும். இதை தாண்டி இன்னமும் நிறைய செய்திகள் இருக்கு, இன்னமும் கருத்துக்கள் இருக்கு. நாம குடுத்திருக்கிறது துளிதான். பத்து நேர்கள் என்ன சொல்றாங்க, நாம் வானொலி அருகே இருந்து செய்தி மடுப்போம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் சார். சொல்லுங்க.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜர் நஜிமுதீன்.
1: சொல்லுங்க சார். நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: இருங்க சார் இருங்க சார்.
1: சொல்லுங்க சார்.
2: அன்பு கொடுத்துருக்கீங்க.
1: அன்பேனும் ஆயுதம்
2: நேர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் தான், அதுலயும் அன்பு வருது.

0: சரி
1: சுருக்கமா பேசினாங்கன்னா எல்லா நேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
0: சரி சரி சரி.
1: அதாவது அன்பு வந்து மூணு எழுத்து தான் அன்புங்கிறது, ஆனா அதுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப மகத்துவமானது எல்லாமே. ஏன்னா அன்புக்கு இறங்காதவங்க உலகத்துல யாருமே கிடையாது சார். ஏன்னா குழந்தைங்கிறது பெரியவங்க வரையும் அன்புக்கு ஏங்குறாங்க. அதாவது குழந்தை பிறந்த உடனே தாய் அன்புக்கு ஏங்குது, அதே அந்த குழந்தை வளர்ந்து பெரியவங்களா போறப்ப அந்த முதிய வயதுல உள்ள அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அன்புக்காண்டி ஏங்குறாங்க. அதை நிச்சயமா நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு, அதாவது முதிய வயது வயதோக காலத்துல வந்து பெற்றோர்களா வந்து பிள்ளைகள் வந்து வச்சு காப்பாத்தினாங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு. அதை தான் எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்க்கறாங்க. அதனால வந்து அன்பால் வந்து எல்லாத்தையும் சாதிக்கலாம். வீட்லயே குழந்தைங்களை வந்து நம்ம அன்பா தட்டி கொடுத்து இது பண்ணணும்னு வச்சுங்க, அது நம்ம சொல்றத கேட்டு நடக்கும். அதிகாரம் பண்றப்ப அது எடுபடாது அந்த இடத்துல. அதனால அன்பை வந்து, அதாவது நான் வந்து இந்த திருச்சி வானொலி நிலையத்துக்கு முத முத நான் போயிருக்கப்ப ஒரு ரெக்கார்டிங் ஆண்டு போயிருந்தேன் சார். அங்க அந்த அறிவிப்பாளர்கள்ட்டா அந்த ஆட்டோகிராஃப் வாங்குவேன். அப்ப முத முத அவங்க போட்டு கொடுத்து அன்பு ஒன்றே உலகை ஆளுந்து தான் போட்டு கொடுத்தாங்க. அதனால அன்பா இருந்து இந்த உலகத்தை வந்து அன்பு மயமால நம்ம நினைப்போம். மிக்க நன்றி, வாய்ஸ்.
0: நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கங்க.
0: யார் இங்க இருந்து?
2: வணக்கம், நான் குழந்தைநாதன்.
0: சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க.
0: சொல்லுங்க.
2: தலைப்பு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதான் நான் அதுக்குள்ள ரேடியோ வச்சல.
0: அன்பாயுதம் ஏந்துவோம்.
2: அன்புதான் பெரிய ஆயுதங்க என்ன பொறுத்து
0: கேட்டீங்கன்னா.
2: அதாவது இந்த ராமர் ஒரு வில்லு விடுவாரு. அப்ப விடுறதுக்கு முன்னாடி இவர் இஸ்மேல் சொல்லுவாரு, இந்த வில்லை விடும்போது ஓசனை பண்ணி விடுன்னு சொல்லுவாரு. அந்த போர்களுக்கு போகும்போது விடும்போது என்ன எப்படி விடணும் பாருன்னா, தலையில வந்து அந்த கவசம் இருக்கு பாருங்க,
0: ஆமா,
2: கவசத்தை பார்த்து விடும்பாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போருன்னு முடிவாயிடுச்சு, ரெண்டு பேரும் அடிக்க போறோம்னு தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அன்பு, ஏனென்றால் அந்த தலைக்கு வந்து தலைப்போட போட்டோம். அப்பதான் வந்து நம்ம ஒரு நம்மளும் ஒரு அன்பா இருந்து செலுத்தின மாதிரி தெரியும். ரெண்டாவது நம்மள பார்த்து அவரு சரி நம்ம தலைவரைக்கும் வந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம சமாதானமா போவோம் அப்படின்னு ஒரு அன்பை செலுத்தும் அப்படின்னு நினைச்சுதான் கிருஷ்ண பரமாத்மா அந்த ஒரு கணத்திலே போய் அவர்த்த சொன்னது. அதனால அன்பு என்று எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆயுதத்தோட பெரியதுப்பா என்ன பொறுத்து கேட்டீங்க, அன்பு இல்லாமல் அடைக்கலம் உண்டோன்றிருக்காங்க. அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. நீங்க எப்படிப்பட்ட ஒரு செல்வங்களை வச்சிருந்தாலும் சரிதான், அந்த வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னு
0: வச்சுக்கலாம்,
2: அவங்க அவங்க இன்முகத்தோட உங்களை வரவேற்றாத நீங்க அந்த வீட்டு உள்ளே காலெடுத்து வைக்கலாம்.
0: நிச்சயமா. ஆமா.
2: வாங்க, எங்க வந்தீங்க நீங்க, யார பார்க்க வந்தீங்க? அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்கன்னு சொல்றேன்னு வச்சுங்க, வந்தவங்க வாசல் விட்டு கீழே இறங்கிடுவோம். அப்ப நம்ம முகம் தெரிந்தவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருமே வாங்க, நீங்க என்ன வருங்க, யார பக்கம் வந்துருக்கீங்க, வாங்க உட்காருங்க, நேரில் உட்காருங்க, தண்ணி சாப்பிடுங்க, அட்ரஸ் யாருன்னு சொல்றேங்கன்னு
0: சொன்னீங்க.
2: அப்ப அவங்களுக்கும் ஒரு அன்பு கொடுத்ததா இருக்கும், அவங்களும் நம்மள்கிட்ட ஒரு அன்பை செலுத்தி வேற இடத்துக்கு வந்துருக்கீங்க, இன்னார விசாரிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கிராமத்துல அதிகமாக ஒரு நேரத்துல இருந்தது. இப்ப நான் சொல்றது நீங்க, ஆனா இப்ப உள்ள காலத்துல கிராமமும் டவுன் ஆயிட்டு இருக்கு இல்லையா, ரொம்ப வருத்தமா இருக்கு. நானே இருக்கேன் எங்க ஊர்ல, இப்ப வந்து ஒரு நம்ம பாண்டிச்சேரி மாதிரி நாலு வீதி ராஜவீதி இருக்கு, எங்க போனாலும் கடத்தலுக்கு போயிடலாம். ஆனா ஒரு காலத்துல எல்லாத்தரும் அட்ரஸ் சொன்னவன் இந்த குழந்தைநாதன். இன்னைக்கு என் தெருவில் இருக்கிற பசங்க பேரே எனக்கு தெரியலைங்க, அந்த மாதிரி இருக்கு. அதனால அனைவரிடத்தும் அன்பை செலுத்துவோம். அன்பு இல்லாமல் எதையும் பெரிய முடியாது. அன்பு இருந்தால்தான் பெரிய மலையை கூட கரைய வைக்கலாம் என்பது கொஞ்ச நேரம் கருத்து. வாய்ப்பு. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க. சொல்லுங்கம்மா.
3: ஒரு பாடலாவே நான் சொல்லிடுறேன் அன்ப பத்தி.
0: சொல்லுங்க.
3: அன்பு மரணம் கொண்டு ஆலம்பியதாய் சளைத்து இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் வாழ்வோம் மயுது. அன்பு அரணும் கொண்டு ஆலம்பிதாய் தனித்து இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் வாழ்வோம் மயுது. இதழில் இன்பம் உண்டு

0: பிரிஞ்சு என்ன செய்தான், நல்ல விதமாய் செயல்படுத்தினா ஏற்றம் துடனே வாழ முடியும், அன்பு மரணம் கொண்டு ஆழமிதாய் தலைத்து இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் வாழ்வோம் மகிழ்ந்து, ஒற்றுமையோடு அனைவரிடமும் அன்பு செய்துதான் வாழ்வோம், ஓங்கி வளர்ந்த மரமும் மலையும் நமக்கு உணர்த்தும் உயர்வை, அவுடதம் இல்லா உலகை படைக்க அனைவரும் தான் அக்கம் சுருக்கி வாழ்வோம், அன்பு மரணம் கொண்டு ஆழம்பிலதாய் தலைத்து இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் வாழ்வோம் மகிழ்ந்து அப்படின்னு
1: பாட்டை பாடிட்டீங்க.
0: ஆமா, ஆனாவில இருந்து அக்கண்ண வரைக்கும் எழுதுறது இந்த பாட்டு.
1: சரி,
0: எப்படின்னா அதுல அன்பு இருக்கு, ஈதல் இல்ல, ஈதல்ல

0: இணைந்து வாழ்வோம் வாழ்வோம் மகிழ்ந்து
1: பாட்டை பாடிட்டீங்க.
0: ஆமா, ஆனாவில இருந்து அக்கண்ணா வரைக்கும் எழுதுறது இந்த பாட்டு.
1: சரி,
0: எப்படின்னா அதுல அன்பு இருக்கு, ஈதல் ஈதல்ல இன்பத்தை எடுத்துக்கிறோன்னு. உண்மையா இருந்தோம்னாவே நம்ம நம்மகிட்ட அன்பு இருக்கும். ஏன்னா நடிப்பு இல்லாத மனிதர்கள்ட்ட அன்பு நினைச்சு நிற்கும் இல்லையா? அதே மாதிரி எண்ணங்களை வந்து எப்பவுமே நல்ல விதமா சீர்படுத்திக்கிறேன்னு. எல்லாருமேலையும் நமக்கு மாதிரிதான் அடுத்தவங்களும் ஒரு பாட்டு கூட வரும், உன்னை போல நம்மை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே, உன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதரை போல் ஒருவரை போல் மனிதர் வேறு இல்லைன்னு கலைஞரோட வரிகள் வரும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அன்பு செய்து வாழ்வோம். அன்பு நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினைக்கவே கூடாது. எந்த நேரமும் நம்ம குடுக்குறோமா அப்படிங்கறத யோசிக்கணும் இல்லையா? அதனால நம்ம வீட்லயும் சரி வெளியிலயும் சரி புரிதல் தன்மை இருந்தா அன்பு ஏற்பட்டுருங்கப்பா. இவ்வளவு இவங்க எப்படித்தான் இவங்களோட சத்தமா நம்ம வாழணும், இவங்க பேசுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணத்துக்களை சீர்படுத்திக்கிட்டோம்னாவே அன்பு எல்லாத்தையும் நம்மகிட்ட இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றிங்கப்பா.
1: வணக்கம். வணக்கம், பேசுங்க.
2: இந்து தம்பி முருகானந்தம் அவர்களுக்காக நல்வாழ்த்துக்களுடன் சையத் வீபத்திலிருந்து பேசுகிறேன்
1: தம்பி. சொல்லுங்க சார்.
2: அதாவது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அன்பு என்ற சொல் என்ன, அது யாரால் எப்படி உருவாக்கப்பட்டிருந்தா, அந்த அன்பு என்பது யாரால் உருவாக்கப்பட்ட அந்த சொல். இப்ப நான் ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்லிடுறேன். அந்த சுருக்கம் தெரிஞ்சாதான் அந்த அன்பு என்று சொல்றதுக்கு அடையாளம் என்னன்னு தெரியும். உலகை படைத்த இறைவன், அந்த உலகமே வந்து புகைமயமா தான் இருந்தது. அதை இறைவன் என்ன நாடினா, உலகத்தை படைக்க வேண்டும், ஒரு மனிதனை படைக்க வேண்டும் எண்ணினான். அந்த புகை மண்டலத்தை வானம் வந்து ஏழு வானங்களாகவும் அந்த புகைய வந்து பூமி வந்து தண்ணீராக சூழப்பட்டு இருந்தது. அதை ஏழு பூமிகளாகவும் பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்து என்ன பண்ணா, மனிதனை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். இப்ப மரம் செடி கொடி எல்லாமே படைத்தான் அவன் தான். அதில் 100 பண்புகளை இறைவன் படைத்து தன் வசம் வைத்துக் கொண்டார். அந்த 100 பண்புகளில் இருந்து ஒரே ஒரு பண்பு மட்டும்தான் இறைவன் எடுத்துக்கொண்டுதான், அதுதான் அன்பு என்னும் பண்பு. அவன் யாரை விரும்புகிறானோ அவனுக்கு தான் அந்த அன்பை பரிசாக கொடுப்பான், மற்றதெல்லாம் கொடுக்க மாட்டான். காமம் கொடுக்கிறோம் இப்படி எல்லாம் வந்து மற்ற 99 அவன் விட்டு விடுகிறான், மனிதன் விட்டு விடுகிறான். இதுதான் உண்மையா? இப்போ இந்த அன்பு என்ன அந்த சொல் வந்து யாருக்கு உரியது? இறைவனுக்கு உரியது. அந்த இறைவனுக்கு உரிய வார்த்தை வந்து யாருக்கு கொடுக்கிறான்? மனிதனுக்கு கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? அந்த அன்பை பெற வேண்டும் என்றால், அந்த அந்த இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? எல்லா குணங்களும் சிறந்து விளங்க வேண்டும் தான் அந்த அன்பு என்று சொல்லு. குடும்பம், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் எல்லாமே உண்டு. ஓரிய குணம் ஒரு குணம் உண்டு தம்பி. ஓர் புதியறாங்கன்னா அதிலும் ஒரு குணம் உண்டு. ஒரு கட்டத்துல ஆரம்பிச்சு சூரியன் மறையில வந்து மறைஞ்சிச்சுன்னா அந்த போற குணம் நிறுத்திடுறாங்க. எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் அதை விட்டுறாங்கன்றது நம்ம சரித்திரத்துல பார்த்திருக்கோம். இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் அந்த அன்பு இருக்கும்போது அந்த அன்பை வந்து ஒரு துணை நீர், அது மலையில் உருவாக்குகிற ஒரு துணை நீர். துணை நீர் வந்து எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. அந்த துணை நீரை அருந்து வேண்டும் தான் அது பலவிதமான மூலிகை கலந்திருக்கு. ஒரு சொல்லுக்கு தண்டி அடையாளம் என்னன்னா, எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது இறைவன் வகுத்தான் அப்படின்றது ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடல்லாம் உருவாக்கி இது யார்? மனிதன் தானே. அது அந்த மனிதனுடைய சொல்லுக்கு யாரு வடிவம் கொடுத்தது? இறைவன் தானே. ஆகையினால் வந்து அந்த இறைவனுக்குத்தான் நம்ம நன்றி சொல்லணும். தவிர இந்த மனித தலைவியை வந்து ஒரு தடவைதான் நன்றி என்று சொல்றாங்க. ஏழு முறை அப்படின்றது மற்ற மதங்கள் சொல்லுது, அது அவர் அவருடைய நம்பிக்கை போட்டு. அப்ப அந்த ஏழு பிறவிக்கும் பயன் அடையணும்ட்டு சொல்றாங்க. ஒரு பிறவியே பயன் அடையணும்ட்டு சொல்றாங்க. இறைவா என்ன ஒரு பிறவியோட விட்டு விடு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அந்த ஒரே பிறவி போதும்ட்டு? ஆகையினால அன்பு சொல்லுக்கு அது வீடு இணை எதுவுமே கிடையாது. என்னதான் வாழ்க்கையில் சம்பாதித்தாலும், என்னதான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எல்லாம் சேர்ந்தாலும்,

0: அந்த அன்பு என்று சொல்லு தாய் தந்தை உத்தார உறவினர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு அன்பான சொல், அதுக்கு ஈடு இல்லை. நன்றி,
1: நன்றி சார்.

நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும்

மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1115 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர் நேரம். நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு அன்பாயுதம் ஏந்துவோம். நிகழ்ச்சியில் தங்களது கருத்துக்களை பகிர அழையுங்கள். 0413-2275-240 அல்லது 0413-2275-250.

0: அன்பாயுதம் ஏந்துவோம் என்ற தலைப்பில் பேச வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்கம்மா,
1: தமிழ்நாடு திருச்சி மாவட்டத்தில இருந்து அபரஞ்சி பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்காங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது அன்பு ஆயுதம்னு சேர்த்து சொல்லிருக்கீங்க. ஆயுதமே அன்பா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க வள்ளுவரை பாத்தீங்கன்னா இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்துக்கு முன்பு அன்புடைமைங்கிற அதிகாரத்தை வச்சிருப்பாரு, அப்புறம்தான் இல்வாழ்க்கையே வரும். அந்த அப்ப அந்த அன்பிற்கு முன்பு அடைக்கின்றாலும் சொல்றவரு, அந்த அன்பு இல்வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவும்பாரு. அப்ப ஒரு பெண்களுக்கு தான் அதிகமா அதை கொடுக்கணும் ஐயா. என்னென்ன பெண்கள் தான் அன்பா இருக்கணும் முதல்ல? ஆனா பெண் கிட்ட அன்பு இருந்தாலும் அவங்க சந்ததியை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தைங்களும் அன்பா இருப்பாங்கன்னு பொருள். நீங்க அனைத்து குழந்தைங்களுக்கு அன்போட பாலை கொடுக்கும் போது வீரத்தையும் அந்த ஆயுதம் சொன்னீங்களா, எல்லா பழக்க வழக்கங்களையும் அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே அந்த குழந்தைக்கு போய் சேரும். அதான் அன்பும் அறனும் அப்படின்னா, அறத்தோட ஆண் அதாவது கணவனும் அன்போட மனைவி இருந்தா பண்பான ஒரு பெண் குழந்தையும் பயனுள்ள ஆண் குழந்தையும் பிறக்கணும். நான் கொஞ்சம் உருவகப்படுத்திக்குவேங்க அந்த பொருள். ஏன்னா பண்பு அப்படின்னா எல்லா நற்பண்புகளும் கொண்டது பெண். பையன் அப்படின்னா பின்னாடி பெற்றோர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருக்கிறது பையன். பெண் குறிப்பிட்ட வயதுக்கு மேல கணவன் வீட்டுக்கு போயிருவாங்க அப்படிங்கிறத திறந்த வீட்டு பண்பும் போன்ற வீட்டு பண்பும் எடுத்து கொடுக்கறது. இப்ப மற்றவங்களுக்கு ஒரு மரத்துக்கு விதையா இருக்கிறதும் இந்த விதைக்குள்ள ஒரு மரமா இருக்கிறதும் அந்த பெண்களா தான் இருக்கணும். ஏன்னா ஆண்கள் என்ன இருந்தாலுமே பெண்கள் அன்பா இருந்தா மட்டும்தான் அந்த ஆயுதம் பயன்படும். நீங்க எதனா பாருங்க, இந்த 18 புராணங்கள்னு சொல்லுவாங்கங்க, அதுல பாகவதம் அப்படின்னு இருக்கிறதுல 17 புராணங்கள்ல வரக்கூடிய அசுரர்கள் எல்லாம் அழிக்கிற இறைவன் வந்து கொன்ற மாதிரி இருக்கும். ஆனா தந்த புராணத்துல இருக்க முருக கடவுள் மட்டும் அவரு என்ன பண்ணுவாரு, அந்த அசுரனை கொல்ல மாட்டாரு. வேலாவும் சேவலாவும் மயிலாவும் எடுத்து அவர் தனக்குள்ள வச்சுக்குவார். சாரி, வேல் இல்ல, மயிலாவும் சேவலாவும் எடுத்து தன்னோட வைத்துக் கொள்வார். அப்ப தமிழ் கடவுள் தமிழ் இறை அன்பு என்ன சொல்லுதுன்னா, நீங்க எதிர்கிட்ட கூட ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அன்பாக தன்னுள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஆசிரியரா இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா, அன்போட போதிச்சீங்கன்னா அவ்வளவு அழகா பிள்ளைங்க கேட்டுக்குவாங்க. நாங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப எனக்கு அறிவிட்டு இருந்தீங்க, நாங்க பச்ச காலத்துல டீச்சர் போய் இந்த பையன் அந்த வாழ் பண்றான் இந்த வாழ் பண்றான்னு சொன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் நல்லா படிக்கிறான் வாழ் பண்ணா கூட அவனை கேட்க கூடாதுன்னு. அதுலயும் அந்த அன்பை போதிக்கிறவங்க தான் ஆசிரியர் சொல்லுவாங்க. ஏதாவது கீதாஞ்சலி எழுதிய நம்ம தேசிய கீதை எழுதிய ரவீந்திரநாத தாகூர் தான் சொல்லுவான, ஆங்கிலத்துல சொல்லியிருப்பாரு, எனக்கு ஆங்கிலத்துல சொல்ல தெரியல. அது தமிழ்ல எப்படின்னா, கற்றுக் கொடுப்பவன் ஆசிரியன் கிடையாது, கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன். அப்படின்னா மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் நம்ம எதையாவது தேடணும், எதையாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்ப அது என்ன கத்து என்ன பண்ண போறோம், மத்தவங்களுக்கு பிறருக்கு நல்லதை போதிக்கணும், அன்பை போதிக்கணும்னு தான் இருக்கும். அந்த ஆயுதத்தை கூட பாத்தீங்கன்னா, ஒரு தீக்குச்சின்னு சொல்லுவோம், தீபத்தையும் ஏத்தையும் பயன்படுத்துது, மற்ற இடத்த தீ வைக்கவும்
0: பயன்படுத்து அழிவுக்கும்
1: அழிக்கவும் பயன்படுது. அப்ப அந்த ஆக்கப்பூர்வமா இருக்கிற இடத்துல பயன்படும் போது இருட்டுல கூட ஒளி தரக்கூடியது தீவான் இல்லைங்களா. என்னைக்கு வேணா நம்ம சுவிட்ச் போட்டு லைட் எரியலாம். அன்னைக்கு வந்து ஒரு விளக்க வந்து ஒரு இருட்டு அறையில வச்சோம்னா அந்த வெளிச்சம் அந்த வீடு போறான் தெரியும். அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயுதம் என்பது அன்போட இருக்கணும். நீங்க எல்லா இறைவன் கையில பாத்தீங்கன்னா ஆயுதம் இருக்கும். அதாவது எந்த இந்து கடவுள் கையில பாத்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்ல எங்க பார்த்தாலும் ஒரு வேலு கம்பூசூல் ஆயுதம் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா, ஆக்ரோஷமா ஒருத்தரை கோபப்படுத்துறது இல்ல, தன் நாட்டை காப்பதற்காக தன் மக்கள் மீது உள்ள அன்பதற்காக அந்த வேலிக்கு பின்னாடி வரக்கூடிய எதிரிகளை அழிக்கிற ஒரு ஆயுதமா தான் வச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. தனக்கு தீமை இழைக்கும் பொழுது அவங்களை தன் குடும்பத்துக்கு தன் நாட்டுக்கு அப்படிங்கும் பொழுது, எல்லையில இருக்க வீரர்கள்லாம் துப்பாக்கி வச்சிருக்காங்கன்னா அவங்க வைக்கிற ஆயுதம் அன்பு. நம்ம இந்தியா நம்ம நாட்டு மேல உள்ள அன்புனாலதான் அந்த காரணம்ல நிற்பாங்க. அவங்க மட்டும் தூங்கிட்டாங்கன்னா நம்ம முழிச்சிருக்க முடியாது, அவங்க விழிச்சிருக்கனால நம்ம தூங்குறோம் இல்லைங்களா. அப்ப எதிரி நாட்டை நம்ம நாட்டு மேல படையெடுத்து வராம இருக்கக்கூடியதுக்காகத்தான் ஆயுதம் வச்சிருப்பாங்க. அந்த ஆயுதத்துக்கு பேர் தாங்க அன்பாயுதம். நன்றி
0: நன்றி நன்றி. சிறப்பான கருத்துக்கள், நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், பேசுங்க.
2: அன்பான அன்பருக்கு இனிய காலை வணக்கம் சார். மதுரையில மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அன்பன் ஆண்டனி சார். எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார். இப்பதான் தோட்ட பணியை முடிச்சு நட்ட அன்பண்ணே சகோதரி சார்

0: ரவீந்திரநாத் தாகூர் பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி என்ன சார் தலைப்பு
1: இன்னைக்கு? அன்பாயுதம் ஏந்துவோம்.
0: அன்பு?
1: ஆமா, அன்பு.
0: அன்பு ஆயுதம்னா கண்டிப்பா சார். வீரிடத்துல ஒரு அன்பிற்கு உண்டு அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் திருக்குறள் அழகா கோடிட்டு காமிச்சிருக்காரு. அது எவ்வளவு ஒன்னைகள் அடிதான் அந்த ஆக்சுவலி அந்த லிரிக்ஸ். அதுல எவ்வளவு எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா சார். அதனால அன்புக்கு எதுவுமே எதுவுமே கிடையாது சார். ஈடு எதுவும் கிடையாது. ஒரு குடும்பத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 10 பிள்ளைங்க 10 பேர் இருப்பாங்க. ஏன் 12? எங்க அத்தைகளும் 12 குழந்தைங்க. எப்படி ஒற்றுமையா வாழ்ந்தாங்க? அன்போடு அன்பு இருந்த போய் தானே ஒற்றுமையா இந்த பேர் பிள்ளைங்களோட மச்சினிச்சியோட நாத்தனார் குழந்தனார் கூட அப்படி ஒரு ஒற்றுமையா அன்பின் பரிமாற்றம் இல்லாம எப்படி ஒற்றுமையா வாழ்ந்தாங்க?
1: ஒற்றுமையா வாழ்ந்திருக்காங்க
0: வாழ்ந்தாங்க. அப்ப வந்து ஆக்சுவலி வந்து சிறிய இல்லீனா நிறைய பேருக நிறைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தாய் தமிழ் தவிர்த்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸுங்க 12 பேர் 10 பேர் 8 பேர் இருந்தாங்க. சிறிய இல்ல இடத்துல அன்பா இருந்தாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க, ஒரு ஒரு என்ன சொல்றது நெறியோட வாழ்ந்தாங்க, ஒற்றுமையோட வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப ஆக்சுவலி இப்ப மோஸ்ட்லி எப்படினா பெரிய இல்லீனா அதுல கணவன் மனைவி ஒரு குழந்தை அல்ல ரெண்டு குழந்தை இப்ப எல்லாம் ஒரு குழந்தையோட முடிச்சுக்கிறோட இதெல்லாம் இருக்காங்க ஃபேமிலியில. ஆமா, பெரிய இல்லீனா கணவன் மனைவி ஒரு குழந்தை அல்லது ரெண்டு குழந்தை. ஆனா ஆக்சுவலி அன்பு அதுல அவங்களுக்குள்ளே அன்பு பரிமாற்றம் என்னன்னா அந்த அன்பு ஒரு பரிமாற்றத்தை அன்பை விதைப்போம் அழகான வாழ்க்கையை அமைப்போம் என்று இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிக்கொண்டு இன்னொரையே முடித்துக் கொள்கின்ற. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.

0: நேரம் 11:49 30 நொடி. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர் நேரம். இன்றைய தலைப்பு அன்பாயுதம் ஏந்துவோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். எம் ராஜு, நோலம்பூர்.
0: சொல்லுங்க.
1: அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். எது எதுக்கு அணை போடலாம், தர போடலாம், அன்புக்கு மட்டும் போட முடியாதுன்னு வான்புகள் கொண்ட வள்ளுவரே சொல்லிக்கிறார். அத மாதிரி அன்பு நல்ல, அதுக்கு வந்து எந்த நீங்க ஆயுதம் சொல்லிட்டீங்க,
0: அன்பாயுதம்.
1: அது ஆமா, ஏதோ பரவாயில்ல, நல்ல தலைப்பு தான். ஒரு அன்பே சிவம் சொல்லிட்டாங்க. கடவுளுக்கு நிகரானது அன்பு. அதையும் ஒரு விதத்துல நாம மனசுக்குள்ள நில நிறுத்தணும். ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டா கூட அன்பா பரிமாறினாதான் அவங்க வந்து மறாவது ஒரு எங்க போனாலும் ஞாபகம்
0: உறவு தொடரும்.
1: உறவு தொடரும். இந்த எரிபுரின்னு இருந்த அது பரிமாறும் போதே கண்டுக்கலாம். அது மாதிரி இப்ப ஒரு இன்னைக்கு ஒரு 10 ஆளு கலை எடுக்க வராங்கன்னா அவங்க கிட்ட அன்பா பேசினாதான் நாளைக்கும் வருவாங்க. நாம சுடுன்னு வேலை வாங்கினாக்கா நாளைக்கு இன்னைக்கு வரவங்க நாளைக்கு வர மாட்டாங்க. அன்பு கிட்ட எம்மா ஆயுதம் இருக்குது, எவ்வளோ சொல்லு இருக்குது, எவ்வளோ விரிவாக்கமா பேசலாம். நாம வந்து ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றோம். நல்லது, மகிழ்ச்சி, வணக்கம்.
0: நன்றி.

நேயர்கள் இதுவரை அன்பாயுதம் ஏந்துவோம் என்ற தலைப்பிலான நேயர் நேரம் கேட்டீர்கள். அன்புதான் உலகின் மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய நீதி, மிகப்பெரிய அறிவு. அன்பு மட்டுமே உண்மை. உண்மையில்லாமல் அன்பு இருக்க முடியாது. அன்பே கடவுள் என்ற அனைத்து மதங்களின் பரவலான வெளிப்பாடும் அனைவராலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக உள்ளது என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: நேயர்களுக்கு வணக்கம்.
1: துலாக்கோல் நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
2: ஆமாம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதல் கடிதம் பார்த்தீங்கன்னா தெல்லார் நான் பானு அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. இம்மாதம் 12ஆம் தேதி அன்று புதன் காலை 7:02 நமது நிலையம் தயாரித்தளித்த தமிழ் அமுதம் பகுதியில் முனைவர் ப ஜீவகன் அவர்கள் தமிழ் மொழியின் அருமை பெருமைகளை நன்கு ஆதாரத்துடன் எடுத்துரைத்தார். ஒரு புது நூலை இயற்ற வேண்டுமானாலும் அதற்குரிய இலக்கணத்தை தமிழ்மொழி வகுத்து வைத்துள்ளது என்றார். சிலப்பதிகாரம், இயல், இசை, நாடகம் இம்மூன்றையும் நுட்பமாக எடுத்தியம்பும் ஓர் அற்புதமான காப்பியம். இதன் நாயகி கண்ணகியின் பொறுமை, அமைதி, அழகு போன்றவை முதலில் இனிமையாக எடுத்துரைக்கப்படுகிறது. பூவாக இருந்த அவள் தன் கணவன் கள்வன் என்று முடிவு செய்து அவனை கொலை செய்த பாண்டிய மன்னனிடம் புயலாக புறப்பட்டு சென்றதை பாடல் வரிகளுடன் உணர்ச்சி பூர்வமாக எடுத்துரைத்தார். ஒன்பான் சுவையும் ஒரு காப்பியத்தில் இருக்க வேண்டும். அவை இளங்கோ அடிகள் இயற்றிய இந்த சிலப்பதிகாரத்தில் நிறைந்துள்ளது என்பதை கோடிட்டு காட்டினார். தோளாமொழி தேவரின் படைப்பில் உலக நிலையாமை எப்படி நல்ல உதாரணத்தோடு கூறப்பட்டுள்ளது என்பதை சுவையாக எடுத்து காட்டினார். நமது தாய்மொழியாம் தமிழ் அமுத மொழி, அற்புத மொழி, உன்னத மொழி என்று உலகமே உணர்ந்து வருகிறது. இன்றைய இளைய சமுதாயம் தமிழ் மொழியில் உள்ள இலக்கண இலக்கியங்களை கசடர கற்று இம்மை நலனையும் மறுமை நலனையும் பெற வேண்டும். வாழ்க வானொலி, வளர்க அதன் சேவை என்று எழுதியிருக்கின்றார்.
1: இதே நேயர் தான் அடுத்த கடிதத்தையும் எழுதியிருக்காரு. அதாவது 12ஆம் தேதி பகல் 11 மணிக்கு நேயர் நேரம் பகுதி இருந்தது இல்லைங்களா, அதை பத்தி இந்த கடிதம் தான் இது. தேச முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு என்ற அருமையான தலைப்பில் சௌமியா அவர்கள் நேயர்களோடு நன்கு உரையாடினார். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்றார். நமது தேசிய கவிஞர் மகாகவி பாரதியார் அவர்கள் சத்ருபதி சிவாஜி மகாராஜ், சுவாமி விவேகானந்தர், அண்ணல் காந்தியடிகள் போன்ற தேச பக்தர்கள் வானிலிருந்து வந்த அவதாரமாகவோ அல்லது அற்புதங்களாகவோ பிறந்தவர்கள் அல்லர். சிறு வயதிலிருந்தே அவர்களின் பெற்றோர்கள் நம் நாட்டு கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை, நமது புராணங்கள், இதிகாசங்கள் இவற்றை சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. ஓர் ஏழை விவசாயி தான் பாடுபட்டு சம்பாதித்து வாங்கிய நிலத்தில் நெல் நாற்றை நட்டு அவைகள் நெல்மணியாக வீடு வரும் வரை எப்படி பாதுகாத்து நீர்ப்பாய்ச்சி உரமிட்டு வேலி அமைத்து கண்ணும் கருத்துமாக வளர்ப்பானோ அதே போல ஒவ்வொரு பெற்றோரும் உற்றாரும் உறவினரும் சமூகமும் பிள்ளைகளை கவனித்து வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தற்போது நாடு உள்ளது. இன்றைய இளைய சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தன்மானம் காப்பதிலே, அன்னை தந்தையை பணிவதிலே, பிறந்த பொன்னாட்டின் நல்ல முன்னேற்றம் காண பொதுப்பணி புரிவர் தம் மகிழ்ச்சியிலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் என்ற திரைப்பட பாடல் தற்போது என் அருகே வானொலியில் ஒலிக்கிறது. கேட்க ஆனந்தமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. நமது அரசு

0: சிவானந்த வானொலி தொலைக்காட்சிகள் மேலும் மக்களிடையே செல்வாக்கு பெற வேண்டும். இதுபோன்ற பாடல்களை அடிக்கடி ஒளிபரப்ப வேண்டும். நிறைவாக சௌமியா அவர்கள், மாற்றங்கள் நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். இளைஞர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பது மாற வேண்டும் என அற்புதமாக எடுத்துரைத்தார். நம் வீடுகளில் காந்தியடிகள், பாரதி, நேதாஜி, திலகர், வஉசி, காமராசர் போன்றோரின் படங்கள் வரவேற்பறையில் அலங்கரிக்க வேண்டும். பாரதியாரின் பாடல்கள் தினமும் எங்கும் ஒலிக்க வேண்டும். நன்றி என்று எழுதியிருக்கிறார் இந்த நேயர்.
1: ஆஹா, எவ்வளவு அற்புதமா நிகழ்ச்சியை கேட்டுட்டு தெல்லாரனா பானு அவர்கள் எழுதியிருக்கிறார் பாருங்க. அடுத்த கடிதம் பாத்தீங்கன்னா, திண்டிவனத்திலிருந்து ஜே சச்சிதானந்தம் அவர்கள் எழுதியிருக்கின்றார். இம்மாதம் 13 காலை 6:10 மணி அளவில் எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் திரு ஆறுமுக பெருமாள் பேசியது கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு ஞானியின் பேச்சை முழுமையாக நம்பிக்கையுடன் கேட்டு லாந்தர் ஒளியுடன் 10 மைல் சென்றடைந்தார். கொலம்பஸ் அமெரிக்காவை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் கண்டுபிடித்து வெற்றி அடைந்தார். துணிவு, பொறுமை, நேர்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்ற கருத்தோடு சொல்லியிருக்கின்றார்.
0: அதே நேயர்தான் 13 காலை உழவர்களுக்கான செய்திகள் அந்த நிகழ்ச்சியில காத்தமுத்து கருத்தமுத்து பேசியது மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. பசுவின் சாணம், பசுவின் கோமயம் கலந்து ஜீவாமிர்தம் தயாரிக்கும் முறையை நன்கே விளக்கி உழவர்கள் இயற்கை முறையில் நன்றாக விதை நேர்த்தி செய்து விளைச்சல் பெருக வழிவகுத்து பேசியது உழவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. திருஞான சம்பந்தரும் தேவாரத்தில் பாடிய வாழ்க ஆணினம் என்னும் உயரிய கருத்தை காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் கலந்து பேசியது மிகவும் அருமை. புதுவை வானொலிக்கு நன்றி என்று எழுதியிருக்கிறார் இந்த நேயர்.
1: நிகழ்ச்சி கேட்டு அற்புதமா எழுதியிருக்கின்றார்.
0: ஆமாம். அடுத்த கடிதம் யார், எங்கிருந்து?
1: அடுத்த கடிதம் தெல்லாரனா பானு அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. இம்மாதம் 13 பகல் 11 நேயர் நேரம் கேட்டு மகிழ்ந்தேன். சுதந்திரம் தந்த பெருமிதம் என்ற சிறப்பான தலைப்பில் அறிவிப்பாளர் வித்யா அவர்கள் மிக்க ஈடுபாட்டோடு நேயர்களோடு உரையாடியதை பாராட்டி மகிழ்கின்றேன். பங்கேற்ற நேயர்கள் பலரும் அண்ணல் காந்தியடிகள், நேதாஜி, திலகர், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார், வஉசி போன்ற தலைவர்களையும், உயிர் தியாகம் செய்த வாஞ்சிநாதன், கொடிகாத்த குமரன் போன்றோர்களையும் உருக்கமாகவும் உணர்வு பூர்வமாகவும் நினைவூட்டி பேசினார்கள். குறிப்பிட்டு சொன்ன இவர்கள், நமது பாரத நாடு தாய் திருநாடு, அன்னை பூமி, பாரத மாதா என்ற எண்ணம் கொண்டவர்கள். அதேபோல் அவர்களின் வழிபாட்டு தெய்வங்கள் இந்த நாட்டின் புராண இதிகாச தெய்வங்களே. இந்த இரண்டும் இரு கண்களாக இருந்தாலே நாடு மேலும் மேலும் நலமடைந்து முன்னேறும் என்பதே அவர்களின் கனவு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, இதை வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று வணங்கேனே என்ற நம் மகாகவி பாரதியின் சத்திய வாக்கை நித்தமும் ஓதுவது நம் நாட்டில் வாழும் அனைவரின் கடமை அல்லவா? வாழ்வோம், வளம் பெறுவோம் என்று எழுதியிருக்கின்றார். அடுத்த கடிதம் எங்கிருந்து, யாரு?
0: தெல்லாரனா பானுதான் எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதமும் 15/8/2026 நமது 80th சுதந்திர தின விழா, இதன் பொருட்டு சென்னை வானொலி தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த நியோகி ஜெகநாத ஐயர் நாடகம் கேட்டேன். மருது சகோதரர் மற்றும் வேலு நாச்சியார் காலத்தில் ஆங்கிலேயர் படைக்கு எதிராக போராடிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இவர். அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்ற குரட்பாவுக்கு அப்படியே வாழாமல் நாட்டு மக்கள் அந்நிய சக்தியால் நசுக்கப்படுவதை அறிந்து நம் பண்பாட்டை காக்க போர் வீரனாக இவர் மாறுகிறார். வேதம் அறிந்தவர், 5 கற்றவர், வாழ்வீச்சில் வீரர், ஆங்கிலேயன் பீரங்கி, துப்பாக்கி, வெடிகுண்டு போன்றவற்றை பயன்படுத்தி நம் நாட்டை அழித்தான். அரும்பெரும் அரசர்களை தூக்கிவிடுகின்றான் என வெகுண்டு இரவில் கப்பலில் சென்று துப்பாக்கி, வெடிகுண்டு போன்றவற்றை வாங்க முற்படுகின்றார். இடையில் வெள்ளையனால் கைது செய்யப்பட்டு பல துன்பங்களை அடைந்து பினாங்குக்கு சிறையில் அடைக்கின்றார்கள். மீண்டும் அவர் தாயகம் திரும்புகிறார். மக்கள் இவரை வணங்க கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள். திண்டுக்கல் ஆட்சியானம் இவரிடம் நயம்பட பேசி அழைத்து வந்து தூக்கில் தொங்க விடுகின்றான். பெற்ற தாயும், பிறந்த பொன்னாடும், நற்றவ வாணினும்

0: நனி சிறந்தது என வாழ்ந்த இவரின் வாழ்வு நாட்டுக்காக அர்ப்பணமாகிறது. சூதாக மறைக்கப்பட்ட இவ்வைர நபர்களை நாம் வெளியே கொண்டு வருவோம். பாராட்டுக்கள் என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.
1: அழகாக எழுதியிருக்கின்றார்.
0: அடுத்த கடிதம் யார், எங்கிருந்து?
1: அடுத்த கடிதம் தெல்லாரு நான் பானு அவர்கள் தான்.
0: சொல்லுங்க, என்ன எழுதியிருக்காங்க?
1: இம்மாதம் 16 காலை 7:02 நமது நிலையம் தயாரித்தளித்த செய்திமலர் நிகழ்ச்சியில் நமது புனிதமான பாரத திருநாட்டின் 80th சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் விழாவில் பங்கேற்று கொடியேற்று பேசியதை அளித்தீர்கள். அவர் தம் உரையை தொடங்கும் போது, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லாரும் சமம் என்ற நிலை உறுதியாச்சு என்று மகாகவி பாரதியாரின் பாடலோடு தொடங்கி நாடு அடைந்து வரும் வளர்ச்சி குறித்தும் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தையும் மகிழ்வாக பேசினார். இம்மாதம் 9 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்று குடியரசுத் தலைவரின் சார்பாக புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியை பற்றியும் அவர் தம் உரையையும் ஒளிபரப்பினீர்கள். மகான் ஸ்ரீ அரவிந்தர், மகாகவி பாரதியார் ஆகியோரை நினைவு கூர்ந்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்து வரும் ஆட்சியின் சிறப்பையும் எடுத்துரைத்தார். ஸ்ரீ அரவிந்தரும் மகாகவி பாரதியால் தங்களின் தவ வலிமையாலும் நாட்டுப்பற்றாலும் உயர்ந்தவர்கள். அவர்கள் சிறைவாசம் கண்டவர்கள். இவர்களின் புகழ் வாழ்க்கை வரலாறு போன்றவற்றை இளைய சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். நன்றி என்று எழுதியிருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு அமைப்பில் உதவிய இளஞ்செழியன் அவருக்கு பாராட்டு என்று எழுதியிருக்கின்றார்.
0: இதே நேயர்தான் அடுத்த கடிதத்தையும் எழுதியிருக்காங்க. நமது நாடு சுதந்திரம் அடைந்து 80th ஆண்டில் ஆற்றல் மிக்க வலிமையான பாரதமாக காலடி எடுத்து வைக்கின்றது. இத்தருணத்தில் நமது நிலையம் 16/8/2026 மாலை 4 தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா சிறியவர்களா என்ற தலைப்பில் சிறப்பான பட்டிமன்றத்தை அமைத்தளித்ததை கேட்டு மகிழ்ந்தேன். பங்கேற்று 5 அற்புதமான பொருத்தமான கருத்துக்களை உணர்வு பூர்வமாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கும் வாழ்த்தும் பாராட்டும். நம்முடைய நாட்டில் இளைஞர்கள் நிறைந்துள்ளனர். கைபேசி, கணினி போன்ற கருவிகளை திறம்பட பயன்படுத்தி வருகின்றார்கள். பாரத பிரதமர் மோடி அவர்களின் அரசு தியாகசீலர்களை கொண்டு சிறப்பாக இயங்கி வருகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் என்பவருக்கு ஒரு விவேகானந்தர் என்ற இளைஞர் கிடைத்தார். அண்ணல் காந்தியடிகளுக்கு ஒரு கர்ம வீரர் காமராஜர் கிடைத்தார். அதனால் அன்று சுதந்திர கனல் ஒளிவிட்டு பிரகாசித்தது. நாடு விடுதலை பெற்றது. மேற்படி 4 மனதில் நிறுத்தி நமது பிரதமர் நம் நாட்டை உயர்த்த அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகின்றார். அகிலமே அவரை பாராட்டி வருகின்றது. அவர் விரும்பும் இளைஞர்கள் நாட்டில் தற்போது எங்கும் உருவாகி மீண்டும் வந்தே மாதரம் என்ற முழக்கம் முழங்க வேண்டும். நன்றி, வாழ்க பாரதம் என்று எழுதியிருக்கார்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா தெல்லாரு நான் பானு அவர்கள் தான் எழுதியிருக்கின்றார். இம்மாதம் 21 காலை 7:02 நமது நிலையம் வழங்கிய வாழ்விக்கு வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியை நமது நிலைய கலைஞர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் வாசிக்க கேட்டேன். தொடர்ந்து இதை அவர் சிறப்பாக வாசித்து வருவதற்கு பாராட்டுகள். இன்றைய வாசிப்பால் அண்ணல் காந்தியடிகள் தமக்கு பொதுமக்கள் அளித்த பொன் நகைகளை பொது நலனுக்கே செலவு செய்ய வேண்டும் என விரும்புகிறார். சிறுவர்களாக இருந்த அவர் மகன்களும் அதை ஏற்கிறார்கள். ஆனால் அவர் மனைவி கஸ்தூரிபாய் இதை ஏற்க கடுமையாக மறுக்கின்றார். அண்ணல் அவரிடம் பக்குவமாய் பேசி கஸ்தூரிபாயின் மனதை மிகவும் சிரமப்பட்டு மாற்றுகிறார். இப்படி எளிய வாழ்வை, புனித வாழ்க்கை, அகிம்ச வாழ்வை வீட்டிலும் பொது வாழ்விலும் அவர் கடைபிடித்தமையால்தான் உலக அரசியல்வாதிகள் பலரும் அவரை அகிம்சா மூர்த்தி என போற்றி வருகின்றார்கள். அவர் காண விரும்பிய ராமராஜ்யம் நிறைவேறவில்லை. இதற்காக நான் ஏற்படுத்திய அமைப்பை கலைத்து விடுங்கள் என அன்றைய அரசியல்வாதிகளை அவர் கேட்டுக்கொண்டார் என்ற வரலாறு உள்ளது. ஆயினும் அவர் காண விரும்பிய வளமான பாரதம், தூய்மையான பாரதம், கற்றோர் நிறைந்த பாரதம், கண்ணியமான பாரதம் இப்போது காண முடிகிறது. அண்ணல் காந்தியின் புகழ் ஓங்கட்டும், நம் பாரதம் உயரட்டும். நன்றி என்று எழுதியிருக்கின்றார்.
0: முகநூல் வழியாகவும் நிறைய நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை ஒரு ஒரு நிகழ்ச்சிக்குரிய அந்த கமெண்ட் பாக்ஸில் அந்தந்த நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் என்று நிறைய எழுதியிருக்காங்க. கடிதங்கள் மூலம் உங்கள் கருத்துக்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குனர், துலாக்கோல் நிகழ்ச்சி பிரிவு, இந்திரா நகர், ஆகாஷ்வாணி புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு எழுதுங்கள்.
0: முகநூல் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை அந்த முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு

0: கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
1: முகநூல் முகவரி ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்களே, நிகழ்ச்சியில் நிறைய கேளுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கடிதங்கள் வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் எழுதுங்கள்.
0: கடிதங்கள் மூலம் உங்கள் கருத்துக்களை தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுகள். மற்றும் ஒரு துலாக்கோல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
1: பி பூங்குழலி,
0: எஸ் ஸ்ரீனிவாச முருகன்.
1: வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
3: நேயர்களின் நினைவிற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல், பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:15.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் தரசீரு ஹாசன பிரியே, இயற்றியவர் புலியூர் ஸ்ரீ துரைசாமி ஐயர் அவர்கள். ராகம் நாட்டை, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் எஸ் பி ஸ்ரீரேகா.
5: வணக்கம்.
6: வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புகள்ல என்ன கிருதி சொல்லி தந்திருக்கேன்?
5: சரசி ருஹாசன பிரியே, இயற்றியவர் புலியூர் ஸ்ரீ துரைசுவாமி ஐயர். ராகா நாட்டை, ஆதித்தாளம்.
6: ஆதித்தாளம், இந்த நாட்டு ராகம் எதுல ஜன்யம்?
5: 36 மேலமான சலநாட்டையில.
6: ஓகே. இதுல அமைஞ்சிருக்கிற ஸ்வரஸ்தானங்கள்
5: சஜ்ஜம், சத்ருதி ரிஷபம், அந்தர காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், காக்கல் நிஷாதம்
6: அண்ட் சத்ருதி தெய்வதம் சொல்லிக்கலாம். ஆரோகணம் அவரோகணம் பாடுங்க.

சென்ற வகுப்புகளில் இந்த சரணம் சொல்லி தந்துருக்கேன் இல்லையா, அப்போ அதை தாளத்தோட பாடுவோம். சரசியுகளே அம்பா, இதுவும் ரெண்டு தள்ளி தான், பல்லவி அனுபல்லவி போலவே ரெண்டு தள்ளி தக்க.

0: அந்த சரணாகத்தை சரணாகத
1: சரணாகத
0: அதுதான் கிளியரா இருக்கட்டும் அங்க
1: சரணாகத தீனவசலே அம்பா சரதி.

0: இந்த வகுப்போட இந்த பாடல் நிறைவு பெறுகிறது.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இசை பயிற்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது தரசீறு ஹாசன பிரியே என தொடங்கிய பாடல். இயற்றியவர் புலியூர் ஸ்ரீ துரைசாமி ஐயர் அவர்கள். ராகம் நாட்டை, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொண்டவர் எஸ் பி ஸ்ரீரேகா.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் எஸ் ஜெயலட்சுமி பாடியிருக்கும் ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெறுகிறது. தொடக்கமாக ஆழமாமரத்து எனத் தொடங்கும் திருப்பான் ஆழ்வார் பாசுரம்

0: வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் செல்வதற்கு முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி, டிஜிட்டல், தொழில் மற்றும் வர்த்தக துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியேவுடன் விவாதிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டாஷ்கண்டில் உள்ள அரசு பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையத்திற்கும் லால் பகதூர் சாஸ்திரி நினைவகத்திற்கும் தாம் செல்ல உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் அவசியத்தை இந்தியா இந்த மாநாட்டில் வலியுறுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். சிக்காகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நடக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ரயில் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை இந்த ஒப்பந்தம் மேலும் வலுப்படுத்தும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. சிஎன்ஜி விலை 1 கிலோவிற்கு 3.89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இந்திரபிரஸ்தா நிறுவனம் கூறியுள்ளது. இதன்படி தில்லியில் சிஎன்ஜி விலை கிலோ 1க்கு 88.92 ரூபாய் உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: டெலிமெடிசன் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல அந்த உயர் சிறப்பு மருத்துவ சேவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கணும், அனைத்து தாலுக் ஹாஸ்பிட்டலும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பண்ணிருக்கிறோம். அப்புறம் ஃபாரின்ல படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எல்லாம், அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் இதுவரைக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் நம்ம அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நம்ம கொடுத்துட்டு இங்க ஒரு 30 ஃபாரின்ல இருந்து படிச்சவங்க எல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, பயிற்சி மருத்துவரா இங்க பணிபுரியறாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது முதுநிலை போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க அவங்க 3 மந்த்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதனால கூடுதல் மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம ஒரு கேத் லேப் கொடுத்துருக்கோம். ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்கு காப்பாற்றக்கூடிய அளவுல நம்ம ஒரு கேத் லேப் வசதியும் நம்ம அறிமுகப்படுத்துறோம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்க கியூ எல்லாம் இருந்தா அவாய்ட் பண்றதுக்கு நலம் அந்த ஏங்கிற சாட்பாட் சொல்லியிருக்கோம். கியூல நின்று இருக்க தேவையில்லை.

0: அவங்க வீட்டுல இருந்தபடியே பண்ணலாம். அப்புறம் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வர போறோம். நீண்ட நேரம் அவங்க வெயிட் பண்ண தேவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்பட பலர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பிரபல ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரம் விளையாட்டிற்காக செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான உடல்நலம் வளமான நாட்டை உருவாக்க அடித்தளமாக இருக்கும் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் மற்றும் வர்த்தகர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த சமூக விரோத கும்பல்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் இளையோர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா கண்டு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இளையோருக்கு உரிய வாய்ப்புகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். இதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பேமா கண்டு கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. 8 மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2000 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 11 பேர் கொண்ட இந்திய குழுவினர் நேபாளம் சென்றுள்ளனர். மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சுரங்க வல்லுநர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் கூறியுள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலி பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்கா ஏற்கனவே அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அந்நாட்டுடன் பேச்சு நடத்துவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவின் நடவடிக்கையை பொறுத்தே ஈரானின் செயல்பாடுகள் இருக்கும் என்றும் திரு மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவ்விரு மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அஞ்சலி ஜக்கார் மற்றும் தபிதா வெள்ளிப்பதக்கத்தையும் கைரோம் ரெஜியா தேவி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் தினேஷ்குமார் மற்றும் சுஷில் யும்னம் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் பிரிவில் அன்சுமன் துமலும் மகளிர் பிரிவில் விஸ்வவாசினியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். லிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜியும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இப்பதக்கங்களை வென்றனர். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர்

0: மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
1: அவர்களது இரத்தத்தால் எந்தவித பயனும் விளைந்துவிடப் போவதில்லை. அது வெறும் விருதா ரத்தம், விளைவற்ற ரத்தம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நமது ரத்தம் மட்டும் பூமியில் மழை மாதிரி பொழிந்து கொட்டுமேயானால் நாம் சிந்திய இரத்தத்திலிருந்து உண்மை பிறக்கும், சத்தியம் அவதாரம் செய்யும். ஆனால் அவர்களது நாற்றம் பிடித்த இரத்தமோ எந்தவித மச்ச அடையாள மறுக்கள் ஏதுமின்றி மண்ணோடு மண்ணாய் மறைந்து மக்கி போய்விடும். எனக்கு அது தெரியும். இருந்தாலும் இந்த பாபத்தை நான் என் தலையில் ஏற்றுக்கொள்கிறேன். கொலை செய்துதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் நான் கொல்லத்தான் செய்வேன். ஞாபகம் இருக்கட்டும், நான் எனக்காகத்தான் பேசிக் கொள்கிறேன். எனது பாபம் என்னுடனேயே சாகும். அந்த பாபம் எதிர்காலத்தில் கரைப்படியே செய்யாமல் தொலையும். அந்த பாபம் என்னை தவிர வேறு எவரையும், வேறு எந்த ஆத்மாவையும் கரைப்படுத்தாது, மறைந்து மாயும். அவன் அறைக்குள்ளே கீழும் மேலும் உலவினான். எதையோ வெட்டித் தள்ளுவது மாதிரி, தன் இதயத்திலிருந்து எதையோ வெட்டித் தள்ளுவது மாதிரி கைகளை வீசிக்கொண்டான். தாய் அவனை பீதியும் துக்கமும் கலந்த மனத்தோடு பார்த்தாள். அவனது இதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு பலத்த காயம் ஏற்பட்டு அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அவள் உணர்ந்தாள். அந்த கொலையை பற்றிய இருண்ட பயங்கர ஆபத்தான எண்ணங்கள் அவளை விட்டு பிரிந்தன. நிக்கலாய் வெசோவ் ஷிகோவ் அந்த குற்றத்தை செய்திராவிட்டால் பாவலின் நண்பர்களில் மற்றவர் எவருமே அதை செய்யக்கூடியவர்கள் அல்ல. பாவல் தன் தலையை தொங்க போட்டவாறு ஹஹோலின் பலம் பொருந்திய அழுத்தம் வாய்ந்த பேச்சை கேட்டவாறு இருந்தான். தங்கு தடையற்று நீ முன்னேறி செல்ல வேண்டுமானால் சமயங்களில் நீ உன் விருப்பத்திற்கு மாறான காரியங்களை கூட செய்ய வேண்டும். அதற்காக நீ சகலத்தையும் உன் பரிபூரண இருதயத்தையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். கொள்கைக்காக நீ உன் உயிரை இழப்பது மிகவும் லேசான காரியம். அதைவிட மகத்தானவற்றை உன்னுடைய சொந்த வாழ்வில் உனக்கு மிகவும் அருமையும் விருப்பமும் நிறைந்தவற்றை கூட நீ தியாகம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான தியாகத்தினால்தான் நீ எந்த ஒரு சத்தியத்திற்காக போராடுகிறாயோ அந்த சத்தியம் எப்படி ஒரு மகாசக்தியாக வளர்ந்தோங்கி பெருகுகிறது என்பதை உன்னால் பார்க்க முடியும். அந்த சத்தியம்தான் இந்த உலகத்தில் உனக்கு மிகவும் அருமை வாய்ந்த அரிய பொருளாக இருக்கும். அவன் அறையின் மத்தியில் சட்டென நின்றான். முகமெல்லாம் வெளுத்து போய் கண்களை பாதி மூடியவாறு கையை உயர்த்தி அமைதி நிறைந்த உறுதியோடு மேலும் பேசத் தொடங்கினான். மக்கள் தங்கள் அழகை தாமே பார்த்து வியக்கின்ற காலம் மற்றவர்களுக்கெல்லாம் தான் தனித்தனி தாரகைகளைப் போல் ஒளி வீசப்போகும் காலம் வரத்தான் போகிறது என்பது எனக்கு தெரியும். அந்த புண்ணிய காலத்தில் உலகத்தில் சுதந்திர மனிதர்கள் நிறைந்திருப்பார்கள். அந்த மனிதர்கள் தமது சுதந்திரத்தால் பெருமையடைவார்கள். சகல மக்களின் இதயங்களும் திறந்த வெள்ளை இதயங்களாக இருக்கும். அந்த இதயங்களில் பொறாமை இருக்காது, பசுமையை பற்றிய அறிவு கூட இருக்காது. அப்போது வாழ்க்கை என்பது மனித குலத்திற்காக மகத்தான சேவையாக மாறிவிடும். மனிதனது உருவம் மகவுண்ணாத சிகரத்தில் வானத்தை முட்டும் கொடிமுடி வரையில் உயர்ந்து சென்று கொலு அமரும். ஏனெனில் சுந்தர புருஷர்களுக்கு எந்த சிகரமும் எந்த உயரமும் எட்டாத தூரமல்ல, தொலைவல்ல. அப்போது மக்கள் அனைவரும் அழகின் பொருட்டு சத்தியத்தோடு சுதந்திரத்தோடு வாழ்வார்கள். உலகத்தை தங்களது இதயங்களால் பரிபூர்ணமாக அதிகப்படியாக தழுவி அதனை முழுமனதோடு காதலிப்பவர்களே அந்த மனிதர்களில் மகோன்னத புருஷர்களாக விளங்குவார்கள். எவர் மிகுந்த சுதந்திரமாக வாழ்கிறாரோ அவரிடமே மகோன்னதமான அழகு குடி வாழ்கிறது. அவர்களே அந்த புத்துயிரின் புண்ணிய புருஷர்கள், மகா புருஷர்கள். அவன் ஒரு நிமிஷம்

0: நேரம் மௌனமாயிருந்தான். பிறகு மீண்டும் நிமிர்ந்து நின்று கொண்டு தனது ஆத்மாவின் அடித்தளத்திலிருந்து எழும் குரலோடு பேசத் தொடங்கினான். அந்த பெருவாழ்வுக்காக நான் எதையும் செய்ய சித்தமாயிருக்கிறேன். அவனது முகம் சிலிர்த்து நடுங்கியது. பெரிது பெரிதான கண்ணீர் துளிகள் கண்ணங்களில் வழிந்தோடியது. பாவலின் முகம் வெளுத்தது. அவன் தலையை நிமிர்த்தி தனது அகன்ற கண்களால் அவனை பார்த்தான். ஏதோ ஒரு இருண்ட பீதி தன் மனத்தில் திடீரென கவிந்து பெருகுவது மாதிரி உணர்ந்த தாய் திடுக்கிட்டு நாற்காலியை விட்டு துள்ளி எழுந்தாள். இதென்ன அந்தரே என்று மெதுவாக கேட்டான் பாவல். ஹகோல் தன் தலையை மட்டும் குலுக்கி அசைத்துவிட்டு உடம்பை விரைப்பாக நிமிர்த்தி நின்றவாறு தாயை ஏறிட்டு பார்த்தான். ஆமாம், என் கண்ணால் பார்த்தேன், நான் அறிவேன். அவள் ஓடோடியும் போய் அவனது கைகளை இறுக பற்றினாள். அவன் தனது வலது கையை விடுவிக்க முயன்றான். ஆனால் அவளோ அவனது கைகளை இறுக பிடித்தவாறு ரகசியமாக சொன்னாள், ஷ், ஐயோ என் கண்ணே, என் அருமை மகனே. ஒரு நிமிஷம் பொறுங்கள், அது எப்படி நடந்தது என்று நான் சொல்கிறேன் என்று கரகரத்து சொன்னான் ஹகோல். இல்லை, வேண்டாம், வேண்டவே வேண்டாம் அந்திரியுஷா என்று அவள் தனது நீர் நிறைந்த கண்களோடு அவனை பார்த்து முணுமுணுத்தாள். பாவல் மெதுவாக நெருங்கி வந்தான். அவனது கண்களிலும் ஈரம் கசிந்திருந்தது. அவனது முகம் வெளுத்திருந்தது. அவன் லேசாக சிரித்து கொண்டே சொன்னான், நீதானோ என்று அம்மா பயந்து விட்டாள். நானா பயந்தேன்? நான் அதை நம்பவே மாட்டேன். என் கண்ணாலே பார்த்தால் கூட நான் நம்ப மாட்டேன். பொறுங்கள் என்று தன் தலையை உலுப்பிக் கொண்டும் கைகளை விடுவிக்க முயன்று கொண்டும் சொன்னான் ஹகோல். அது நான் இல்லை, ஆனால் நான் அதை தடுத்திருக்க முடியும். அந்திரே, வாயை மூடு என்றான் பாவல். அவன் தன் நண்பனது கையை ஒரு கையால் பற்றி பிடித்தான். மறு கையை ஹகோலின் தோளின் மீது போட்டு நடுநடுங்கும் அவனது நெடிய உருவத்தை தடவி கொடுத்தான். அந்திரே பாவலின் பக்கம் திரும்பி உடைந்து கரகரத்த குரலில் பேசினான். பாவல், அப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்பியிருக்க மாட்டேன் என்பது உனக்கு தெரியும். நடந்தது இதுதான். நீ போன பிறகு நான் திராகுனாவுடன் அந்த மூலையில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது இசாய் வந்தான். எங்களை கண்டதும் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று கொண்டு எங்களை ஓரக்கண் போட்டு சிரித்தான். அவனை பார், அவன் இரவெல்லாம் என் பின்னாலேயே சுற்றித் திரிகிறான். அவனை நான் அடிக்காமல் விடப்போவதில்லை என்றான் திராகுனவ். பிறகு அவன் போய்விட்டான். வீட்டுக்குதான் போகிறான் என்று நான் நினைத்தேன். பிறகு இசாய் என்னிடம் வந்தான். ஹகோல் பேச்சை நிறுத்திவிட்டு மூச்செடுத்து கொண்டான். அந்த நாயைப் போல் அவனைப் போல் என்னை இதுவரை எவனுமே அவமானப்படுத்தியதில்லை. தாய் பேசாது மேஜை பக்கமாக வந்து அவனை உட்கார வைத்தாள். அவன் அருகிலே வந்து அவனது தோளோடு தோள் உரசி ஒட்டி கொண்டிருக்க அவளும் உட்கார்ந்து கொண்டாள். பாவல் வெறுமனே நின்றவாறு தன் தாடியை உவகையற்று இழுத்து உருவி விட்டு கொண்டிருந்தான். அவர்களுக்கு நம் அனைவரது பெயர்களும் தெரியுமென்றும், போலீஸ் பட்டியலில் நம்முடைய பெயர்களெல்லாம் இருக்கின்றனவென்றும், மேதின கொண்டாட்டத்திற்கு முன்னால் நம்மையெல்லாம் அவர்கள் உள்ளே தள்ள போவதாகவும் அவன் என்னிடம் சொன்னான். நான் பதில் பேசவில்லை. வெறுமனே அவனை பார்த்து சிரித்தேன். ஆனால் என் உள்ளமோ உள்ளூர கொதித்து கொண்டிருந்தது. நான் ஒரு புத்திசாலி பையன் என்றும், இந்த மாதிரி வழியில் செல்வது தவறு என்றும் எனக்கு அவன் போதிக்க ஆரம்பித்து விட்டான். மேலும் நான் இந்த வழியை கைவிட்டுவிட்டு அவன் பேச்சை நிறுத்திவிட்டு இடது கையால் முகத்தை துடைத்து கொண்டான். அவனது கண்களில் ஏதோ ஒரு வறண்ட பிரகாசம் பளிச்சிட்டது. எனக்கு புரிகிறது என்றான் பாவல். இதை கைவிட்டுவிட்டு நான் சட்ட உத்தியோகம் பார்ப்பது நல்லது என்று சொன்னான் அவன் என்றான் ஹகோல். ஹகோல் தன் முஷ்டியை ஓங்கி ஆட்டினான். அந்திரே, அவன் என் முகத்தில் அரைந்திருந்தால் கூட எனக்கு ஒருவேளை அவனுக்கும் எளிதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பயலோ என் இதயத்தில் அவனது நாற்றம் பிடித்த எச்சிலை காரி துப்பிவிட்டான். அந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேயர்களின் நினைவிற்கு, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி. இனி கேட்கலாம் மகளிர் நேரம். தங்கள் விருப்ப பாடலை வானொலி வழியே கேட்டு ரசிக்க நங்கையருக்காக இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். விருப்ப பாடலும் தெரிந்த குறிப்புகளும் வானொலியில் வலம் வர பாவையர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0413-2272-2450 அல்லது 0413-2272-250. இந்த நிகழ்ச்சி பூவையருக்காக மகளிர் நேரம்.

கேட்டாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள் தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: கௌசல்யா, லாஸ்பெட்ல இருந்து.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து உயிரிலே பாட்டு.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கேட்டு ரசிங்க. நன்றி
1: நன்றி.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் எங்க இருக்குமா?
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சங்கீதா சுரேஷ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: எனக்கு வந்து படகோட்டி படத்துல இருந்து தரை மேல் பிறக்க வைத்தால் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தால் அந்த பாடல் போடுங்க சார்.
0: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: ரொம்ப நன்றி சார்.

நேயர்களின் நினைவிற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 1:19. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம். விருப்ப பாடலும் தெரிந்த குறிப்புகளும் வானொலியில் வளம் பெற பாவையர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0413-2275-24 அல்லது 0413-2275-25.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் எங்க இருக்கா
1: சார்? திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் சார்.
0: சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கேன். நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. மகளிர் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றிமா.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: தினம்தோறும் காலை 6:15
3: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
1: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
0: நேரம் 1:34:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம்.
4: சிறகுகள்

0: நேரம் 1:45. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க,
0: என்ன பாடல்?
1: எனக்கு
0: நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு செய்யுங்கள். நன்றி.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்க இருந்துமா?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து மாலைகள் இடம் மாறுது, அந்த பாடல் கொடுங்க சார்.
0: நிச்சயமாம்மா, உங்களுக்கான பாடலிருந்து கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: நன்றி சார் வாய்ப்புக்கு.

0: sector for next 2 to 3 days. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:15. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய இசையால் இனிமையான வரிகளால் நம்மை தாளாட்ட வரும் பழைய பாடல்களின் தொகுப்பு என்றும் இனியவை. தொடக்கமாக வருவது பராசக்தி படப்பாடல்.

நேரம் 2:22. என்றும் இனியவே நிகழ்ச்சியில் அடுத்து ஆலயமணி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்

டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் திரிசூலம் படப்பாடல்.

நேரம் 2:30. என்றும் இனியவே நிகழ்ச்சியில் அடுத்து நல்லதொரு குடும்பம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்

நேயர்களின் நினைவிற்கு இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி என்றும் இனியவை நிகழ்ச்சியின் நிறைவாக பறக்கும் பாவை படத்திற்கு கட்டியும் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம்.

0: ஆசிரியர் முனைவர் பி. மார்ட்டின் ஜோசப் அவர்கள், மாணவி எம். மெர்சிபா.
1: Bonjour, merci ba.
2: Bonjour, monsieur.
1: Comment allez-vous?
2: Oui, ça va. Et vous?
1: Je vais bien. Très bien. இன்னைய பிரெஞ்சு வகுப்புல நாம என்ன பார்க்க போறோம்னா, அறிமுக உரையாடல்கள் தமிழ் சொல்றோம். அதாவது ஒருத்தரும் ஒருத்தர் எப்படி வந்து அறிமுகம் ஆகிக்கிறது. பிரெஞ்சு மொழியில நம்மளை பத்தி என்னென்ன நாம சொல்றோம், என்னென்ன சொற்கள் பயன்படுத்துறது அப்படின்றத நாம இதுல பார்க்க போறோம். அதாவது முதல்ல அறிமுகத்தை நம்ம சொல்லக்குள்ள நமக்கு பெரிதாக பயன்படுத்தக்கூடியது ஒரு மூணு வினை சொற்கள் பொதுவாக வந்து அறிமுகப்படுத்துறது பெரிய உதவியாக இருக்குது. அதில் முதல்ல எது வரும்னா, ஏத்தர் அப்படின்ற ஒரு வர்பு. ஏத்தர் அப்படின்னா இருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஏத்தர் இதனுடைய கான்ஜிகேஷன் சொல்லுவோம். அது என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா?
2: அபித்தே.
1: அபித்தே இல்லை, ஏத்ருன்னு நான் சொன்னேன். அதாவது ஏத்ரு என்ற வினை சொல்ல நாம் எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்றத நாம் சொல்ல சொன்னோம். என்னன்னு சொல்லுங்க.
2: Je suis, tu es, il est, elle est, nous sommes, vous êtes, ils sont, elles sont.
1: Je suis, tu es, il est, elle est, nous sommes, vous êtes, ils sont. இது வந்து ஏத்தர்ன்ற வரும்ப நம்ம வந்து இந்த பயன்பாட்டில் பயன்படுத்துவோம் பேசுறதுக்கு. அதாவது நான் என்னவாக இருக்கிறேன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதுல நீங்க சொன்ன மாதிரி je suis அப்படின்னா என்ன பொருள்?
2: நான்.
1: அதே போல tu es இது என்ன வரும்? நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லே அப்படின்றது அவன் என்பதை குறிக்கும். அல்லேன்றது அவள் என்பதை குறிக்கும். இது வந்து யாத்திரன்ற வினைச்சொல்ல நம்ம வந்து பயன்படுத்துறோம். இதே போல இன்னொரு வினைச்சொல் நமக்கு வந்து அறிமுகத்திற்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபித்தே. அபித்தேன்றது நான் எங்க வசிக்கிறேன், எங்க வாழறேன் அப்படின்ற சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வினைச்சொல் இது. அதாவது நான் வந்து புதுச்சேரியில இருக்கிறேன், இல்ல நான் வந்து திருநெல்வேலியில இருக்கிறேன் வசிக்கிறேன், நான் சென்னையில் வாழ்கிறேன். இந்த மாதிரி அந்த இருக்கிறது, வாழறது, வசிக்கிறது இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வினைச்சொல்ல வந்து பிரெஞ்சு மொழியில அபித்தே அப்படி சொல்றாங்க. இதனுடைய அந்த பிரசன்ட் டென்ஸ் சொல்லுவோம், அந்த கான்ஜிகேஷன் நீங்க சொல்ல முடியுமா? ஜபித் அப்படின்னா நான் வசிக்கிறேன் அப்படின்ற பொருள்ல வரும். அடுத்தது அபித் அப்படின்னா நீங்க வசிக்கிறீங்க அல்லது நீங்க வாழறீங்க என்ற பொருள்ல அது வரும். அதாவது ஜபித் யூ அபித். அதே போல அவன் வசிக்கிறான் என்ன சொல்லுவீங்க? இல் அபித் சொல்லுவீங்க. அதாவது இந்த அபித் வந்தாலே கூட வந்து ஆன்ற ஒரு சொல்லைய நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஆ, அப்ப இல் அபித் ஆ சொல்லிட்டு ஏதாவது ஊரை வந்து நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். அதே போல ஆல் அபித் அப்படின்றது அவள் வசிக்கிறாள் அப்படின்ற பொருள்ல நம்ம பயன்படுத்துறோம். அடுத்தது சொல்லுங்க. நூஸ் அபித்தோம் அப்படின்னா நாங்கள் வசிக்கிறோம் அப்படின்ற பொருள்ல நம்ம அதை பயன்படுத்துறோம். அதே போல நீங்கள் அப்படின்றது வந்து பன்மையை குறிக்கக்கூடியது. இன்னொன்னு மரியாதையான ஒரு சொல், நீங்கள் வசிக்கிறீர்கள். பிரெஞ்சில் எப்படி சொல்லுவீங்க? அதே போல அவர்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் அப்படின்றதுக்கு பிரெஞ்சு மொழியில இல்ஸ் அப்படி சொல்றோம். அதாவது ஐஎல் அது கூட வந்து ஒரு எஸ் சேர்த்துக்கிறோம். இல்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஆண் பால் பன்மையை குறிக்கும். பெண் பால் பன்மை என்னன்னு சொல்லுவோம்? அதே மாதிரி ELLES அவர்கள் வசிக்கிறார்கள். இது வந்து பெண்பாலம் மட்டும் குறிக்கும். அது எப்படி சொல்லுவீங்க பிரெஞ்சு மொழியில? அல்சபித் அப்படி சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் வசிக்கிறார்கள் அப்படின்ற இதெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தது ஏத்ரன்கிற ஒரு வினைச்சொல். அபித்தேன்றது வந்து வசித்தல் இணையான பிரெஞ்சு மொழி சொல். அதே போல அறிமுகத்தில் எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு

0: அப்படின்றதை ஃப்ரெஞ்சு மொழியில் நாம் ஒரு வினைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எய்மே. எய்மேன்றது பிடிக்கும் அப்படின்ற பொருளை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வினைச்சொல் தான் எய்மே. இதை வந்து எனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்கும், அவனுக்கு பிடிக்கும், அவளுக்கு பிடிக்கும்ன்றது எப்படி வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் சொல்லுவீங்க? ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவீங்க? ஜெய்ம் அப்படின்னா எனக்கு பிடிக்கும் அல்லது எனக்கு பிடிக்கிறது அப்படின்றத சொல்லுவோம். ஆங்கிலத்தில் ஐ லைக் அந்த பொருளை நம்ம எடுத்துக்கலாம், ஜெய்ம். அதே போல் நீ அப்படின்றத ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவீங்க?
1: டியூ.
0: அப்போ உனக்கு பிடிக்கும், அதை பிடிக்கிறது அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? டியூஏம். அருமையாக சொன்னீங்க. அதே போல் மூணாவது மனிதர்கள் இல்லு ஆல், அதாவது அவன் அவன் சொல்லும், அவனுக்கு பிடிக்கிறது அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? இல்லேம். அதே போல அவளுக்கு பிடிக்கும்னா இல்லேம் அலேம். அடுத்தது நமக்கு பிடிக்கிறது, அதாவது பன்மையில் சொல்றோம், நம்மளுக்கு அல்லது எங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்றத எய்மேன்ற வினை சொல்ல பயன்படுத்துறோம். எப்படின்னு சொல்லுங்க. நமக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல நீங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்றத நீங்கள் உங்கள்ன்றத பிரெஞ்சு மொழியில ஊ அப்படி சொல்லுவோம். அப்போ எய்மே வருபம் வந்து சேர்த்து சொன்னாக்க உங்களுக்கு பிடித்திருக்கிறது எப்படி சொல்லுவீங்க? சரியா சொன்னீங்க. ஊசெய்மே அப்படின்னா உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்ற பொருளை நாம எடுத்துக்கலாம். அதே போல பன்மையில எப்படி சொல்லுவோம்? அவர்கள், அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. இதை வந்து ஆண் பாலை வந்து இல்லு அது கூட எஸ் சேர்த்தா இல்ஸ் அப்படி சொல்லுவோம். அப்ப எய்மேன்ற வர்பை வச்சு நம்ம சொல்றோம் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்லுவோம். இல்ஸ்னா அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. இப்போ வந்து ஒரு பாட்டு இருக்கு, பாட்டை வந்து பிரெஞ்சு மொழியில ஷான்சோ அப்படி சொல்லுவோம். அதாவது அவர்களுக்கு அந்த பாட்டு பிடித்திருக்கிறது அப்படின்றத இல்ஸ்ஏம் செத்து ஷான்சோ அப்படி சொல்லுவோம். இல்ஸ்ஏம் செத்து ஷான்சோ. அதே போல பெண்கள் ஆல்ஸ்ஏம், அவர்கள் அவர்களுக்கு பிடித்திருக்கிறன்ற பொருளை நம்ம வந்து இந்த வினைச்சொல்ல பயன்படுத்துறோம். அதாவது மூணு வினைச்சொற்கள் வந்து அறிமுகத்துக்கு பயன்படுத்துறோம்.
1: என்னென்ன?
0: மூணாவது ஏத்ரு அபிதே எய்மே. இந்த மூணு வினைச்சொற்கள் தான் அறிமுகப்படுத்துறதுக்கு நாம பேருதா பயன்படுத்துறோம். சரி, இப்போ வந்து உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லணும். நீங்க யாரு, எங்க வசிக்கிறீங்க, என்னென்னா உங்களுக்கு பிடிக்கும், இதை பற்றி நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தக்குள்ள என்னென்ன சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் ஃப்ரெஞ்சியில் எப்படி கேட்பாங்கன்னா ப்ரெசாந்தே ஊ அப்படின்னு சொன்னோம். இதில் வந்து ப்ரெசாந்தே அப்படின்னா அறிமுகப்படுத்துறது, அதாவது ஆங்கிலத்தில் இன்ட்ரடியூஸ் அந்த பொருளை நாம் எடுத்துக்குவோம். ஊனா நீங்கள் உங்களை, அதாவது ப்ரெசாந்தே ஊ மதாம் அல்லது மத்மோசல் உங்களை பத்தி கேக்குறாங்க, உங்களை நீங்க அறிமுகப்படுத்துவீங்க. எப்படி தொடங்குவீங்க அறிமுகத்தை?
1: போன்ஜூர் மிஸ்யூ.
0: அருமையா சொன்னீங்க, போன்ஜூர் மிஸ்யூ. எடுத்த உடனே நீங்க வந்து சொல்லக்கூடியது இந்த சல்யூட்டேஷன் படிச்சிருப்பீங்க, சல்யூட்டாசியம். அதுல வரக்கூடிய அந்த கிரீட்டிங்ஸ் முதல்ல எடுத்த உடனே நீங்க வந்து சொல்லக்கூடிய சொல் எதுவா இருக்குதுன்னா போன்ஜூர். போன்ஜூர்னா வணக்கம் அப்படி சொல்லுவாங்க. மிஸ் யூ அதுனா சார் அல்லது ஐயா, வணக்கம் ஐயா அப்படின்ற ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா போன்ஜூர் மிஸ் யூ. அதுவே ஒரு அம்மையாக இருக்கிறாங்கன்னா மதாம் அப்படி சொல்லுவீங்க. போன்ஜூர் மிஸ் யூ, போன்ஜூர் மதாம் அப்படி சொல்லுவாங்க. சரி, அடுத்ததாக என்ன சொல்லுவீங்க?
1: ஜமே ப்ரசாந்த்.
0: ஜமே ப்ரசாந்த் அப்படின்னா நான் என்னையே வந்து அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்றத நீங்க வந்து சொல்லறீங்க. இதுல ஜம் பிரசாந்த், ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசாந்த்ன்றது அறிமுகப்படுத்தல்ன்ற வினைச்சொல். அப்ப மன்றது என்னை அப்படின்ற குறிக்கிறது, நான் என்னையே அறிமுகப்படுத்துகிறேன். ஜம் பிரசாந்த். அடுத்ததான் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா

0: பெயரை சொல்லுவீங்க. உங்கள் பெயர் அப்படின்றத நீங்களே சொல்ல போறீங்க. இப்போ என்னுடைய பெயர் மெர்சிபா. பிரெஞ்சில் எப்படி சொல்லுவீங்க?
1: ஷமாபல் மெர்சிபா.
0: ஆமா, இதுல சப்பலேர் அப்படின்ற ஒரு வினை சொல்ல பயன்படுத்துறீங்க. சப்பலேர்னா ஒரு பெயரை சொல்லி அழைப்பது ஒரு ஆளை. அப்ப ஷமாபல் சொன்னீங்க. அப்ப ஷமாபல் உங்களுடைய பெயரை நீங்க இதுல சொல்லி இருக்கிறீங்க. அடுத்ததா என்ன சொல்லுவோம்னா, நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர், அதாவது ஒரு பன்னாட்டு கலந்துரையாடல கலந்துகிட்டீங்கன்னா அந்தந்த நாட்டை பத்தி சொல்லுவோம். நான் இந்த நாட்டில இருந்து வரேன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படி சொல்லுவீங்க. நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க?
1: ஆந்தியன்.
0: அருமை சொன்ன, அதாவது இந்திய நாட்டை சேர்ந்த குடிமகள் அப்படின்றத ஆந்தியன் சொல்லி இருக்கிறீங்க. அப்ப எப்படி சொல்லுவீங்க முழுசா?
1: Je suis Andian.
0: Je suis Andian. அருமையா சொன்னீங்க. நீங்க யாரு, நீங்க என்ன செய்றீங்கன்றது அடுத்தது ஒரு குறிப்பாக நீங்க சொல்லுவீங்க. நீங்கள் வந்து இப்ப வந்து மாணவி. மாணவி அப்படின்றத பிரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்க?
1: Étudiant.
0: அதாவது பெண்பாள்ன்றனால கடைசி எழுத்துல நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். Étudiant. அப்ப நான் ஒரு மாணவி அப்படின்றத பிரெஞ்சு மொழியில சொல்லுங்க.
1: Je suis une étudiante.
0: Je suis une étudiante. அருமையா சொன்னீங்க. அடுத்தது வயசு, அதையும் சொல்லுவாங்க. இப்ப ஒன்னு வந்து பத்து வரைக்கும் பிரெஞ்சு மொழியில உங்களால சொல்ல முடியுமா? அருமையா சொன்னீங்க. அதாவது சரி, இப்போ நீங்க வந்து மாணவியா இருக்கிறீங்க, பள்ளியில படிக்கிறீங்க, உங்களுடைய வயது 14 வச்சீங்க. 14 அப்படின்றத பிரெஞ்சு மொழி எப்படி சொல்லுவீங்க?
1: கத்தோஸ்.
0: கத்தோஸ், அகவை. 14 அப்படின்றத பிரெஞ்சு மொழி எப்படி சொல்லுவீங்க?
1: ஷை கத்தோஸா.
0: ஆமா, இங்க வந்து அகவையை சொல்லக்குள்ள நம்ம வந்து அவ்வார் அப்படின்ற ஒரு துணை வினை சொல்லதான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அவ்வார் அப்படி சொல்லிட்டீங்க. அடுத்தது முதல்ல நாட்டை சொன்னீங்க, ஊரை பத்தி சொல்லணும். நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அப்படின்றத பிரெஞ்சு மொழியில சொல்றதுக்கு நாம வந்து என்ன வினை சொல்ல பயன்படுத்துறோம்? அபித்தே அப்படின்ற வினை சொல்ல நம்ம இதுல பயன்படுத்துறோம். இதுல வந்து ஜபித்னா நான் வசிக்கிறேன் அப்படின்ற பொருள்ல நம்ம வந்து சொல்றோம். சொல்லுங்க, இப்ப நான் புதுச்சேரியில் வசிக்கிறேன்றத நீங்க வந்து இதுல வந்து சொல்லுவீங்க. முழுசா சொல்லுங்க.
1: ஜபிதா புதுச்சேரி.
0: ஆமா, அபித்தே அப்படின்ற பொருளை நம்ம சொல்லக்குள்ள நம்ம வந்து ஆன்றத சேர்த்துக்கிறோம், சரியா? அப்ப ஜபித் ஆ புதுச்சேரி. அருமையா சொன்னீங்க. மறுபடியும் நீங்க சொன்னதை முதல்ல இருந்து சொல்ல முடியுமா? அறிமுகத்தை பிரெஞ்சு மொழியில உங்களை கேக்குறாங்க. பிரசாந்தேவு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன எப்படி சொல்லுவீங்க?
1: Bonjour monsieur. Shame present. Shamapal merciba. Je suis Andien. Je suis une étudiante. J'ai 14 ans. J'habite à Puducherry.
0: அருமையா சொன்னீங்க. உங்களை பத்தியான அறிமுகத்தை ஒரு நாலஞ்சு வாக்கியத்துல தெளிவா சொல்லி இருக்கிறீங்க. இன்னைய வகுப்புல எப்படி ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்துறது அப்படின்ற விதத்துல என்னென்ன வினைச்சொற்கள் நம்ம பயன்படுத்துவோம்ன்றத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அடுத்த வகுப்புல வேற ஒரு தலைப்புல நாம வந்து சந்திக்கலாம். அவ்வார் மெர்சிபா.
1: அவ்வார் மெர்சியூ.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் முனைவர் பி மார்டின் ஜோசப் அவர்கள், மாணவி எம் மெர்சிபா. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் அநேக மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட

நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மணிக்கு எமது மத்தியிலே 1115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 3:18. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ராம்லீலா என்ற இந்தி படப்பாடல். பாடலை பாடியவர்கள் ஸ்ரேயா கோஷல், ஆஸ்மான் மீர்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பெருமழக்கம் என்ற மலையாள பட பாடல் பாடலை பாடியவர்கள் மது பாலகிருஷ்ணன், சித்ரா, சாரதா.

0: பன்மொழி பாடல்கள் கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
5: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
5: பிற்பகல் 3:30
1: சங்கீத சாரல்.
6: நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
7: நல்ல வார்த்தையா பேசுங்க, சும்மா
6: ஆர்பிஐ சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் என் ரமணி புல்லாங்குழல் மற்றும் டாக்டர் ஆர் பிச்சுமணி ஐயர் வீணை இசை இடம்பெறுகிறது. தொடக்கமாக விநாயகா என தொடங்கும் ஹம்சத்வனி ராகத்தில் ஆதித்தாளத்தில் அமைந்த வீணை குப்பையர் கிருதி.

சங்கீதசாரலில் அடுத்து தேவ தேவை என தொடங்கும் மாயா மாளவ கௌளை ராகத்தில் ரூபக தாளத்தில் அமைந்த சுவாதி திருநாள் கிருத்தி.

0: நேயர்கள் இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் என் ரமணி புல்லாங்குழல் மற்றும் டாக்டர் ஆர் பிச்சுமணி ஐயர் வீணை இசை கேட்டீர்கள்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள் நினைத்தாலே மனதில்

பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள் தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 kHz கேட்டு மகிழுங்கள்.
0: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
2: நேரம் 4 மணி.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது

0: பகவதி கிரியேஷன்ஸ் வழங்கும் மௌன கீதங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கே பாக்கியராஜ், சரிதா, கல்லாப்பட்டி சிங்காரம், சுரேஷ் ஆகியோருடன் பலர். இசை கங்கை அமரன், கதை வசனம் இயக்கம் கே பாக்கியராஜ்.
1: ஒரே சர்டிபிகேட் பயன் தான் வந்தவங்க சைலண்டா இருந்துட்டு போயிட்டாங்க. இந்த ஆள் இருக்கும் போது உங்களுக்கு

0: வேலையாவது கிடைக்கிறதாவது வேற வேலை இருந்தா பாருங்கம்மா.
1: தப்போ ரைட்டு, இன்னைக்கு நமக்கு வேலை கிடைக்கணும்னா இந்த கண்ணாடிக்காரனை ஏமாத்துறத தவிர வேற வழியே இல்ல. என்ன
2: போட்டான்.
1: அப்படி குண்டு போட்டு அவளை பாதிக்கப்பட்டு அந்த நாடு அவளை முன்னேற்ற அடைஞ்சது காரணம் என்ன நினைக்கிறீங்க?
2: அந்த நாட்டு மக்கள் கிட்ட சின்சியரான உழைப்பு இருந்தது, பொறுப்பு இருந்தது, நாட்டை எப்படியாவது முன்னு கொண்டு வரணும் அப்படிங்கிற தேசப்பட்டு இருந்தது மேடம்.
1: கரெக்ட், அதனாலதான் அந்த நாடு அவளை முன்னேற்ற அடைய முடிஞ்சது. மிஸ்டர் ரகு, we are Indians, நம்மளுக்கு இன்னும் அந்த பொறுப்பு வரல. எப்படின்னா இப்ப நீங்க இவ்வளவு குவாலிபிகேஷன்ஸ், இவ்வளவு சர்டிபிகேட்ஸோட இங்க வந்திருக்கீங்க. நியாயமா பாக்க போனா நான் உங்களுக்கு அந்த வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணணும். ஆனா எங்க பாஸ் இப்பதான் போன் பண்ணி, யாரும் ஆறுமுகசாமியா, அந்த ஆள் அப்பாயிண்ட் பண்ண சொல்லிட்டேன்.
2: ஆறுமுகசாமிங்களா? முதலாளியே போன் பண்ணி அந்த ஆளுக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லிட்டாரா? அப்படின்னா என் நிலைமை?
1: ஐம் சாரி மிஸ்டர் ரகு, இவ்வளவு குவாலிபிகேஷன்ஸ் இருந்தோ, இவ்வளவு சர்டிபிகேட்ஸ் இருந்தோ உங்களுக்கு இந்த வேலை என்னால கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு. என்னோட மேனேஜர் போஸ்ட்ல தூக்கி எறிஞ்சிடலாம்னு இருக்கேன்.
2: சேச்சே, உணர்ச்சி வசப்பட்டு நீங்க எனக்காக அப்படியே செஞ்சிடாதீங்க மேடம். இது என்னோட துரதிஷ்டம், அதுக்கு நீங்க என்னங்க பண்ண முடியும்?
1: நம்ம மாதிரி சின்சியரா இருக்கிறவங்க எல்லாம் இந்தியால பிறந்திருக்க கூடாது, ஜப்பான்ல தான் பிறந்திருக்கணும்.
2: பரவாயில்ல, விடுங்க மேடம். ஏதோ இந்த தடவை தெரியாம இந்தியாவில பிறந்துட்டோம், அடுத்த தடவையாவது ஜப்பான்ல பிறக்கணும்னு ஆண்டவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம்.
1: இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மிஸ் ரகு. நெக்ஸ்ட் வீக் இங்க ஒரு போஸ்ட் வேக்கன்ட் ஆகுது.
2: அப்படிங்களா?
1: மேனேஜர்ங்கிற முறையில எனக்கு ஒரு கோட்டா உண்டு.
2: அப்படிங்களா?
1: நான் எங்க பாஸ் கிட்ட சொல்லி உங்களுக்கு அந்த வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ண
2: சொல்லி. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கண்டிப்பா எனக்கே அந்த வேலையை வாங்கி கொடுங்க மேடம்.
1: டெஃபினெட்லி.
2: ஆனா இன்னொன்னு, மறுபடியும் அவனா ஒரு ஆறுமுகசாமி உள்ள நுழைஞ்சிட போறா மேடம்.
1: எந்த ஆறுமுகசாமி வந்தாலும் என்னோட கோட்டால கை வைக்க முடியாது. நீங்க தான் எங்க வேலையை பாக்குறீங்க.
2: ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம், இது வரைக்கும் நான் வேலைன்னு எங்க போனாலும் போடா வெளியன்னு உடனே இப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ஒரு மேனேஜர் வந்து கூட எங்கிட்ட இவ்வளவு பணிவா, இவ்வளவு அக்கறையா பொறுப்பா பேசுறீங்களே. காட் இஸ் கிரேட் மேடம்.
1: நெக்ஸ்ட் வீக்
2: கண்டிப்பா எனக்கு
1: வாங்க.
2: ஆறுமுகசாமி,
1: தைரியமா வாங்க.
2: நீங்க ரொம்ப கருணை உள்ள
1: வாங்க.
2: அடுத்த வாரம் அந்த வேலை
1: மறந்துடாதீங்க. போகும்போது கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டே போங்க.
2: சரிங்க மேடம்.
1: சின்ன குழந்தைங்களாவது பரவாயில்ல, ஒரு கை நீட்டாங்க. நீ என்ன ரெண்டு கை நீட்டுறீங்க?
3: எனக்கு குடுமா வேலை கிடைச்சதுமே பகவத்கீதை வாங்கி தரணியே, மறக்காம வாங்கி கொடுமா.
2: உள்ள வரலாங்களா?
1: வாங்க, அங்கே உட்காருங்க, உட்காருங்க.
2: தேங்க்ஸ். வீட்டுல குழந்தை கொடுத்துரு இல்லைங்க?
1: எதுக்குங்க?
2: இது வாங்கிட்டு வந்த கொடுக்கலான்னு.
1: நோ நோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது.
2: பிடிக்காதுங்களா? நாளைக்கு வேணா ஆப்பிள் வாங்கிட்டு
1: வரேன். இந்த பழக்கம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன்.
3: பரவாயில்ல விடுமா, தம்பி வாங்கிட்டு வந்ததை கீழே கொண்ட போது கொடுங்க தம்பி.
2: இதை பாருங்க, இதை நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், நீங்க என்ன தப்பா நினைக்கக்கூடாது. இது லஞ்சம் இல்ல, ஏதோ இந்த வேலையினால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. அடுத்த வாரம் அந்த வேலை மட்டும்.
1: அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.
2: எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க கட்டாயம் செய்வீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
3: ஏமா, முதல் சம்பளம் வாங்கணும்னே மறக்காம பகவத்கீதை புத்தகம் வாங்கி தருவே இல்ல.
1: சரி, உள்ள போ.
2: என்னங்க இது, முதல் சம்பளம்னு சொல்லிட்டு போறாங்க? லைஃப்ல இனிமே தான் முதல் முதல்ல சம்பளமே வாங்க போறீங்களா?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, நான் யூஸ்வலா எப்பவுமே முதல் தேதி தான் சம்பளம் வாங்குறது. அதான் கொஞ்சம் சுருக்கமா முதல் சம்பளம்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல.
2: சரி சரி சரி சரி.
1: என்ன
4: நீயே வேலை விட்டு நீதான் வேலைக்கு இன்டர்வியூ போயிருக்க, உங்கள்ட்ட ரெகமெண்டேஷன் வந்து சொல்றேன்.
1: அது ஒரு பெரிய காமெடிப்பா, உள்ள வாங்க நான் சொல்றேன்.
2: ஏ யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? நீ வரைக்கெல்லாம் நல்லா இருக்கிய. சே, இந்த மாதிரி பேராசக்கார உலகத்திலே இருக்க மாட்டாயா? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையை எல்லாம் பேரம் பேசுறிய.
4: இதா சோடு, நீ வளவள வியாபாரம் தான் நான் தகர வாணா.
2: 250 ரூபா கொடுத்த வாங்கின சைக்கிள் ஒரு 5 ரூபா வேணா குறைச்சிக்கிற அடிமாட்ட வேலை கேட்கறீங்க, எப்படியா நியாயம்?
4: இதா சூடு ரகுநாத பாபு, கஷ்டம் வந்தது நீக்கு, விக்க வந்தது நாக்கு. ஒகே, வில 75 ரூபா
2: ஒரு
4: ஏமி திட்டு தாவு
2: திட்டல தேங்க்ஸ்னு சொன்ன காசு கொடு
4: இந்த 75 ரூபாய்

0: ஏமிது பூட்டி உண்டாது சாவி
1: சாவி தொலைஞ்சு வச்சு தூக்கி தலையில வச்சிட்டு போ.
2: ஏய் பண்ட கரெக்டா தண்டபடி விடாத, தண்டலாம் இதுல நீ தான் அடிக்க
3: மாட்டேன்ற.
2: போட்ட மாமாக்கா
3: கண்ணாடி போட்ட மாமாவா
2: கேட்டது அதான் கா, நீ சாத்து குடிக்கிறது வாங்கி தரலாம் அந்த மாமாக்கா.
3: ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, என் பேத்திய இந்த பகவத்கீதை கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு, நீ ஏன் வாங்கி தந்து கொடுத்திய?
1: பாட்டி பகவத்கீதை புஸ்தகத்துல கடைசி நாள் யுத்தத்துல கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா?
4: வணக்கங்க.
3: வணக்கம் இருக்கட்டும். அந்த பேட் டெஸ்ட் போய் யார் வாங்கி கொடுக்க சொன்னாங்க?
1: இல்ல நான் வந்தப்போ குழந்தைங்க உங்ககிட்ட ஆசையா கேட்டாங்களேன்னு
3: தான் நான் கேட்டேன். வாங்கி கொடுக்குறதா?
1: இல்ல பாட்டி கூட பகவத்கீதை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கங்க.
3: என்னங்க அதை புரியாம பேசுறீங்க? உங்களுக்கே வேலை ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அது இதெல்லாம் எதுக்கு வாங்கணும்?
1: இதோ பாருங்க, இத தயவு செய்து லஞ்சம்னு மட்டும் நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. ஏதோ இந்த ஏழையினால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. நீங்க எப்படி எனக்கு வேலை வாங்கி தருவீங்க? ஆனா அதுக்கும் இந்த சாத்துக்குடி பகவத்கீதை ஸ்கிப்பிங் ரோப் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க.
3: சரி பொறுப்புறீங்களா?
1: வரேன். ஒரு சின்ன விஷயம், அந்த பகவத்கீதையில நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, அப்பப்போ நீங்க கூட படிக்கலாம்.
3: சரி பொறுப்புடுங்க.
1: இன்னொரு சின்ன விஷயம், நீங்க சொன்னீங்களே ஒரு வேலை, அதுக்கு இன்னும் மூணே நாள் சார். புறப்பட்டு புறப்பட்டு பண்ணி வரேங்க, வரேன் போயிட்டு
3: வரேன்.
5: என்னங்க
3: இந்த ஆபீஸ்ல ஒரு வாரத்துக்குள்ள ஏதாவது வேலை காலி ஆகுமா?
5: ஏன் என்ன விஷயம்?
3: இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆளுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அதான் இந்த ஆபீஸ்ல ஏதாவது வேலை காலி ஆகுமான்னு கேட்டேன்.
5: அக்கா இங்க வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆச்சு, அப்படி போய் ஓரமா உட்காந்து உங்க வேலையை பாக்குறீங்களா?
1: என்ன
3: ஒண்ணு இல்ல சார், எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆளுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அதான் இந்த ஆபீஸ்ல ஏதாவது வேலை காலி ஆகுமான்னு கேட்டேன்.
5: அதான் கூட்டு வேலை சேர்த்துக்கிறேன்.
3: தேங்க்யூ சார். எந்த வேலை கொடுத்தாரு போறீங்க?
5: உன்னை இங்க இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த வேலையில
3: சேர்த்துக்கிறேன்.
5: நானும் பாத்துட்டு இருக்கேன், ஒவ்வொரு டேபிள போய் வேலை காலி இருக்கா வேலை காலி இருக்கான்னு கேட்டு இருக்கேன். ஒழுங்கா வேலை பார்க்க இஷ்டம் இல்லையா? ஒழுங்கா இல்லன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்.
3: சாரி சார்,
1: என் டைமே தெரியல. நான் உங்களை மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன், ஆனா எல்லாமே இப்ப தலையெல்லாம் மாறிடுச்சு.
3: பதட்டப்படாம விஷயத்த சொல்லுங்க.
1: இங்க பாருங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி உங்க கம்பெனில செக்யூரிட்டி போஸ்ட் வேகன்ட் ஆயிருக்கு. நீங்க காதோட காது வச்ச மாதிரி உங்க முதலாளிகிட்ட சொல்லி எனக்கு இந்த வேலையை வாங்கி தரதா சொன்னீங்க. இப்ப இந்த விளம்பரத்தை பாத்துட்டு எவனாவது மறுபடியும் ரெக்கமெண்ட்ல வந்தா என் நிலைமை என்ன ஆகுறது?
3: இந்த விளம்பரம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக நானே போட சொன்னதுதான். நீங்க போய் அப்ளை பண்ணுங்க, இன்டர்வியூ கார்டு வரும். நீங்க அங்க வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன் மத்ததெல்லாம். ஓகே.
1: இதோ பாருங்க மேடம், அன்னைக்கு நான் சாத்துக்குடி வாங்கி கொடுத்தேன், பாட்டிக்கு பகவத்கீதை வாங்கி கொடுத்தேன், பையனுக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்தேன், இந்த பொண்ணுக்கு ஸ்கிப்பிங் ரோப் வாங்கி கொடுத்தேன். இவ்வளவும் நான் செஞ்சதுனால கட்டாயம் அந்த வேலையை நீங்க எனக்கு போட்டு தரணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா நீங்க நல்ல மனசோட இதெல்லாம் புரிஞ்சுட்டு கட்டாயம் அந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா சும்மாவே உட்காந்துக்கீங்களா? வாய் தரணும் சொல்லுங்க. நான் சொல்லுவேன்.
3: இது பாருங்க, நீங்க அங்க வரீங்க, என்ன பாக்குறீங்க, உங்களை நான் செக்ரட்டரி ஆக்குறேன்.
1: ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்.
6: இன்டர்வியூக்கு ஒரு 10-12 பேர் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதலாளி கிட்ட என்ன பத்தி சொல்லிருக்கீங்கல்ல?
3: சொல்லிருக்கேன் ரகுநாதன் எம்ஏ எம்கோ, உங்களுக்கு அப்பாயின்ட் சொல்லிருக்கேன்.
7: ரெக்கமெண்டேஷன் ஒரே அற ஏண்டா டே, எவ்வளவு நெஞ்செழுத்து மருந்தா என் முன்னால உட்காந்து ரெக்கமெண்டேஷன் கேட்பேன். ராஸ்கல், 25 வருஷமா இந்த கம்பெனி நடக்கணும் எப்படி நினைக்கிறேன்? ஒழுக்கம் தான் ஒழுக்கம். எவனாவது ரெக்கமெண்டேஷன் வந்து பாருங்க. ராஸ்கல் யார் மணி? என்ன குட் மார்னிங், குட்
3: மார்னிங், குட்
7: மார்னிங், குட் மார்னிங் ஆபீஸ்ல இருந்து.
6: ஓகே சொல்லிட்டாரா?
8: அதிர்ஷ்டசாலி சார், ஒரு சாதாரண கிளர்க் வேலைக்காக வந்தீங்க, இப்ப அசிஸ்டன்ட் மேனேஜரா உட்கார்ந்து இருக்கீங்க. உண்மையிலே இத தெய்வ செயல் தான் சார் சொல்லணும்.
1: இது தெய்வ செயல் இல்லையா, ஒரு தேவதையோட செயல். இன்னைக்கு நான் இங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா உட்கார்ந்து இருக்கேன்னா அதுக்கு காரணம் நம்ம சுகுணாமா தான்.
8: சுகுணாமாவா?
1: ஆமாயா, சுகுணாவோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன்னாலதான் இன்னைக்கு நான் இங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா உட்காந்துருக்கேன்.
8: சார், நீங்க மேனேஜருங்கிறதெல்லாம் அப்புறம், இந்த ஆபீஸ்ல உட்காந்து ரெக்கமெண்டேஷன் வார்த்தை இடையோட யூஸ் பண்ணாருங்க. எங்க முதலாளி தெரிஞ்சது
1: ஏன்? ரெக்கமெண்டேஷன்னா உங்க முதலாளி பிடிக்காத?
8: உலகத்திலேயே அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குன்னா அது ரெக்கமெண்டேஷன் தான். அதுவும் சுகுணாமா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அந்தமா வேலைக்கு சேர்ந்தே ஒரு வாரம் தான் ஆச்சு.
1: என்னது, சுகுணா வேலைக்கு சேர்ந்தே ஒரு வாரம் தான் ஆச்சா?
8: ஆமா சார், போன வாரம் நீங்க இன்டர்வியூ வந்திருந்தீங்கல்ல, அன்னைக்கு தான் அந்த அம்மாவும் இன்டர்வியூ வந்திருந்தாங்க. நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. நீங்க திடீர்னு பாதையில போனங்காட்டி அந்த அம்மாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு.
1: நீ போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் கூப்பிடுறதா சொல்லி அவளை உள்ள வர சொல்லு. போ வாங்க அம்மா.
3: ஹலோ.
1: வாங்க வாங்க, மெல்ல வாங்க, உட்காருங்க.
3: தேங்க்யூ. ஏன் நீங்க இருக்கீங்க, உட்காருங்க.
1: பரவாயில்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்க, உங்க முன்னால உட்கார்றது அவ்வளவு நல்லா இருக்காது.
3: மிஸ்டர் ரகுநாத், நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாலும் இப்ப நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர், உங்க போஸ்ட்காவது நான் மதிப்பு கொடுக்கணும்ல, உட்காருங்க. என்ன தேடுறீங்க?
1: உங்களுக்கு எதையாவது உங்க தூக்கி நல்லா பசமா கொடுக்கலாம்னு பாக்குறேன்.

0: எனக்கு ஒண்ணும் கையில கிடைக்க
1: மாட்டேங்குதுங்க.
0: என் லைஃப்ல எந்த ஜென்மத்திலயும் நீங்க செஞ்சத நான் மறக்கவே முடியாது.
1: ஓ டேக் இட் ஈஸி, இதுல எனக்கு ரொம்ப சாதாரணம். மிஸ்டர் ரகுநாத், நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தது பெருசு இல்ல, என் பேரை காப்பாத்தணும், அதான் ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் பேச மாட்டீங்க? மிஸ்டர் ரகுநாத்,
0: get off your damn it. உனக்கு எவ்வளவு மரண தைரியம் இருந்தா என்ன இந்த அளவுக்கு ஏமாத்திருப்ப?
1: சார், நான் தெரியாம
0: அன்னைக்கு என்ன சொன்ன? ரகு, நம்ம எல்லாம் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவங்க, தெரியாதனமா இந்தியாவுல. எப்படி எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியலங்க நினைக்கும் போது உங்க வேலையை தூக்கி போட்டு ரிசைன் பண்ணிட்டு போலான் இருக்கோம். என்ன ஏமாத்தும் போல வெட்டியா? நீ தினம் உங்க வீட்டுக்கு நாய் மாதிரி லோலோ நடக்க வச்சிய. உங்க பாட்டிக்கு பகவத்கீதை, உன் தம்பிக்கு கிரிக்கெட் மட்டை, உன் தங்கச்சிக்கு ஸ்கிப்பிங் ரோபோ. யார பணத்தை சம்பாதிச்சு நினைச்சு இருக்க? எங்க அப்பா என்ன நோட் அடிக்க நினைச்சியா? இதுவரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு வந்து போன செலவு, உங்க ஆத்தா கூட பிறந்தவன் தம்பி

0: மௌன கீதங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: திருப்பதி லட்டு மாதிரி சும்மா தலை தலன்னு எப்படி இருக்கா தெரியுமா?

வீணா படுக்கிறது.

0: நாளைக்கு நீங்க ரொம்ப அப்செட் ஆக போறீங்க.
1: நீ என்ன சொல்ற?
0: இன்னொரு மூணு நாளைக்கு நீங்க வெளியூர்லயே இருக்கிறதா நினைச்சுக்கோங்க.
1: காலையில இருந்து இன்னும் வரைக்கும் சஸ்பென்ஸா வாய மூடிட்டு இருந்தீங்க. மத்தியான சினிமா போகும்போது சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன கேடு? ஒவ்வொரு ஜோடி கடையா மாறி மாறி போய் 250 ரூபாயில புடவை எடுத்தியே, அப்ப சொல்லி தொலைச்சிருக்கலாமல்ல? புகாரி ஹோட்டல்ல ஏசி ரூம்ல கிக்கி கீழ சிரிச்சு சாப்பிட்டிய, அப்பவும் சொல்லிருக்கலாமல்ல?
0: அப்ப நீ சினிமா கூட்டிட்டு போனது புடவை கொடுத்தது இருக்கு தானே? உனக்கு பொண்டாட்டிங்க ஒரு விஷயம், எனக்கு இந்த பீரியட்ல என் உடம்பு எவ்வளவு பயிர் அனுப்பணும் தெரியும். பாவம் புரிய மூணு நாள் கழிச்சிட்டு வந்து ஆசியா வெளிய கூப்பிடுறாருன்னு நான் எல்லாத்தையும் தாக்கிட்டு பல்ல கழிச்சிட்டு கூட வந்தா உனக்கு எவ்வளவு திமிரு தான் இப்படி பேசப்படுவேன்.
1: சாரி சுகுணா, நான் தெரியாம பேசிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனதுனாலதான் அப்படி பேசிட்டு. பிளீஸ் என்ன மன்னிச்சிரு சுகுணா.
2: நீங்க ஒரு சின்ன சிபாரிசு பண்ணீங்கன்னா முடியும்.
1: எல்ஐசி ஒரு பொண்ணுக்கு ரெக்கமெண்டேஷனுக்காக எல்ஐசி ஆபீஸுக்கு போய் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மாறிடுச்சு.
0: என்ன ஜெயா, அவரு எல்ஐசி 50,000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிருந்தாரு. நான் 6 மாசமா அதை பத்தி நினைக்காமயே இருந்துட்டேன். இப்ப போய் கேட்டா டெத் சர்டிபிகேட் அது இதுன்னு எதுதோ வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு எதுவுமே புரியல. அந்த ஆபீசர் உங்க வீட்டுக்காரருக்கு நல்ல பழக்கம்னு சொன்னாங்க. அவர் வந்து சொன்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கும்.
3: பாவங்க, அவருக்கு வேற யாரும் இல்ல. ரெண்டு நாள் லீவ் ஆனாலும் பரவாயில்ல, கூட போய் அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு வாங்க.
1: ஒரு நிமிஷம் புரியவா, கொஞ்சம் இருங்க. உனக்கு ஏதாவது இருக்கா? அவன் ஆபீஸ் 1000 வேலைகள் வச்சிருக்க, பாவம் அவ கூட போங்கறியே, அந்த பொம்பளைக்கு வாயில அப்படியே போய் பேசிச்சு.
3: புரியாம பேசாதீங்க. பாவம் அவன புருஷன் இல்ல, வேற தொலை இல்ல, எதுவும் நம்ம கிட்ட உதவி கேட்க வந்தா அதுக்கு ஊட்டி இப்படியா சுத்திக்கிறோம். ரெண்டு நாள் லீவ் போடுறதுனால நமக்கு ஒண்ணும் நஷ்டம் வரப்போறது இல்ல. கூட போய் அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாங்க.
1: நான் எப்போ 9 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிருவேன். இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிருச்சு. பாவம் என் வைஃப் சாப்பிடாம மொட்டை மாடியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
3: 7 மணில இருந்து மொட்டை மாடியிலேயே தாங்க கிடக்குறேன். லேட் ஆகும்னு ஒரு போனோட பண்ணிருக்கல.
1: இங்க அந்த ஆபீசர் வீட்டுல போன் இல்ல, அப்புறம் அப்படியே பேசி பேசி லேட் ஆயிருச்சு.
0: நான் போயிட்டு வரேன், வரேங்க.
1: சரிங்க.
3: வேலையெல்லாம் முடிஞ்சது இல்ல,
0: ஏறக்குறைய முடிஞ்ச மாதிரிதான். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுக்காரரு லீவ் போட்டு என் கூட வர வேண்டியது இருக்கும். கோவிச்சுக்காது,
3: இன்னும் 4 நாள் லீவ் ஆனாலும் பரவாயில்ல. உனக்கு எப்படியாவது இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சா சரி.
0: வரேன்.
3: குட் நைட்.
0: யாரு?
1: குட் மார்னிங். நான் தான் ரங்கநாதனுங்க. பஸ் விட்டு இறங்கி ரோட்ல வந்துட்டு இருந்தேன்னா, பிளாட்ஃபார்ம்ல வரும்போது ரோட்ல சாணி சகதி இதெல்லாம் கார் ஒண்ணு பாஸ் ஆச்சு. அது அப்படியே மேல அபிஷேகம்.
0: இல்ல வாங்க,
1: இத பாருங்க. அந்த எல்ஐசி

0: குட் மார்னிங், நான் தான் ரங்கநாதனுங்க. பஸ் விட்டு இறங்கி ரோட்ல வந்துட்டு இருந்தேன்னா, பிளாட்ஃபார்ம்ல வரும்போது ரோட்ல சாணி சகதி இதெல்லாம் கார் ஒண்ணு பாஸ் ஆச்சு. அது அப்படியே மேல அபிஷேகம். இத பாருங்க, அந்த எல்ஐசி ஆபீசர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு. 10:30 போறானே கத்துவாரு. ஃபைல்ஸ் சர்வீஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல?
1: எல்லாம் ரெடியா இருக்கு.
0: பாத்ரூம் காமிச்சீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு
1: வந்துருவேன். வாங்க. டவல் ரைட் சைடுல இருக்கு, சோப் பாக்ஸ்ல இருக்கு.
0: தண்ணி வரல?
1: மோட்டர் ஆஃப் பண்ணிருப்பாங்க. பக்கெட்ல தண்ணி இருக்குமே.
0: எனக்கு ஓடி வாங்க. சவர் சக்காயிடு, சவர் சக்காயிடு. வரமாட்டீங்க?
1: என்னங்க பிரஸ் பண்ணி திருப்புங்க.
0: வரமாட்டீங்க?
2: தூக்கமே வர மாட்டேங்குது. செஞ்ச தப்பு மனச உறுத்திட்டே இருக்கு. அத மறக்கிறதுக்கு
0: தான்
3: கேட்கலாம். மௌன கீதங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: அப்ப நான் தான் உனக்கு அப்பா.
1: அப்படி நான்

0: தொடர்வது மௌன கீதங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அவனோட வாழ்ந்த வாழ்க்கையில கனவுல கூட நினைச்சு பாக்குறது இல்ல அப்படின்னு.

0: இனி கட்டி பிடிக்கிறதுக்கு விளக்கம் சொல்லணும், அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்.
1: சாரி, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நானும் நம்ம ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன்.
1: தெரியும், சொல்லுங்க.
2: இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சந்தேகம் கேட்கலாமா?
1: சொல்லுங்க.
2: உங்களுக்கு மேரேஜ் ஆகி உங்க ஹஸ்பண்டோட இல்லாம தனியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு வயசு 27 தான் ஆகுது. இந்த எங்கேஜ்ல இப்படி நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு துணையா, ஐ மீன் என்ன, எல்லா விதத்திலும் யூஸ் பண்ணிக்கலாம்.

0: என்னோட தான் அதனாலதான் நீ என்ன கோர்ட் வரைக்கிறது கூட நான் பொறுமையா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இனி உனக்காக நான் வெயிட் பண்ண போறதில்ல. நான் ஆம்பளை, எனக்கும் பிரஸ்டீஜ் இருக்கு. இன்னில இருந்து சரியா உனக்கு 30 நாள் டைம் தர்றேன். மரியாதையா நீ என் கூட வந்து சேரணும். இல்ல இதுதான் நான் உனக்கு கொடுக்கற கடைசி சந்தர்ப்பம்.
1: 30 நாள் இல்ல, 300 ஜென்மம் எடுத்தாலும் சரி, கோவிட் வாசலுக்கு நான் வரமாட்டேன்.
0: ஓகே, தேங்க்யூ. கெட் அவுட்.
1: இவ என் தங்க, பேரு மாதவி.
2: ஹலோ.
1: டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலை தேடும் பட்டத்துல இறங்கிருக்கா.
2: பரவாயில்ல, அப்ப வேலை கிடைச்சோன்னு எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போடுவீங்கன்னு நினைக்கிறேன்.
1: சாரி, கல்யாண சாப்பாடு என்னால போட முடியாது. சரிண்ணா, வளைக்காப்ப கூப்பிடுறேன்.
2: கல்யாணம் ஆயிடுச்சா?
1: இவ்வளவு சின்ன வயசுலயா? அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு?
2: நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாரு.
1: நம்ம ஆபீஸ்லயா?
2: யாரு?
1: என் புருஷன் தான்.
2: எனக்கு குழந்தை இருந்தும் கூட என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு ஆச்சரியப்படாத.
1: இது கட்டாய கல்யாணம். நான் டெலிவரிக்கா ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ என் புருஷனை பொறுப்பா அக்கறையா கவனிச்சுக்கணுமேனு இவளை ஊர்ல இருந்து வரவழைச்சேன். இவளுக்கு என்னால ரொம்ப உயிர். அதனாலதான் என் புருஷனையும் தாம் புருஷனா நினைச்சு சகலத்தையும் கவனிச்சுட்டா. கூட பிறந்தவளாச்சே, தோடி வெளியில விரட்டவும் முடியல. என் புருஷனை பத்தி நானே வெளியில சொன்னா மானிக்கேடு இல்லையா? இந்த விஷயத்த மறைச்சு இன்னொருத்தன் தலையில கட்டுறதுக்கும் என் மனசாட்சி இடம் கொடுக்கல. வாழா வெட்டின்ற பேர் எடுக்கிறத விட நானே சக்கரத்தை ஏத்துக்கிறது பெட்டர் இல்லையா? இப்ப நான் என் புருஷன் கூட சந்தோஷமா தான் இருக்கிறேன். நடந்த தப்புக்கு நான் என் புருஷனை மட்டும் கோவிச்சுக்கிறதுல அர்த்தமே இல்ல.
2: சரியான இடியட்டா இருக்கியே. செல்படி வாங்கினது போய் யாராவது தங்கச்சி கிட்ட சொல்லுவாங்களா?
3: அதனால என்ன மேடம், உங்க நல்ல குணத்தை பத்தி என் தங்கச்சி கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அப்படியே பேச்சுவார்த்தை எதையும் சொல்லிட்டேன் மேடம். அவங்க உங்களை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஒரே ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து காபி சாப்பிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
2: நானே உங்க வீட்டு போறேன்.
3: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சுகுணாமா, 26ஆம் தேதி கல்யாணம். வெங்கடேஸ்வர கலைஞர் மண்டபத்துல அவசியம் வந்துருங்க.
1: கண்டிப்பா வந்துடுறேன். யாரு கல்யாணம்?
3: எனக்கு தாங்க.
1: என்ன மீனக்கா, என்னால நம்பவே முடியல. இந்த ஆள் வயசு சத்து 1 மாசம் கூட ஆகல. அவங்க போன அன்னைக்கு இந்த ஆள் உடம்பு கட்டையற மாதிரி நெருப்புல குதிக்கிறேன்னா, 10 வருஷமா என்ன குழந்தை மாதிரி பாத்துட்டு இருந்தியே, என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு ஓன்னு கதர்னா, இப்ப என்னடா பல்ல காட்டிக்கிட்டு பத்திரிக்கை நீட்டா?
2: சுகுணா, 10 வருஷமா இந்த ஆளு தன் பொண்டாட்டி கூட பகல்ல வாழ்க்கை நடத்திருக்க மாட்டான். 5 வருஷமா உன்ன பிரிஞ்சு வேற கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரே உன் புருஷன். அந்த ஆளை பத்தி 2 நிமிஷம் யோசனை பண்ணிப்பாரு.
1: நமஸ்காரம் மம்மி, சௌக்கியமா இருக்கீங்களா?
4: சௌக்கியமா இருக்கேன். நீ சௌக்கியமா இருக்கியோ? பையன் சௌக்கியமா இருக்கானா?
1: சௌக்கியமா இருக்கான். வாங்களே, கேன்டீன் வரைக்கும் போய் காபி சாப்பிட்டு வரலாம்.
4: வேண்டாம் வேண்டாம், நீ போய் சாப்பிடு. இப்பதான் நாங்க சாப்பிட்டு வந்தோம்.
5: அம்மா போய் பேசுறான். அப்பா புடிச்ச காபி கேட்டா வாங்கியா தரல? நீ
4: தெரியாது, வாய மூடா.
1: இவ்வளவு கூட்டிட்டு போறனே.
4: அது அலையம்மா, நீ போய் சாப்பிட.
1: மம்மி, ஐயா பாத்துட்டீங்களா இல்ல நான் போய் கூப்பிடுமா?
4: வேண்டாம் வேண்டாம், சாயங்காலம் வரல இங்கதான் இருக்க போறேன். இன்னைக்கு சம்பளம் நடப்பாரு, இருந்து பணத்தை கையோட வாங்கிட்டு போகணும்.
1: நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா மம்மி? சம்பள தனிக்கு கடன் கார மாதிரி நீங்களே கேட்ல நின்னா, 4 பேர் உங்க புருஷனை பத்தி என்ன நினைப்பாங்க?
4: ஆமா போ, 4 பேர் நினைக்கிறத பார்த்தா என் குடும்பம் நடக்க வேண்டாம். நான் இப்படி இங்க வரலன்னா அந்த மனுஷன் சம்பளம் வாங்கணும், நேரா சீட்டாட எடுத்துக்கோ, ரேஸுக்கோ கிளம்பிடுவேன்.
1: ஆச்சரியமா இருக்கே. ஏ மாமி, நிச்சயமா ஐயருக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் உண்டா?
4: சுகுணா, இப்படி வாமா.
1: 1 நிமிஷம்,
4: ஐயருக்கு நான் ஓட்டைமா?
1: இல்லையே. ஐயர் வரல?
4: இல்ல வரலையே.
1: சிங்கரிங்க வா.
4: என்னமா?
1: ஐயர் உள்ள இருக்கிற பாரு.
4: ஐயரா? அவர் 4 மணிக்கு சைக்கிள் தண்ணி வழியா போயிட்டாரா?
1: போயிட்டாரா?
4: அட பாவி மனுஷா, பக்கத்தாத்துல இருந்து பால்கார மளிகைக்கார அவாவா விட்ட கடன் பட்டிருக்கேன். அவளுக்கெல்லாம் நான் என்ன பதில சொல்லுவேன்? உன்னை கட்டின நாள்ல இருந்து 15 வருஷமா இப்ப விடியும் அப்ப விடியும் நினைச்சிருந்தேன்.
1: முதல்ல நீங்க குளிக்கிறீங்க, டிரெஸ் பண்ணிக்கிறீங்க, டிஃபன் சாப்பிடுறீங்க, அப்ப 2 பேரும் வெளியில கிளம்புறோம்.
3: இன்னைக்கு சம்பள நாள், நான் கூட உன்னை வெளியே கூட்டு போனோம்னு நினைச்சேன்.
1: உங்களுக்கு சம்பளம்?
3: அதே சம்பளம் தான், 600 ரூபா.
1: இதுல 25 ரூபா குறையுது.
3: நான் செலவு பண்ணிட்டேன். சுடுதண்ணி வச்சிருக்கியா?
1: 25 ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணீங்க?
3: அவசியம் சொல்லணுமா?
1: பதில் சொல்ல போனே.
3: இதோ பார், நல்ல மூட்ல வந்திருக்கேன். அதை இதையும் பேசி என்ன மூட் அவுட் பண்ணாத.
1: ஓஹோ, உங்களை எதையுமே கேட்க கூடாதோ? கேட்டா மூட் அவுட் பண்றது அர்த்தமோ?
3: கேக்கணும் போது 60 ரூபாய் கேட்கணும். 600 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 575 ரூபாய் கொண்டு கொடுத்துருக்கேன். 25 ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே? சும்மா நைன் நைன் என்ன செலவு, என்ன செலவு? 90 ரூபாய் கேக்குறீங்க?
1: ஏ, 90 ரூபாய் கேக்குறதுக்கு நீங்க வாய் போட்டு இருக்கீங்க? சம்பளம் தப்பே கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் செலவு சொல்லிட்டு வாய் போலல்ல?
3: நான் ஆமல, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு செலவு பண்ண உரிமை இருக்கு. இதெல்லாம் நான் கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது.
1: அவசியம் இல்லையா? இந்தாங்க, இதுல செலவு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வீடு எதுக்கு, வாசல் எதுக்கு, பொண்டாட்டி நான் கேட்டுக்க
3: சோறாக்கிறதுக்கு?
1: யூ யூ ஸ்டாப் இட்.
3: தேங்க் யூ.
1: யூ டாம் இட்.
3: தேங்க் யூ வெரி மச்.
1: யூ ஸ்டாப் இட்.
3: தேங்க்ஸ் எ லாட். பாலச்சந்தர் படம் எடுத்துட்டு கூட்டு போலான்னு ஆசையா வந்தேன். சத்தியமா வேற எந்த தப்பும் பண்ணல புள்ள, என்ன நம்பு. போன மாசம் எல்லாம் நான் சம்பளம் கரெக்டா கொடுத்தனல. இந்த மாசம் சினிமாவுக்கு போலான்னு ஆசையா டிக்கெட் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு எவ்வளவு பெரிய சண்டையா? எங்கிட்ட பேசு புள்ள. இங்க பாரு, எல்லாரும் சினிமானால வந்து
1: இங்க பாருங்க, இங்க பாருங்க. நான் தான் பேசிட்டேன்.
3: சாரி சுகுணா.

0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் டிக்கெட் தான் வாங்கிருக்கேன்னு சொல்லி முதல்ல சொல்லிக்கலாம்ல.
1: நீ நியாயமா கேட்டிருந்த பரவாயில்ல, ஒரு மாதிரி சந்தேகத்தை கேட்டேன்.
0: புருஷங்கார வாகன சம்பளத்தை பொண்டாட்டிக்கையில அப்படியே கொண்டாந்து கொடுத்துட்டு எனக்கு செலவுக்கு பண்ண வேணும்னு கேட்டா அது அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குள்ள நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டைம் ஆச்சு, சினிமா போனோம்.
1: எங்க சினிமா போறது?
0: நீங்க கிழிச்சிட்டாலும் பரவாயில்ல, நீங்க வந்தோடனே சினிமா கூட்டிட்டு போனோம்னு சொல்லி மத்தியானம் நானும் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன்.
2: நீ டிக்கெட் எடுத்தியா?
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மௌன கீதங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.

முதன்மை அலைவரிசைகள் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மௌன கீதங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: நடந்திருக்குங்கிறத அவங்களா ஒரு முடிவு பண்ணிக்குவாங்க. நான் உங்ககிட்ட செருப்படிப்பட்ட அவமானத்தை விட இப்போ இனி உனக்கு வரப்போற அவமானம் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். வரட்டுமா? பாய்.
1: என்ன மீனாக்கா, ஆபீஸ்ல என்ன பத்தி ஏதோ ருசிகரமான கிசு கிசு பரவி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மீனாக்கா, ஏன் கூட பேச மாட்டேங்கிறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. நேத்து நான் லாட்ஜி போனேன்னு ஆபீஸ் ஸ்டாப் சில பேர் சொல்லிருப்பாங்க. அதானே பிரியர் மீனாக்கா, என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒருத்தர்தான். நீங்களும் என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னா சத்தியமா என்னால் தாங்கிக்க முடியாது. நேத்து நான் லாட்ஜி போனதுமோ உண்மைதான், ஆனா தப்பா என்ன தொடரல. அந்த ராஸ்கல் யாரும் என் பையனை கடத்திட்டு போனதாகவும் அவங்க காப்பாத்தி லாட்ஜில வச்சிருக்கிறதாகவும் போன் பண்ணி சொன்னா. அது உண்மை நினைச்சுதான் நான் போனேன்.
2: உன் பையனை கடத்திட்டு போனதா சொன்னதும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போகணும். ஏன் லாஜிக்கு போன?
1: நீக்கா, நீங்களும் ஒரு பொம்பளை ஒரு குழந்தைக்கு அம்மா, என் நிலத்துல இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். என் குழந்தை அந்த மாதிரி நிலவில் இருக்கும் போது உடனே குழந்தைய பாக்கணும்னு தானே நினைப்பேன். அந்த நேரத்துல போய் போலீஸ் கிளீஸ் சொல்றீங்களே. மீனக்கா, உங்களுக்கு என்னால நம்பிக்கை இல்லையா?
2: ஒன்னு என்னால நம்ப முடியுது, ஆனா உன் வயசு என்னால நம்ப முடியல. ஒரு பொம்பளை பாப்பாட்டியா இருந்துட்டா கூட பரவாயில்ல, அவளுக்கு ஒரு ஆண் துணை இருக்கிறதுனால அவளை பத்தி தப்பா பேச யோசனை பண்ணுவாங்க. ஆனா நீ ஒரு வாழை வெட்டி, உன்னை பத்தி மத்தவங்க சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு.
3: நம்ம சுகலாமா இப்படி இருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல சார். நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் நாலு பேர் பின்னாடியே போய் லாஜிலேயே வச்சு கையை கனவுமா புடிச்சிட்டாங்க. இவங்களை பார்த்த உடனே சுகலாமா தலைய குத்திக்கிட்டு உம்முன்னு வீட்டுக்கு போயா.
4: இத நானா சொல்லல சார், ஆபீஸ்ல எல்லாருமா பேசிக்கிட்டாங்க. அதை கேட்டுதான் சார் நானும் சொன்னேன்.
3: நெருப்ப கரையை அடிச்சிருச்சுன்னு சொன்ன நம்புவீங்களா?
4: அது எப்படி சார் நம்ப மாட்டோம் சார்.
3: அதே மாதிரி தான் சுகுணாவும், அவள ஒருத்தன் தொட்டு இருந்தா அவனையும் எரிச்சிருப்பா, அவளை எரிஞ்சிருப்பா.
1: இத்தனை வருஷமா வெயிட் பண்ணீங்க, கடைசி நேரத்துல பண்ணிடாதீங்க.

0: இந்தடா பாலக்குடி குடுறா.
1: ஏ நீங்க போட்டேன்.
0: ஆமா விஷம் போட்டு. இனிமே இந்த உலகத்துல நமக்கு யாரும் கிடையாது. ரெண்டு பேருமே செத்து போயிடுவோம். குடுறா குடிக்க மாட்டியா? இத பாத்தா பாப்பா கிட்ட போறியா? சொல்லுடா பாப்பா கிட்ட போறியா?
1: என்னாலும் கூட இருந்தாங்கம்மா, கொஞ்ச நாள் அப்பா கூட இருந்துட்டு அப்புறம் தான் செத்துப்பேன்.
0: உண்மை அந்த ஆளு புத்திதான் உனக்கு இருக்கு. போடா போய் சொல்ல, இனிமே மூஞ்சிலே முடிக்காத. போ
2: சுனாமா சுனாமா. வணக்கம்மா. வணக்கம் சொல்லுமா.
0: வணக்கங்க.
2: ஒண்ணு வேற யாரும் இல்லைங்க, என் தங்கச்சி தான். பொதுவா ஒரு நாடகத்துக்கு 100-150 ரூபாய் கிடைக்கும். ஐயா இன்னைக்கு நடத்தின நாடகத்துக்கு ஒரு 300 ரூபாயா கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். அப்போ பாப்பா வீட்டுக்கு போகணும், நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருச்சுங்களா? உங்களுக்கு ஐயா வெயிட்டிங்ல இருக்கிறாரு. அப்ப நாங்க
0: வர்றோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: பகவதி கிரியேஷன்ஸ் வழங்கிய மௌன கீதங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் கே பாக்கியராஜ், சரிதா, கல்லாப்பேட்டி சிங்காரம், சுரேஷ் ஆகியோருடன் பலர். இசை கங்கை அமரன், கதை வசனம் இயக்கம் கே பாக்கியராஜ். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 5 மணி.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது இளைய பாரதம். விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பை கேட்கலாம்.
6: முதலாவதாக இளங்கலை வணிகவியல் 2வது ஆண்டு படிக்கும் ஆகாஷ் ராஜனின் பாடல்
7: சாலை விதி.

பத்து வயசு பசங்க எல்லாம் அப்பம் பைக்கை ஏத்துக்கின்னு வீலிங் பண்ணி காட்டுதுங்க நாலு பேரை ஏத்துக்கின்னு. குடிச்சிட்டு ஓட்டாதே, செல்லுல பேசாதே,

டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, மீறி போனா ஆரடி மண்ணு, லைசன்ஸ் இல்லாம வண்டியை எடுக்காதே.

கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து பெரிய காரை வாங்கி கொடுத்து அப்பங்காரம் பிள்ளையத்தான் ஓட்ட சொல்லுறான். ஃபாரின் பைக்கை வாங்கிக்கின்னு சைலன்சரை மாட்டிக்கின்னு பந்தயம் தான் கட்டிக்கின்னு ரேஸ்

சந்தில நுழைஞ்சி முந்தின் போறான், பஸ்ஸில் மாட்டின்னு தொங்கினுக்கிறான், படிக்கிற புள்ளையத்தா அடிச்சு வளர்க்கணுடா, வண்டியை எடு

0: ஃபீலிங் பண்ணி காட்டுதுங்க நாலு பேரை ஏத்திக்கின்னு, பத்து வயசு பசங்க எல்லாம் அப்பம் பைக்கை ஏத்துக்கின்னு, ஃபீலிங் பண்ணி காட்டுதுங்க நாலு பேரை ஏத்திக்கின்னு, குடிச்சிட்டு ஓட்டாதே செல்லில் பேசாதே வேகமா போகாதே உழுந்து சாகாதே.
1: இப்பொழுது உங்களுக்காக எங்கே செல்கிறது இளைஞரின் பாதை என்ற தலைப்பில் முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவி பிரியங்கா.
2: முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதற்தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, இசைத்தமிழே, நாடக தமிழே, நாட்டிய தமிழே, மானே மரகதமே, தேனே திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, உன்னை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். எங்கே செல்கிறது இளைஞர்களின் பாதை என்னும் தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். இளைய சமுதாய இளைஞர்கள் போகும் பாதையில் வருங்கால இளைஞர்களுக்கு அறிவை விட்டு செல்கிறார்களோ இல்லையோ, போதை பொருளை விட்டு செல்கின்றன. போதையால் சமூக சீர்குலைவு நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன, குற்றங்கள் பெருகி வருகின்றன. என்னதான் நடக்கிறது நம் நாட்டில்? பெண்களை கண்களாக பாதுகாக்க வேண்டிய நாம் அப்பெண்ணை தவறான பார்வையிலே பார்க்கிறோம். கற்க கற்க அறிவு பெருகும், இங்கேயோ போதையை பழக பழக அறிவு மயங்கி இருக்கும் சமுதாயத்தை பாருங்கள். கல்வி கற்க வேண்டிய வயதிலேயே போதை பொருளை பற்றி கற்றுக்கொள்கிறார், புத்தக பை சுமக்கும் வயதிலேயே போதையை சுமந்து கொள்கிறார். நம் இளைய சமுதாயம் நாளுக்கு நாள் நம் கண்முன்னே அழிந்து கொண்டே வருகிறது. என்னதான் விழிப்புணர்வை நம் இளைய சமுதாயத்திற்கு கூறினாலும் நம் இளைய சமுதாயம் இன்னும் விழிக்கவில்லை. போதை புழக்கம் அதிகரிக்க அதிகரிக்க நம் நாட்டு இளைய சமுதாயத்தின் எண்ணிக்கை குறையும். போதை புழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் தவறை செய்கின்றனர். திருட்டு, கொள்ளை, கொலை, பாலியல் வன்முறை ஆகிய குற்றங்கள் போதையின் விளைவால் தான் நிகழ்கிறது. பின் அந்த தவறை உணரும் முன்னே அவரின் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. கற்கே நன்றே, கற்கே நன்றே, பிச்சை புகினும் கற்கே நன்றே என்பது அக்காலம். போதை நன்றே, போதை நன்றே, பிச்சை புகினும் போதை நன்றே என்ற நிலைக்கு என் இளைய சமுதாயம் தள்ளப்பட்டு வந்துள்ளது. ஏ ஃபார் ஆப்பிள் என்ற காலம் போய் ஏ ஃபார் ஆல்கஹால் என்றும் சொல்லும் காலம் வந்துவிட்டது. இது நகைச்சுவையாக ஒன்றாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகவே உள்ளது. 2020 நம் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களின் ஆசை. என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் இன்று இந்தியாவை முன்னேற்ற வேண்டிய இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கே கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம். போதை பொருளை ஒழிப்பது தனி மனிதனின் மட்டும் கடமை அல்லாமல் ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து போதையை ஒழிக்க வேண்டும். கடந்த 2017 2026 வரை நடந்த ஆய்வில் மது அருந்துவரின் எண்ணிக்கை 28% அதிகரித்துள்ளது. வளர்ந்து வரும் மேலை நாகரிகமும் திரைப்படங்களில் வரும் காட்சிகளின் தாக்கத்தால் போதை பொருளை பயன்படுத்துவது பெருமிதமாக ஏந்தும் மனப்போக்கு இளைஞர்களிடையே அதிகரித்துள்ளது. பொழுதுபோக்குக்காக ஆரம்பிக்கும் இந்த மது போதை பழக்கம் நாளுக்கு நாள் இளைஞரின்

0: எதிர்காலத்தை பாழாக்கி வளரும் சமுதாயத்தை கேள்விக்குறியாக்கி விடுகிறது. இப்பொழுது உள்ள இளைஞர்களுக்கு தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இல்லை. சோகத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் மது அருந்தும் காலம் போய் தற்போது பிறந்த நாள், நிச்சயதார்த்தம், திருமணம், பதவி உயர்வு, அவ்வளவு ஏன்? மொபைல் போன் வாங்கினால் கூட மது விருந்து வைப்பது ஃபேஷன் ஆகிவிட்டது. ஒருபுறம் போதைப் பொருளால் நம் சமுதாயம் சீரழிந்து வந்தாலும், மறுபுறம் நம் இளைய சமுதாய இளைஞர்கள் கல்வியை ஆயுதமாக கொண்டு புது புது யோசனையுடன் சில கண்டுபிடிப்பையும் கண்டுபிடித்து சாதனை படைக்கின்றனர். இதனால் தான் என்னவோ இன்னும் நம் சமுதாயம் உயிர்ப்புடன் இருக்கிறது. இளைஞர்கள் தங்கள் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் கல்வி, விளையாட்டு, சமூக நலன் போன்ற பல துறைகளில் உலக சாதனையை படைத்து வருகின்றனர். தனது 16 வயதிலேயே சிஏ பட்டம் பெற்று உலகின் மிக இளைய பட்டய கணக்காளர் என்ற கின்னஸ் சாதனையை படைத்துள்ளார் லட்சுமண மெய்யப்பன். அவ்வளவு ஏன்? அது மட்டுமல்லாமல் திண்டுக்கல் மலைப்பகுதியில் தொடர்ச்சியாக பல 100 நாட்களாக மலையேறி உலக சாதனையை படைத்துள்ளார் திருப்பூர் இளைஞர். சாதிக்க பிறந்தவர்கள் நம் இளைஞர்கள். அவரை சோதிக்க பிறந்தது போதைப் பொருள். அப்போதையை ஒழித்தும் சாதனையை புரிந்தும் புது சமுதாயத்தை படைத்தும் அப்துல் கலாம் அவர்களின் கனவை நினைவாக்குவோம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.
1: அடுத்ததாக புவி வெப்பமயமாதல் பற்றி முதுநிலை தாவரவியல் 2 ஆண்டு மாணவர் ஆ. சாமு.
2: முக்கடல் சங்கமும் நின்று ஒலிக்க, முப்பார்குரல் முனியும் முத்தமிழை சொலிக்க, சூளை வயப்பட்ட சீத்தலமா மாமுனி, சூளை நோய் தீர்க்கும் சூளாயுதம் சூக்குமமாய் ஆனமொழி, நம்மொழி நம் தமிழ்மொழி, தமிழ்மொழி என்றாலே உமிழ்நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னையை வணங்கி அனைத்து நேயர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிது நேரம் உங்கள் செவிகளை என்னோடு கெடுங்கள். புவி வெப்பமயமாதலை பற்றி கேட்போம். எல்லா உயிர்களும் இந்த பூமியில் வாழ பிறந்தவைதானே என்ற சிந்தனை சிறிதளவாவது இருந்து ஓசோனில் ஓட்டை விழுந்திருக்காது, ஜீவநதிகளோ வறண்டு போயிருக்காது, விவசாயிகளோ தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள், வறட்சி ஏற்பட்டிருக்காது, பஞ்சம் ஏற்பட்டிருக்காது, பசி ஏற்பட்டிருக்காது. அவ்வளவு ஏன்? குடிநீருக்காக குடங்களை தூக்கி தெரு தெருவாக செல்லும் அவல நிலையோ ஏற்பட்டிருக்காது. ஏன் மனித குலங்களை நான் குறை கூறுகிறேன் என்று கூறுகிறேன். வாருங்கள், எந்த பறவையும் கூடு கட்டி வீடு வாடகைக்கு விடுவதில்லை, எந்த ஒரு விலங்கினனும் வயிற்றுக்கு மேல் இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை, எந்த ஒரு மரமும் தன் தேவைக்கேற்ப அதிகமாக நீரை உறிஞ்சுவதில்லை, எந்த ஒரு மண்ணும் விஷமான மகசூலை தருவதில்லை. ஆனால் மனிதன் மட்டுமே தன் தேவைக்கு ஏற்ப அதிகமான இடங்களை ஆக்கிரமித்து உலகத்தையே அழிக்க வந்திருக்கிறான். புவி வெப்பமயமாதல் ஒரு ஆண்டுக்கு 0.2 டிகிரி செல்சியஸ் ஆனது அதிகரித்து வருகிறது. நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், கூறலாம், இது சிறிதளவு தானே என்று, சிறு துளி பெருவெள்ளம் என்று கேட்டிருப்போம். இன்று சிறு துளியாக ஆரம்பித்தது இன்று குளோபல் வார்மிங் குளோபல் பாயிலிங் ஆக கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த குளோபல் வார்மிங் குளோபல் பாயிலிங் ஆக கன்வெர்ட் ஆயிருக்கிறத பத்தி யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல் சொல்றாரு, கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் மாறிடுச்சு, குளோபல் வார்மிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஃபியூச்சர்ல குளோபல் பாயிலிங் தான் வளிமண்டலத்துக்கு செல்ல வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரியான வாயுக்கள் எல்லாம் வளிமண்டலத்திலே தங்கி புவியை வெப்பமயமாடி வைக்கிறது. நம்ம எதிர்காலத்தை நோக்கி செல்லும் போது எதிர்காலமே இருக்காது அப்படின்னு பல அறிஞர்கள் கூறுகிறார்கள். எதற்கு என்று பார்த்தோமானால், எந்த காலத்தில் டைனோசர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்து மனித குலத்தையே அது அழிக்க வந்ததோ அன்றே இயற்கை டைனோசர்களை அழித்துவிட்டது. அதே போல்தான் இன்று இயற்கையை நாம் அழிக்க நேரிடுமானால் இயற்கை நம்மை அழித்துவிடும். 2019 பள்ளிக்கு செல்ல வேண்டிய நியூயார்க்கை சேர்ந்த சிறுமி ஐநா சபையை பார்த்து கேள்வி கேட்கிறார், ஹவு டேர் யூ, எதற்கு அப்படி என்று பார்த்தோம்னா, இன்று புவி வெப்பமயமாதல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, உங்கள் ஐநா சபை என்ன முடிவு எடுத்திருக்கிறது, என்ன நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது என்று 2016 உலக புகழ்பெற்ற நடிகர் ஒருவர் ஆஸ்கர் விருது மேலையில் சொல்கிறார், கிளைமேட் சேஞ்ச் இஸ் தி ரியல் தட் மோஸ்ட் அர்ஜென்ட் ஃபேசிங் த்ரெட் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றார். எதற்கு எல்லாம் இவங்க புவி வெப்பமயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். நம் இயற்கையை அழித்துவிட்டு எதை நோக்கி செல்கிறோம் என்று எதிர்கால சந்ததியினரை நாம் வாழவிடாமல் செய்வதற்கு இதுவே ஒரு முக்கிய காரணமாகும். அதனால் அனைவரும் இயற்கை பாதுகாப்போம், எதிர்கால சந்ததிக்கு வழிவிடுவோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: புத்தகம் பேசுகிறது என்ற தலைப்பில் பேச வருகிறார் முதுகலை தமிழ் 2 பயிலும் மாணவி பூரணி.
3: பக்கங்களை புரட்டும் போதெல்லாம் புதிய உலகம் பிறக்கிறது. எழுத்துக்களை படிக்கும் போதெல்லாம் என் எண்ணங்கள் திரகடிக்கிறது. தனிமையில் துணையாகவும் தவிக்கும் நேரத்தில் வழியாகவும் என் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் அழகிய நண்பன் புத்தகம். வணக்கம், நான் தான் புத்தகம் பேசுகிறேன். முன்பெல்லாம் என்னிடம் பேசவில்லை என்றாலே உங்களுக்கு தூக்கமே வராது. ஆனால் இப்போது என்னுடைய முகவுரையை மட்டும் படித்துவிட்டு என் மேலே படுத்து கொண்டு தூங்குகிறீர்கள். இதிலும் சிலர் இருக்கிறார்கள், என் மீது தேவையான செய்திகளை எடுத்துக் கொள்வதற்காகவே இரவு 12 மணி நேரம் வரை

0: என்னிடம் உள்ள செய்திகளை தெரிந்து கொண்டு பிறகு தூங்குகிறார்கள். ஆனால் இப்போது உள்ளவர்கள் அப்படியா செய்கிறீர்கள்? உங்களுடைய கைபேசி நண்பனிடத்தில் மட்டுமே நேரத்தை வீணாக செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்னிடம் பக்கங்கள் பல இருந்தாலும் பாதை ஒன்றுதான் காட்டுவேன். வாழ்க்கை என்னும் பயணத்தில் வழிகாட்டியாக நிற்பேன். மௌனமாக இருந்தாலும் மனதை மாற்றும் சக்தி எனக்குண்டு. எனக்காக ஒரு உதவி, என்னிடம் தினமும் ஒரு மணி நேரமாவது என்னிடம் பேசுங்கள். புத்தகத்தை வாசியுங்கள். ஏன் என்னிடம் உள்ள முன்னுரையை மட்டும் படித்துவிட்டு உங்கள் வீட்டின் அலமாரியில் என்னை வைத்து விடுவீர்கள்? இதைவிட கொடுமையானது என்னவென்று தெரியுமா? நீங்கள் என்னிடம் முன்பு போல் இப்போது பேசுவதே இல்லை. அதுதான் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. முதலில் எல்லாம் காலையில் எழுந்தவுடன் என்னிடம்தான் பேசுவீர்கள். அப்போது உங்கள் முகத்தை பார்க்க வேண்டுமே, அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தெரியுமா, உங்களுடைய பெற்றோருக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். நேரு தன்னுடைய அன்பான மகளுக்கு புத்தகம் வாசிப்பதை விரும்பு என்று கூறுகிறார். ஏன் அதற்காக அவர் அப்படி கூறுகிறார்? ஆயிரம் முகங்களை கொண்டது வாழ்க்கை. அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தகத்தினுடைய வாசிப்பு மிகவும் முக்கியம் என்று கூறுகிறார். அவருடைய மகளுக்கு புத்தகத்தை நண்பனாக மாற்றி தருகிறார். தற்போது உள்ள பெற்றோர்கள் உங்களுக்கு நண்பர்களாக கைபேசியை கொடுக்கிறார்கள். அவர்களிடமே நீங்கள் பேசுகிறீர்கள், சிரிக்கிறீர்கள், உங்களுடைய நேரத்தை அவர்களிடமே செலவு செய்கிறீர்கள். ஆனால் என்னிடம் ஒரு மணி நேரம் கூட பேச மாட்டேங்கிறீர்கள், புத்தகத்தை வாசிக்கவே மாட்டேங்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு என்னையும் கொஞ்சம் அறிமுகம் செய்து வையுங்கள். நானும் அவருக்கு மிக சிறந்த நண்பனாக இருப்பேன். புத்தகமாகிய என்னிடம் இல்லாததொன்றும் இல்லை, பேசாமல் பேசும் நண்பன் நான். பக்கங்கள் திறந்தால் இந்த உலகத்தையே உங்களுக்கு சொந்தமாக தருவேன். எழுத்துக்களில் கனவுகளை விதைத்து வார்த்தைகளில் வாழ்க்கையை கற்றுத்தருவேன். தனிமையில் துணையாகி தவறுகளில் வழிகாட்டியாகி ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு புதிய உலகம் காட்டும் புத்தகம் நண்பன் நான். அதே போல் என்றும் அழியாத நண்பனும் நான். இன்று தலை குனிந்து படித்தால் நாளை உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன். நான் செய்வது தவறா? நீங்களே கூறுங்கள். எனவே இறுதியாக ஒன்றை கூறுகிறேன், புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், கட்டாயமும் படுத்தாதீர்கள். அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சி தராது. அந்த புத்தகத்தின் மீது வெறுப்பு மட்டுமே உண்டாகும். அது மட்டுமன்று எந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசையும் வராது. எனவே புத்தக வாசிப்பை கடமையாக கொள்ளாமல் விருப்பமாக்கி கொள்ளுங்கள். இதுவே என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக ட்ரக்ஸ் வீடு லைஃப் எடு என்ற தலைப்பிலான நாடகத்தை வழங்க வருகிறார்கள் இளநிலை கணிதவியல் மூன்றாம் ஆண்டு மாணவிகள் மதுமித்ரா, பூவிழி, மோகனதர்ஷினி, பூமிகா, லாவண்யா, காவ்யா, சுவாதி. முதலில் வில்லு பாட்டு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். வானொலியில் எங்கள் நாடகத்தை கேட்க வந்த அனைவருக்கும் வணக்கம்.
3: வாங்க வாங்க வாங்க, எங்க கதையை கேட்க வாங்க.
2: வாங்க வாங்க வாங்க,
3: தூரத்துல இருப்போரோ தூங்கிக்கிட்டு இருப்போரோ கிட்ட வந்து உட்கார்ந்து
2: கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க.
3: வீட்டின் ஒளியாயிருக்கும் பெண்களே, உங்கள் வேலையெல்லாம் நிறுத்திவிட்டு எங்கள் சமுதாய விழிப்புணர்ச்சி கதையை கேட்க ஓடி வாருங்க.
2: வாங்க வாங்க வாங்க,
3: எங்க குரலா கேட்க வாங்க.
2: வாங்க வாங்க வாங்க, எங்க குரலா கேட்க வாங்க.
3: நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் குழந்தைகளே, பெரியவரே, கூட்டமாக வந்து எங்க கதையை கேளுங்க. அங்க குடிச்சு புட்டு கிட போற எழுப்பி விடுங்க. வாங்க வாங்க வாங்க, எங்க கதைய கேட்க வாங்க.
2: வாங்க வாங்க வாங்க, எங்க கதைய கேட்க வாங்க.
3: அதாவது நாங்க இப்ப என்ன சொல்ல வரோம்னா, வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் நமது எண்ணங்கள் மாற வேண்டும். எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் திருத்த கண்டிப்பு தேவையில்லை. அதை அன்பாலையும் பாசத்தாலையும் திருத்த முடியும் என்பதற்கான உதாரணமாக இந்த நாடகத்தை கேளுங்கள்.
4: ஹரி, நிலா, ரெண்டு பேரும் சீக்கிரம் எழுந்துருங்க, காலேஜுக்கு டைம் ஆச்சு.
5: இதோ வந்துட்டோமா.
6: நாங்க காலேஜுக்கு கிளம்பிட்டோமா? இந்த செமஸ்டர் ஃபீஸ் இன்னும் கட்டல, டைமும் முடிய போகுதுமா.
4: சீக்கிரத்துல ரெடி பண்றேன்பா.
5: அப்பா எங்கம்மா?
4: அப்பா அப்பாவா?
5: என்னமா யோசிக்கிற? நீ யோசிக்கிறத பார்த்தா காலங்கத்தாலே கிளம்பிட்டாரு போல.
7: டேய் ஹரி, நான் மூர்த்தி வந்திருக்கேன்டா. உங்க அப்பா காலையிலே கடைக்கு போயிட்டான் போல, அங்க எங்க தள்ளாடிட்டு இருந்தா, அதான் கூட்டு வந்திருக்கேன்.
8: டேய் ஸ்டடியா தான்டா இருக்கேன்.
5: அப்பா ஏன் இப்படி பண்றீங்க? எங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா?
8: உங்களை பத்தி யோசிக்கிறதுனாலதாம்மா இப்படி இருக்கிறேன்.
6: எங்களுக்கு தேவையானதெல்லாம் அம்மாதான் செய்யறாங்க. இப்ப செமஸ்டர் ஃபீஸ் வேற கட்டணும், நீங்களா கட்டுவீங்க?
8: என்னடா என்ன எதிர்த்து பேசுறியா? அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ?
4: ஹரி, நிலா, ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா காலேஜ்

0: முடிஞ்சிரும், சீக்கிரம் கிளம்புங்க.
1: நாங்க போயிட்டு வரோமா. அபி, என்னாச்சுடி உனக்கு? ஏன் என்கிட்ட காலையில இருந்து பேசவே மாட்டேங்கிற? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாடி?
2: ஒண்ணும் இல்ல நிலா, என்கிட்ட எதுவும் கேட்காத, தயவு செய்து இங்க இருந்து போயிரு.
1: எப்படிடி கேட்காம இருக்கிறது? நாம ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். திடீர்னு ஒரு காரணமும் சொல்லாம பேசாம போனா என்ன அர்த்தம் அபி? உண்மையை சொல்லு.
2: நிலா, என்ன மன்னிச்சுடுடி, எனக்கு உன் கூட பேசணும் ஆசைதான், ஆனா என்னால முடியாதுடி.
1: ஏன் அபி, என்னாச்சு?
2: எங்க வீட்டுல உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
1: ஏன்டி திடீர்னு உங்க அப்பா அம்மா அப்படி சொன்னாங்க?
2: உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு போல. உங்க அப்பா டெய்லியும் குடிச்சிட்டு வந்து நடு ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. ஊர் ஜனங்க எல்லாம் எங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, இனிமேல் நான் உன் கூட சேர்ந்தனா என்ன காலேஜுக்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. நான் என்னடி பண்ணுவேன்?
1: எங்க அப்பா பண்ற தப்புக்கு நான் என்னடி பண்ணுவேன்?
2: எனக்கு புரியுது நிலா, ஆனா என்னால எங்க அப்பா அம்மா பேச்ச மீற முடியாது. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதடி.
3: டேரி வாடா வீட்டுக்கு போலாம்.
4: டேய் நில்லுடா, நான் கவின் கிட்ட நோட் வாங்கிட்டு வரேன். டேய் கவின் நில்லுடா.
3: என்னடா?
4: டேய் நேத்து கிளாஸ் நோட்ஸ் என்னால எழுத முடியலடா. உன்னோட புக்கு கொஞ்சம் கூட நைட் எழுதிட்டு நாளை காலைல காலேஜ்ல தரேன்.
3: அதெல்லாம் தர முடியாது.
4: ஏன்டா கவின் இப்படி சொல்ற? ஒரே ஒரு நாள் தான்டா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த செமஸ்டர் எக்ஸாம்க்கு வேற படிக்கணும்.
3: உண்மையை சொல்லணும்னா வந்துட்டு நோட்டு கொடுக்கவே எனக்கு பயமா இருக்கு.
4: பயமா? ஏன்?
3: உங்க வீட்டுலதான் உங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து ஒரே ரகல பண்ணுவாராமே. குடிச்சிட்டு வந்து உன்ன அடிக்கும் போது போதையில என் புக்கி சேர்த்து கிழிச்சு போட்டா, இல்ல பழைய பேப்பர் கடைக்கு வித்துட்டா, நான் என்ன பண்றது? நான் எக்ஸாமுக்கு எப்படி படிப்பான்?
4: கவின், ஏன்டா இப்படி பேசுற? அது என் படிப்பு விஷயம்டா.
3: உன் கஷ்டம் உனக்கு. உங்க அப்பா ஒரு குடிகாரன், காசு இல்லாதப்போ வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு போய் விப்பாராமே. என் புக்கையும் அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டா, அதனால புக்கெல்லாம் தர முடியாது.
5: டே ஹரி, என்னடா ஆச்சு? எதை யோசிச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. கவின் எதை பேசிட்டு போறாம்பல?
4: ஒண்ணு இல்லடா தேவா.
5: சரி வாடா, போய் டீ குடிச்சிட்டு வரலாம்.
4: இல்லடா நான் வரல.
5: டோன்ட் வரிடா, நான் காசு தரேன், வாடா போலாம்.
0: என்னடி சொல்ற? சோறு இல்லையா? ஐயோ அம்மா,
4: நிறுத்துப்பா. ஏன்பா அம்மா அடிக்கிறீங்க? ஏன் எங்களை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? போற வர இடத்துல எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எங்களால நிம்மதியாவே இருக்க முடியலப்பா. எங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு இல்ல, ஒழுங்கா போட துணியும் இல்ல, காலேஜ் ஃபீஸ் கூட என்ன கட்டல, கடன் வேற இருக்கு, ஆனா உங்களுக்கு குடிக்க மட்டும் காசு இருக்குல்ல.
5: என்னடா தோளுக்கு மேல வளர்ந்துட்டோம் திமிர்ல பேசுறியோடா?
0: வாய முடுங்க முதல்ல. உங்களால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பனாவும் இல்ல, எனக்கு நல்ல கணவனாவும் இல்ல. ஊர்ல இந்த கொஞ்ச நஞ்சம் மரியாதையும் போச்சு, எங்களை விட்டுருங்க.
1: அம்மா நான் வந்துட்டேமா, பசிக்குது, சாப்பாடு இருந்தா போடுமா.
0: நிலா, கைரேக வைக்க இன்னைக்குதான் கடைசி நாளா? பக்கத்து வீட்டு அமுதா என்கிட்ட சொல்லவே இல்லம்மா.
2: என்ன சீரா செய்ய போறாங்க? வந்தா சாப்பிட்டு மட்டும் தானே போவாங்க, அதனாலதான் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கல. சரி அமுதா, நாங்க கிளம்புறோம்.
4: சரி கலை. ஐயோ லட்சுமி, நீ எப்ப வந்த?
0: இல்ல அமுதா, ரேஷன் கடை விஷயத்தை பத்தி கேக்கலாம் வந்தேன், ஆனா எனக்கு பதில் வேற மாதிரி கிடைச்சிருச்சு. நான் வரேன்டி.
1: அம்மா என்னாச்சுமா, ஏன் இப்படி அழுதுகிட்டே வர?
0: என்னால முடியல நிலா. இந்த வீட்டுல ஒருத்தன் குடிக்கிறதால ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்ம கேவலமா பேசுறாங்கம்மா. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட விசேஷத்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. கேட்டா வந்து சாப்பிட்டு தான் போவான்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்கம்மா.
1: சரி விடுமா, பாத்துக்கலாம். அண்ணா நாம தானே நம்ம அப்பாவை எப்படியாவது திருத்தணும். அதுக்கு ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கணும்.
4: அதுக்கு என்ன பண்ணலாம் நிலா?
1: அவர் வழியிலே போய் அவரை எப்படியாவது திருத்தணும்னா.
4: சரி நிலா, நாளை காலையில இதற்கான வேலையை ஆரம்பிக்கலாம்.
5: சரி, என்னடா பண்ணிட்டு இருக்க?
4: ஒண்ணு இல்லப்போ,
5: அரை முழுக்க ஒரே புகையா இருக்கு. ஒண்ணும் இல்லன்னு சொல்ற, சிகரெட் தானே பிடிக்கிற?
4: ஆமா.
5: ஆனா எனக்கு கஞ்சா வாசனை வர மாதிரி இருக்கு. என்னடா பழக்கம் இதெல்லாம், யார பார்த்து இப்படி செய்யற?
4: ஏன்பா, நீங்க செய்யாத தப்பையா நான் செஞ்சேன்?
5: என்னடா எதிர்த்து பேசுற, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு தான்டா நான் குடிக்கிறேன்.
4: உங்களுக்கு என்னப்பா கஷ்டம், வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிற காசுல ஜாலியா குடிக்கிறீங்க, அது தவிர வேற என்ன கஷ்டம் உங்களுக்கு? நீங்க பாட்டு சந்தோஷமா தான் இருக்கீங்க, நாள் முழுக்க போதையில மிதந்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியுதா? நான் நீலா அம்மா படுற கஷ்டம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஒரு நல்லது கெட்டது மதிச்சு யாரும் கூப்பிட மாட்டாங்க. தயவு செய்து இந்த பழக்கத்தை விட்டுடுங்க.
1: அப்பா, எங்க நலனுக்காகவாவது இந்த பழக்கத்தை விட்டுடுங்கப்பா.
0: ஏங்க, நம்ம பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம தான் செய்யணும், அவங்களுக்கு நல்லதெல்லாம் நம்ம தான் பார்த்து செய்யணும். தயவு செஞ்சு இந்த குடிக்கிறத விட்டுருங்க.
5: எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, உங்களோட கஷ்டம் எதுவுமே தெரியாம நான் மட்டும் சுயநலமா இருந்துட்டேன். இனிமே கண்டிப்பா என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க முயற்சி பண்றேன்.
0: ஹரி நிலா ரெண்டு பேரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்கப்பா.
1: என்னமா விசேஷம், இவ்வளவு நாள் கழிச்சு ஸ்வீட் தர?
0: அதுவா, உங்க அப்பா இந்த மாசம் வாங்கின மொத்த சம்பளத்தையும் என்கிட்டே கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இனிமே குடிக்கவே மாட்டேன்னு என் மேல சத்தியம் செஞ்சிருக்காரு.

0: நிஜமாவமா சொல்ற?
1: ஆமாடா ஹரி, இத்தனை நாளா நான் குடிச்சிட்டு உடம்பி கெடுத்துட்டு குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டேன்டா. ஆனா அன்னைக்கு நீ பண்ண காரியம் தான் என் கண்ணை திறந்ததுடா.
2: அப்பா, நீங்க திரும்பி வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான்ப்பா.
1: இனிமே குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், உங்களோட படிப்பை நீங்க தைரியமா படிங்க. இந்த செமஸ்டர் ஃபீஸ் நான் இன்னைக்கே போய் கட்டிடுறேன்.
2: ஒரு நல்ல கணவனாவும் பொறுப்பான அப்பாவும் நீங்க மாறினதாங்க எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து.
3: அன்னைக்கு நாம் எடுத்த நல்ல முயற்சிக்கு இன்னைக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு நிலா.
2: ஆமாண்ணா,
4: நாடகத்தின் நற்சிந்தனை. கோபத்தினாலும் சண்டையாலும் மாற்ற முடியாத மனங்களை அன்பினாலும் சரியான உத்தியினாலும் கண்டிப்பாக மாற்ற முடியும். நன்றி. நிறைவாக பெண்ணின் வாழ்க்கை சவாலிலிருந்து சாதனை வரை என்ற தலைப்பில் பேச வருகிறார் இளங்கலை ஆங்கிலம் முதலாம் ஆண்டு மாணவி பாத்திமா முசினா பேகம் அவர்கள்.
5: அன்பான நேயர்களே, உங்கள் மனதோடு மனமிணைந்து பேசும் இந்த இனிய நேரத்தில் உங்களை அன்போடு சந்திக்கிறேன். அன்பான நேயர்களே, உங்கள் கவனத்தை ஒரு சில நிமிடங்கள் இங்கே திருப்புங்கள். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகும் தலைப்பு புதுமையான தலைப்பு அல்ல, அனைவருக்கும் பயிற்சியமான ஒரு தலைப்பே. பெண்ணின் வாழ்க்கை சவாலிலிருந்து சாதனை வரை என்பதாகும். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அவள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் அவற்றை கடந்து அவள் அடையும் சாதனைகள் பற்றி சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெண்ணின் வாழ்க்கை என்பது பிறந்தது முதல் பல்வேறு அனுபவங்களை கடந்து செல்லும் பயணம். அவள் ஒரு மகளாக, மாணவியாக, சகோதரியாக, தொழிலாளியாக என பல பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறாள். அதே நேரத்தில் அவளுக்கென தனிப்பட்ட கனவுகளும் விருப்பங்களும் இலக்குகளும் இருக்கின்றன. ஒரு பெண்ணின் வாழ்க்கை என்பது பல பொறுப்புகளையும் பல சவால்களையும் கடந்து செல்லும் பயணம். பள்ளி, கல்லூரி, பயிற்சி மையங்கள், வேலை செய்யும் இடங்கள் மற்றும் சமூக வலைதளங்களிலும் கேலி செய்தல், அவமதித்தல், இணையவழி தொல்லை, மிரட்டல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. அவற்றை எதிர்கொள்ள கல்வியும் விழிப்புணர்வும் மிகவும் அவசியம். கல்வி என்பது மதிப்பெண்களுக்காக மட்டுமல்ல, தன்னுடைய உரிமைகளை அறிந்து கொள்வது, தவறை அடையாளம் காண்பது, தேவையான நேரத்தில் எதிர்த்து குரல் கொடுப்பது. அதேபோல் ஒரு பெண்ணின் ஆடை தேர்வும் அவளுடைய தனிப்பட்ட விருப்பம் மற்றும் சுதந்திரத்துடன் தொடர்புடையது. அவள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று கேள்வி கேட்பதற்கோ அவளை அவமதிப்பதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை. அதே நேரத்தில் சுதந்திரம் என்பது எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விருப்பப்படி நடப்பது என்று பொருள் அல்ல. செல்லும் இடம், சூழ்நிலை, நிகழ்ச்சி ஏற்றவாறு ஆடை அணிவதும் நம்முடைய பொறுப்பு. நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை மதித்து அதை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். பெண்களுக்கு உரிமைகள் மிகவும் அவசியம். ஆனால் உரிமையுடன் பொறுப்பும் இருக்க வேண்டும். சட்ட உரிமைகளை பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காகவோ தனிப்பட்ட பழிவாங்குவதற்காகவோ பயன்படுத்துவது தவறு. அதே நேரத்தில் சிலர் உரிமைகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதற்காக உண்மையாக பாதிக்கப்படும் பெண்களின் குரலை அலட்சியம் செய்வது தவறு. இன்று பெண்கள் கல்வி, மருத்துவம், அறிவியல், விளையாட்டு, காவல்துறை, இராணுவம், தொழில் என பல துறைகளில் சாதித்து வருகிறார்கள். ஒரு காலத்தில் பெண்களுக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டனர். ஆனால் இன்று அதே பெண்கள் தங்களுக்கான வாய்ப்பை உருவாக்குகிறார்கள். அவள் ஒரு குடும்பத்தின் பலம் மட்டுமல்ல, சமூகத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி. பெண்ணின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுப்போம், அவர்களின் சாதனைகளை போற்றுவோம், அவர்களுக்கு துணையாக என்றும் நிற்போம். பெண் முன்னேறினால் குடும்பம் முன்னேறும், பெண் சாதித்தால் சமுதாயமே சாதிக்கும். இந்த அழகான எண்ணத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். குறிப்பாக பெண்களின் கனவுகளுக்கும் விருப்பங்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிமையும் சுதந்திரமும் கொடுத்து அவர்களுக்கு துணையாக நிற்கும் ஒவ்வொரு ஒரு ஆணுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பெண்ணின் சுதந்திரத்தையும் கனவுகளையும் தடுக்கும் ஆண்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறிய போதனையாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.
4: நேயர்களே, விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதா ஸ்ரீ, படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நேயர்கள் இதுவரை கேட்டது இளைய பாரதம்.
6: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முத்திரப்பாளையம் அருட்செல்வி ஆயம்மாள் அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்க இருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது வே மோனிகா, ஆர் அகிலன், ப சந்திரிகா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
2: நிகழ்ச்சியில் முதலாவதாக இக்காலத்தவருக்கும் ஏற்ற இருவரி கவிதையாம் திருக்குறளின் சிறப்புகளை கூற வரும் மழலை லோகித்.
3: அனைவருக்கும் வணக்கம். துக்கை சிறப்புகள். துக்கைத்தியவர் திருவள்ளுவர். துடுக்கை வரும் பயம் நொடிஞ்சு பயம் துடுக்கை வராது என் ஒன்பரே. துக்கை இருந்து மலர்கள் பனை மூங்கு. துக்கை முடது அடுகாலும் கடலு வாழ்த்து. துக்கை மொத்தம் அடிகாரங்கள் 133. முதல் குரல் அகமுகை எழுத்தெல்லாம் ஆடிப்பவன் முறை உலகே. நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கதைகள் மூலம் கற்றுக்கொண்ட நீதி மறைவதும் இல்லை, முடிவதும் இல்லை, பூமியின் மேல் செழித்து வளர்கின்றனர். நீதி கதை கூற வருகிறார் மழலை மகிழினி.
4: அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ கதை சொல்ல போறேன்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கதை பாடல் பாட வருகிறார்கள் எல்கேஜி மழலைகள் வருண், வேதாஸ்ரீ மற்றும் வேதாஸ்ரீ.

0: ஒன்றைத்து ஆனால் மனிதர்களின் தலையத்தை மாற்றுமேத்து கல்வி என்னும் கற்கண்டவன் வாழ்வை கற்பக விருட்சம் போல் வளரசை சிறப்பாக நீ படித்தால் பல சிந்தனைகள் நிறைந்தது உன் வாழ்க்கை. நன்றி.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஷர்மிதா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். விடுகதை சொல்ல போகிறேன். நான் வெட்டுப்பட்டால் வெட்டவில்லை அழ வைப்பார் நான் யார்? வெங்காயம். உலகமெங்கும் படுக்கை விரித்து உறங்கலாம் அழகிறேன் அவன் யார்? கடல் அலை. உயிர் இல்லாதான் நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன? தாராசு. தாடிக்காரன் மீசக்காரன். கோவிலுக்கு போனால் வெள்ளக்காரன் அவன் யார்? தேங்காய். ராஜாவும் உண்டு ராணியும் உண்டு மந்திரியும் உண்டு

0: தெரியும் வண்ணப்பட்டம் கண் முடிக்க கண்ணும் காட்சி படம் அது என்ன கனவு. தேங்க்யூ.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: என் பெயர் திவ்யானி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் கதை சொல்ல போகிறேன்.

காலத்தில் சோமநாதன் என்ற பெருமணிகர் ஒருவர் இருந்தார். அவரின் கட்டுக்கடங்காத செல்வம் இருந்தது. அவருக்கு அறிவழகன் மற்றும் குணசீலன் என இரண்டு மகன்கள் இருந்தனர். சோமநாதன் தனது வயதான காலத்தில் தன் சொத்துக்களை இரண்டாக பிரித்து மகன்களிடம் கொடுத்தன. மூத்தவன் அறிவழகன் தந்தை கொடுத்த பணத்தை வைத்து கொண்டு

0: அவர்களுக்கு உணவளித்தார். இப்போது குணசீலத்துடன் சொன்னான், அண்ணா, என்னிடம் இருந்த செல்வம் அழிந்து விட்டது. ஆனால் நீ கற்ற கல்வி உன்னை எப்போதும் கைவிடவில்லை. தந்தை சொன்னது போல உண்மையான செல்வம் கல்விதான் என்பதை இப்போது உணர்ந்து கொண்டேன். பணம், பொன் பொருள் போன்ற செல்வங்கள் திருடப்படலாம் அல்லது காலம் போக்கில அழித்து போகலாம். ஆனால் ஒருவன் கற்ற கல்வி மட்டுமே அவனிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாத அழியாத சிறந்த செல்வமாகும். நன்றி.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாருத்திகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது நான் சுதந்திர தினத்தினை பற்றி பேசப் போகின்றேன். இன்று நாம் அனைவரும் இந்தியாவில் 80வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். இந்த இனிய நாளில் சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திரம் என்பது யாரோ ஒருவர் நமக்கு கொடுத்த பரிசல்ல. ஆயிரக்கணக்கான தியாகிகள் இரத்தத்தால் பெற்ற உரிமை. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று நம் நாடு ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. இந்த சுதந்திரத்தை பெற பல தலைவர்கள் தங்கள் உயிரையும் குடும்பத்தையும் சொத்துக்களையும் தியாகம் செய்தனர். மகாத்மா காந்தி எகிச்சை வழியில் போராடினர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீரத்தை ஊட்டினார். பகத்சிங், திருப்பூர் குமாரன், வ.உ. சிதம்பரனர், மகாகவி பாரதியார், காமராஜர் போன்ற எண்ணற்ற தலைவர்கள் நாட்டு மக்களின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டனர். சுதந்திரம் என்பது வெளிநாட்டு ஆட்சியிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, உண்மையான சுதந்திரம் என்பது கல்வி, ஒழுக்கம், சமத்துவம், பொறுப்பு மற்றும் மனித நோய் அடைத்துடன் வாழ்வதற்கும். நமது இந்தியா உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடு. பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள் இருந்தாலும் ஒற்றுமையே நமது பலம். இன்று இந்தியா விண்வெளி, ஆராய்ச்சி, அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், விளையாட்டு, விவசாயம் போன்ற பல துறைகளில் உலக நாட்டுகளுக்கு முன்னுத்தரணமாக திகழ்கிறது. ஆனால் இன்னும் நம் ஒழிக்க வேண்டிய சில பிரச்சனைகள் உள்ளன. சுற்றுச்சூழல், மாசுபாடு சூழல், போதை பழக்கம் போன்றவற்றை ஒழிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அன்பு நண்பர்களே, நாட்டின் எதிர்காலம் நம் கையில் தான் இருக்கிறது. இன்று நம் மாணவர்கள் நாளை இந்த நாட்டை வழிநடத்தும் குடிமக்கள் ஒரு மாணவனாக என்ன செய்ய வேண்டும்? நன்றாக படித்து நல்ல குடிமகனாக வளர வேண்டும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். தேசிய கொடியையும் தேசிய கீதையையும் மரியாதையுடன் போட்டியிட வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். தண்ணீரையும் மின்சாரத்தையும் வீணாக்காமல் சேமிக்க வேண்டும். அனைவரும் சமமாக மதிக்க வேண்டும். தூய்மையான இந்தியாவை உருவாக்க நமது பள்ளி, வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை ஆதரித்து நாட்டின்

0: வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். நேர்மை, ஒழுக்கம், அன்பு, சேவை, மனப்பான்மை ஆகியவற்றை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நம் ஒவ்வொரும் ஒரு நல்ல மாணவனாக மாறினால் நாளை ஒரு நல்ல குடிமகனாக மாறுவோம். நல்ல குடிமக்கள் அதிகமானால் இந்தியா உலகின் தலைசிறந்த நாடாக உயர்த்துவது உறுதி. இறுதியாக நமது தியாகிகளை நினைவு குறிந்து அவர்களின் கனவை நனவாக்க உறுதிமொழி எடுப்போம். நாட்டை நேசிப்போம், நாட்டின் சட்டங்களை மதிப்போம், நாட்டின் வளங்களை பாதுகாப்போம், இந்தியாவை உலகின் சிறந்த நாடாக மாற்றி ஒன்றிணைந்து உழைப்போம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். நன்றி.
1: வணக்கம், என் பெயர் ரோகிணி. நான் 2வது வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அது ஒரு மழைக்காலம். வெற்றி கிளி எறும்பு குற்றுக்கு சென்றது. எறும்பு யார் என்றனு கேட்டது. நான் தான் வெற்றி கிளி. வெளியில் மழை பெய்கிறது. யாரிடம் உணவில்லை, உன்னிடம் உணவிருக்கிறது. தெரிகிறாயா? சரி, நீ கோடை காலத்தில்லாம் சேர்ந்து கொண்டிருந்தான். கோடை காலம்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் மகிழ்ச்சியா நடனம் ஆடிக்கொண்டிருந்தேன். எறும்பு கோவம்ச்சான். நான் உணவு சேமிக்கும் மொழத்தில் நடனம் ஆடிக்கொண்டியா? போ போ, உனக்கு நான் உண்ணவில்லை என்று சொல்லி கதவை சாத்திரு. பாவம், வெட்டி கிளி மயங்கி விழுந்தது. நண்பர்களே, நாமும் வெட்டி இழுப்போ இல்லாமல் எருமை போல் செயல்பட வேணும். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. கதை பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மிக்க நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக.
3: என் பெயர் அன்சி. நான் 1வது வகுப்பு படிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்க, எவ்வளோ அழகான பெரிய மரம். மரம் நமக்கு நிழல் தரும், மரம் நமக்கு காற்று தரும், மரம் நமக்கு பழங்கள் தரும். பறவைகள் மரத்தில் கூடு கட்டி வாழும். அதனால் நாம் எல்லோரும் மரங்களை வளர்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு சின்ன மழை துளி. மேகத்தில் பிறந்தேன், காற்றுடன் விளையாடி பூமிக்கு வந்தேன். டிப் டிப் டிப் என்று விழுந்தேன். செடிகளுக்கு தண்ணீர் கொடுத்தேன். விலங்குகளும் பறவைகளும் என்னை குடித்து மகிழ்ந்தன. நீங்களும் தண்ணியை வீணாக்காமல் சேமியுங்கள். நன்றி, வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக.
4: எந்த சிவன்யா. நான் 1வது வகுப்பு படிக்கிறேன். நான் வெற்றிப்பட்டால் வெற்றிவனை அழவேப்பேன். அவன் யார்? விடை வெங்காயம். நல்லது சொல்வான், நாக்கில்லாதவன். அவன் யார்? விடை புத்தகம். கூடும் வைத்திருப்பான், வீடும் வைத்திருப்பான். அவன் யார்? விடை நத்தை. எட்டாத தூரத்தில் தொற்றில் கட்டி ஆடுது. அதின் விடை குருவி கூடு. என்னை பார்த்தால் உன்னை காட்டுவேன். அதின் விடை கண்ணாடி. ஒரு கணத்தில் ஒரே தவளை. அதின் விடை நாக்கு. நன்றி, வணக்கம்.
5: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஐரக்ஷிதா. நான் 3வது வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது ஆசிரியர் பற்றி பேசுகிறேன். கல்வியோடு ஒழுக்கத்தையும் வாழ்க்கை பாடத்தையும் கற்றுத்தந்து மாணவர்களை தளரவிடாமல் ஒளிரச் செய்து கொண்டிருக்கும் மதிப்புமிக்க ஆசிரியர்களே நம் நாட்டை உருவாகுபவர். கற்பித்தலில் தெளிவும், கண்டிப்பில் அன்பும், வார்த்தைகளில் ஊக்கமும், வழிகாட்டுதலில் முன்னோடியாக நல்மாணவனே அல்லாமல் சிந்தமானவனே உருவாகுபவர் ஆசிரியர். நன்றி.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக. பட்டிமன்றம் நடத்த வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள் ரணீஸ்வர், சுரேந்திரபாபு, கிஷோர், ஸ்ரீஜெய் மற்றும் கமலேஷ்.
0: இன்று நம் பள்ளியில் நடைபெறும் பட்டிமன்ற தலைப்பு, வாழ்க்கையில் முன்னேற தேவையானது கல்வி செல்வமா பொருள் செல்வமா? ஒரு பக்கம் வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம் கல்வி செல்வம் என்று கூறும் மணி. மற்றொரு பக்கம் பொருள் இருந்தால்தான் இவ்வுலகில் வாழ முடியும் என்று கூறும் மணி. இரண்டு அணிகளும் நகைச்சுவையுடன் தங்களது கருத்துக்களை பகிர இருக்கிறார்கள். முதலில் கல்வி செல்வம் மணியை மேடைக்கு அழைக்கின்றேன். கல்வி செல்வம் பேச்சாளர் ஸ்ரீஜெய்.
7: அன்புடையர், எதிரணியினர் பொருள் இருந்தால்தான் வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி, பணம் மரத்தில் காய்க்குமா? இல்லை. அதை சம்பாதிக்க என்ன வேண்டும்? கல்வி வேண்டும். பள்ளிக்கு போகாமல் நேராக வங்கிக்கு போய் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்கள் என்றால் வங்கியில் இருப்பவர்கள் பணம் கொடுப்பார்களா? இல்லை வெளியே போங்கள் என்பார்கள்.

0: கல்வி இருந்தால் மருத்துவர் ஆகலாம், ஆசிரியர் ஆகலாம், விஞ்ஞானி ஆகலாம், நீதிபதி ஆகலாம். கல்வி மனிதனை உயர்த்தும்.
1: பொருள்செல்வம் பேச்சாளர் சுரேந்திர பாபு.
2: நண்பர்களே, எதிரணி சொல்வது சரிதான், ஆனால் காலையில் பள்ளிக்கு போக புத்தக பை வேண்டுமா வேண்டும், நோட்டு வேண்டுமா வேண்டும், சீருடை வேண்டுமா வேண்டும், இவையெல்லாம் வாங்க என்ன வேண்டும், பணம், வயிறு காலியாக இருந்தால் பாடம் உள்ளே போகுமா, இல்லை சாப்பாடு வேண்டும், அதற்கும் பணம் வேண்டும், ஆகவே பொருட்செல்வம் அவசியம்.
1: கல்வி செல்வம் பேச்சாளர் கமலேஷ்.
3: எதிரணி பணம் வேண்டும் என்று சொல்கிறார்கள், ஆனால் பணம் திருடப்படலாம், வீடு எரிந்தால் பொருட்கள் அழியலாம், ஆனால் கல்வியை யாராலையும் திருட முடியாது. ஒருவர் படித்திருந்தால் எங்கே சென்றாலும் வாழ முடியும். கல்வியே உண்மையான நண்பன்.
1: பொருள் செல்வம் பேச்சாளர் தனீஸ்வர்.
4: நண்பர்களே, ஒரு மாணவன் தேர்வில் முதல் மதிப்பெண் வாங்கினான். வீட்டிற்கு வந்தான். அம்மா கேட்டால் சாப்பிடுவாயா? அவன் சொன்னான், வேண்டாம் அம்மா, நான் மதிப்பெண்ணே சாப்பிடுகிறேன். மதிப்பெண் மட்டும் போதாது, உணவு, உடை, வீடு, மருத்துவம் இவற்றுக்கும் பணம் தேவை. அதனால் பொருட்செல்வமும் முக்கியம்.
1: கேள்வி சுற்று. இப்பொழுது இரண்டு அணிகளுக்கும் ஒரு கேள்வி. கல்வி இல்லாத பணக்காரரால் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க முடியுமா?
0: அறிவு இல்லாமல் பணம் இருந்தால் அது நீண்ட நாட்கள் நிலைக்காது.
2: அது உண்மைதான், ஆனால் கல்வி கற்றவர்க்கும் வாழ பணம் தேவை.
1: இறுதி தீர்ப்பு. இரண்டு அணிகளும் மிக சிறப்பாக பேசினார்கள். உண்மையில் பொருள் செல்வம் வாழ்க்கையில் வசதியை தருகிறது, ஆனால் அந்த பொருள் செல்வத்தை நல்வழியில் சம்பாதிக்கவும் பாதுகாக்கவும் பிறருக்கு உதவும்படி வழிகாட்டுவது கல்வி செல்வம். எனவே கல்வி செல்வம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அதனுடைய நேர்மை உழைத்தால் பொருள் செல்வம் நம்மை தேடி வரும். இதுவே இன்றைய பட்டிமன்ற தீர்ப்பு. கல்வி கற்போம், உழைத்து உயர்வோம், நேர்மையுடன் வாழ்வோம், நல்ல மனிதர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
5: வணக்கம் நண்பர்களே, நான் நிவேதன், 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று உங்களை அழகான காற்றுக்குள் அழைத்து செல்ல போகிறேன். தயாரா? வாங்க போகலாம். அடடே, ஒரு பறவை பாடுகிறது. இந்த சிறிய பறவைகள் விதைகளை பல இடத்தில் போட்டு வந்ததால் புதிய மரங்கள் வளர உதவுகிறன. ஓ, அங்கே யார் வருகிறார்கள்? அது யானை. யானைக்கு அற்புதமான நிலைவாற்றல் உண்டு. பல வருடங்களாலும் சில இடங்களையும் மனிதர்களையும் நினைவில் வைத்துக்கும். அடடா, அங்கே பாருங்கள், அது மயில். வண்ணமயமான தோகையை விரித்து அழகாக ஆடும் மயில் தேசிய பறவையாகும். அடடா, மரத்தில் மேலிருந்து சத்தம் கேட்கிறதே, அது குரங்கு. குரங்கு மிகவும் புத்திசாலி. அமைதியாக இருங்கள், ஒரு சிங்கம் வருகிறது. சிங்கத்தை காட்டின் ராஜா என்று அழைப்பார்கள், ஆனால் அது நாள் முழுவதும் வேட்டையாடாது, நிறைய ஓய்வெடுக்கும். இப்பொழுது கொஞ்சம் மேலே பாருங்கள். அடடே, வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி பூவிலிருந்து பூவுக்கு மகரந்தத்தை எடுத்து செல்லதனால் செடிகள் வளர உதவுகிறன. நண்பர்களே, காடு என்பது விலங்குகள் வீடு. அதனால் மரங்களை வெட்டாமல் இயற்கையை பாதுகாப்போம். இறுதியாக ஒரு விடுகதை. காடு முழுவதும் சுற்றுவேன், ஆனால் பள்ளிக்கு போக மாட்டேன். நான் யார்? நான் தான் குரங்கு. இன்று என்னுடன் பயணம் சேர்ந்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆகிஷோர். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என்று நான் வாணிதாசன் பாடல் பாடப்போகிறேன். இனிக்கும் பாட்டு. இனிக்கும் பாட்டு பாடுவேன், காலை எழுச்சி பாட்டு பாடுவேன், கனி பிழிந்த சாற்றை போல காதில் இனிக்க பாடுவேன். இனிக்கும் பாட்டு பாடுவேன், காலை எழுச்சி பாட்டு பாடுவேன், கனி பிழிந்த சாற்றை போல காதில் இனி

ஆற்றை போல பாடுவேன், ஆற்றை போல பாடுவேன், இனிக்கும் பாட்டு பாடுவேன், காலை எழுச்சி பாட்டு பாடுவேன், கனி பிரிந்த சாற்றை போல காதில் இனிக்க பா

0: கண் விழித்து உடனெழுந்து பாடுவேன், உண்டுறங்கி கண் விழித்து உடனெழுந்து பாடுவேன், உடனெழுந்து பாடுவேன், இனிக்கும் பாட்டு பாடுவேன், காலை எழுச்சி பாட்டு பாடுவேன், கணிப்பேந்த சாற்றை போல காதில் இணைக்க பாடுவேன், தந்தை வாழ்த்தி பாடுவேன் என்று தாயை வாழ்த்தி பாடுவேன், தந்தை வாழ்த்தி பாடுவேன் என்று தாயை வாழ்த்தி பாடுவேன், எந்த நாளும் தமிழை வாழ்த்தி இனிக்க இனிக்க பாடுவேன், எந்த நாளும் தமிழை வாழ்த்தி இனிக்க இனிக்க பாடுவேன், இனிக்க இனிக்க பாடுவேன், இனிக்கும் பாட்டு பாடுவேன், காலை எழுச்சி பாட்டு பாடுவேன், கணிப்பேந்த சாற்றை போல காதில் இனிக்க பாடுவேன். புத்தகம் சின்ன சின்ன புத்தகம், சிறுவர் படிக்கும் புத்தகம், அன்னை போல எந்த நாளும் அறிவை ஊட்டும் புத்தகம். சின்ன சின்ன புத்தகம், சிறுவர் படிக்கும் புத்தகம், அன்னை போல எந்த நாளும் அறிவை ஊட்டும் புத்தகம். படங்கள் நிறைந்த புத்தகம், பாடல் நிறைந்த புத்தகம், படங்கள் நிறைந்த புத்தகம், பாடல் நிறைந்த புத்தகம், கடலை போல என்றும் வற்றாகத்தை ஊட்டும் புத்தகம், கடலை போல என்றும் வற்றாகத்தை ஊட்டும் புத்தகம். சின்ன சின்ன புத்தகம், சிறுவர் படிக்கும் புத்தகம், அன்னை போல எந்த நாளும் அறிவை ஊட்டும் புத்தகம். கண்ணை திறக்கும் புத்தகம், கதைகள் சொல்லும் புத்தகம், கண்ணை திறக்கும் புத்தகம், கதைகள் சொல்லும் புத்தகம், மண்ணை விண்ணை விளக்கி நல்ல வாழ்வழிக்கும் புத்தகம், மண்ணை விண்ணை விளக்கி நல்ல வாழ்வழிக்கும் புத்தகம். சின்ன சின்ன புத்தகம், சிறுவர் படிக்கும் புத்தகம், அன்னை போல எந்த நாளும் அறிவை ஊட்டும் புத்தகம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதியார் பாடல் பாட வருகிறார்கள் முதல் வகுப்பு மாணவர்கள் ஆர் கயல், ஆர் ரத்னவேல் மற்றும் எம் சரவணவேல்.
2: அனுமின்கும் வணக்கம். நான் பாரதியார் கவிதை சொல்ல போகிறேன். வேண்டும் நலவே வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நலறிவே வேண்டும், நன்னிய உரமாய் வேண்டும். நன்றி.
3: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்காது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வையாதே பாப்பா, காலை ஏது உடுப்படுப்பே, பின்னே கடிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, வாயை முழுவதும் விளையாட்டு, இன்று வழக்கு படுத்து கொள்ளு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா.
4: என் பெயர் அரிதேவ், நான் 2 வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் பத்தி பாடல் பாடப்போகிறேன். கல்வி தந்த தலைவரே நம் காமராஜரே,

தந்தையே, மதிய உணவு தந்த எங்கு கல்வி தந்தையே, சீருடை தந்த எங்கு கருப்பு காந்தியே, சீருடை தந்த எங்கு கருப்பு காந்தியே.

0: சரி, நன்றி.
1: கொசுவின் கில்லாடித்தனத்தை பற்றி நாடகம் நடத்தி காட்ட வருகிறார்கள் மோகிதா ஸ்ரீ, சமுத்ரா, அகஸ்யா, ஜீவனா மற்றும் பார்கவி.
2: நாடகத்தின் தலைப்பு கொசுவின் கில்லாடித்தனம்.
3: டாக்டர், டாக்டர் என்று மருத்துவமனை ரொம்ப பிஸி.
2: ஏன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி காய்ச்சலா?
3: ஆமாம் டாக்டர், கொசுக்கள் இலவச பரிசு மாதிரி காய்ச்சல கொடுத்துட்டு இருக்காங்க.
2: டாக்டர், உடம்பு வலிக்குது, காய்ச்சல், தலை சுத்துது டாக்டர், தலை சுத்துது. உங்க வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்கி இருக்கா?
3: இருக்கு டாக்டர், ஆனா அது எங்க வீட்டு கொசுகளுக்கு நீச்சல் குளம்.
2: அதான்

0: பசுக்கள் உங்களுக்கு இலவசமாக டெங்கு பசு கொடுக்கறாங்க.
1: தேங்கிய தண்ணீரை உடனே அகற்றணும்.
2: இனிமேல் என் வீட்டு கொசுகளுக்கு வாடகை கூட கிடையாது.
3: டாக்டர், எனக்கு காய்ச்சல்.
1: வீட்டில் பழைய டயர், தேங்காய் மட்டை, பூந்தொட்டி இருக்கா?
3: இருக்கு டாக்டர். கொசுக்கள் அங்க அப்பார்ட்மெண்ட் கட்டி வாழறாங்க. வாவ், கொசுக்களுக்கே 5-star ஹோட்டல் கட்டி வைத்திருக்கீங்களே. தெரியாமல் பண்ணிட்டே டாக்டர்.
1: தெரியாம செய்த தவறையும் உடனே சரி செய்யணும். கொசுக்கள் சுத்தமான தேங்கிய தண்ணீரில் தான் முட்டையிடும். பூந்தொட்டில் தேங்கிய தண்ணீர், பழைய டயர், உடைந்த பாத்திரங்கள், தேங்காய் மட்டை, தண்ணீர் ட்ரம் மூடாமல் வைப்பது, இவையெல்லாம் கொசுக்களின் வீடு.
0: வாரம் ஒரு நாள் வீட்டை சுற்றி சுத்தம் செய்யுங்கள்.
3: முழுக்கை சட்டை அணியுங்கள். இரவில் கொசுகளை பயன்படுத்துங்கள்.
2: டாக்டர், கொசுகளுக்கு ஆதார் கார்டு இருக்குமா?
1: இல்ல.
3: அப்ப எப்படி என் வீட்டை கண்டுபிடிக்கிறது?
1: நீங்களே முகவரி கொடுத்துட்டீங்க. தேங்கிய தண்ணீர் தெரு, கொசு நகர், டெங்கு மாவட்டம். டெங்கு மலேரியா போன்ற நோய்களை மருந்தால் மட்டுமல்ல சுத்தத்தாலும் தடுக்கலாம்.
0: வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்க விடாதீர்கள்.
3: வாரம் ஒரு முறை சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யுங்கள்.
2: கொசுகளுக்கு வீடு கட்ட மாட்டோம்.
3: நம் வீட்டையும் நம் ஊரையும் சுத்தமாக வைத்திருப்போம்.
4: வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்க விடாதே, டெங்கு மலேரியாவை வரவிடாதே. சுத்தமான சுற்றுப்புறம், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஜெய் ஹிந்த்.
5: இதுவரை எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது ஆர் அகிலன், வி மோனிகா, பி சந்திரிகா. நன்றி, வணக்கம்.

குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முத்திரப்பாளையம் அருட்செல்வி ஆயியம்மாள் அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியோடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். பாய் குட்டீஸ்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. நேர்களை இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது சிகரம் படப்பாடல்.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payment sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு தனது 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 137வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பதிலளித்தார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு தனது 4 நாள் பயணத்தை தொடங்கினார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கான தனது இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் கூட்டாண்மைகளை வலுப்படுத்தும் என்றும் அப்பகுதியுடனான நட்பை மேலும் ஆழப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள புறப்பாடு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடு, டிஜிட்டல் இணைப்பு, பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வளர்ப்பது குறித்தும் வளர்ந்த இந்தியா மற்றும் யாங்கி உஸ்பெகிஸ்தான் ஆகிய தொலைநோக்கு பார்வைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அதிபருடன் கலந்துரையாட தாம் ஆர்வமாக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் தனது கிர்கிஸ் குடியரசு பயணத்தின் போது அதிபர் திரு ஜபரூ மற்றும் பிற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்களையும் சந்திப்பதாகவும் 6வது உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் கலந்து கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பிரதமரின் இப்பயணம் குறித்து கூடுதல் தகவல்கள்.
3: 4 நாள் பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு சென்றுள்ள பிரதமர் இரு நாடுகளையும் பிணைக்கும் நெருங்கிய கலாச்சார மற்றும் மக்களுக்கு இடையேயான உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைந்துள்ள சாஸ்திரி நினைவிடம் மற்றும் தாஷ்கண்ட் மாநில கீழே தேய ஆய்வுகள் பல்கலைக்கழகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் தாம் பார்வையிட உள்ளதாக திரு மோடி கூறினார். கிர்கிஸ் குடியரசின் அதிபர் திரு சாதிர் ஜபரோவின் அழைப்பின் பேரில் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிஷ்கேக்கிற்கு பயணம் மேற்கொள்ள

0: வதாக பிரதமர் தெரிவித்தார். பாதுகாப்பு, இணைப்பு மற்றும் வாய்ப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட பிராந்தியத்திற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்லவும், அண்டை நாடுகளிலும் அதற்கு அப்பாலும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக விளங்கும் பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகிய தீய சக்திகளிடமிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்குவதற்காக சக உறுப்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்றவும் தாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக திரு மோடி கூறினார்.
1: இந்தியா ஒரு முக்கிய பொருளாதாரமாக மட்டுமல்லாமல் தனது நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் திறன்களில் நம்பிக்கை கொண்ட ஒரு தேசமாகவும் உருவெடுத்துள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்னோவில் உள்ள பாபே சாஹப் பீம்ராவ் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய திரு சிங், இன்று இந்தியா பேசும்போது உலகம் செவிசாய்க்கிறது என்றார். புதிய இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால், நாடு இனி உலகளாவிய விதிகளை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் விதிகளை உருவாக்குவதிலும் பங்களிக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். மொழி, கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தின் மீதான தேசிய பெருமிதம் ஒரு தேசத்தின் தன்னம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் மேம்படுத்துகிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். இந்தியா ஒரு சிறந்த நிலையில் இருப்பதாகவும், பொருளாதாரம், மனநிலை மற்றும் கலாச்சாரம் என அனைத்து வகையிலும் இந்தியாவை வலிமையாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி நிறுவனங்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதில் போர் பேரார்வமும், நீதி, சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய லட்சியங்களின் மீது அர்ப்பணிப்பும் கொண்ட இளைஞர்களை வளர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பதிலளித்தார். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
0: இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று கூறிய அவர், தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு கரசூர், மேட்டுப்பாளையத்தில் தொழிற்பேட்டை கொண்டு வரப்படும் என அவர் உறுதியளித்தார். ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பள்ளி முதல் உயர்கல்வி வரையிலான இலவச கல்வியை மீனவ குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்தார். முதியோர், விதவை, ஊனமுற்றோர் உதவித் தொகைகள் விரைவில் உயர்த்தி வழங்கப்படும் என்றும், புதுச்சேரியில் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் 350 ரூபாயாகவும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கான மானியம் 200 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பாக கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவும் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மேஜர் தியான் சந்திற்கு அஞ்சலி செலுத்தியதோடு உறுதிப்பாடு, ஒழுக்கம் மற்றும் சிறந்து விளங்கும் மனப்பான்மையை இந்தியாவின் விளையாட்டு கலாச்சாரத்தை வரையறுக்கிறது என்றும் கூறினார். இந்திய விளையாட்டு வீரர்கள் உலக அரங்கில் தொடர்ந்து நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதோடு அடுத்த தலைமுறையினர் உயர்த்த இலக்குகளை அடைய தூண்டுகிறார்கள் என்று குடியரசுத் துணைத் தலைவர் கூறினார். உடற்தகுதியை மேம்படுத்தவும், விளையாட்டுகளில் அதிக பங்கேற்பை ஊக்குவிக்கவும், இளம் இந்தியர்களை அர்ப்பணிப்புடன், விடாமுயற்சியுடனும் சிறந்து விளங்க தூண்டவும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் துணை குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மேஜர் தியான் சந்திற்கு அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மேஜர் தியான் சந்தின் திறமை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுடெல்லியில் மேஜர் தியான்சந்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் மாண்டவியா, மேஜர் தியான்சந்தின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படுவதாக கூறினார். ஃபிட் இண்டியா இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் நாடு முழுவதும் விளையாட்டு மைதானத்தில் ஒரு மணி நேரம் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர்

0: தெரிவித்தார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அமெரிக்கா சென்றடைந்தார். சிகாகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து பரவலான அழிவை ஏற்படுத்திய பேரிழப்பை தொடர்ந்து இந்திய அரசு வழங்கிய ஆதரவுக்கு தனது நன்றி தெரிவித்துக் கொள்வதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடல் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு நன்றி தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நிகழ்ந்த துயரமான உயிரிழப்புகளுக்கு திரு பவுடல் தனது இரங்கலை தெரிவித்தார். இந்த வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து 149 இந்தியர்கள் சீனாவிலிருந்து நேபாளத்திற்கு பாதுகாப்பாக திரும்பிய தாகவும் மேலும் 320 பேர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 4 தினங்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலம் வென்றது. ஆடவர் பிரிவில் அனுஷ்மான் துமல் மற்றும் மகளிர் பிரிவில் விஸ்வா வாசினி வெள்ளிப்பதக்கம் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று மாலை கொடியேற்றம் நடைபெற்றதை காண லட்சக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்துள்ளனர். வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் திருவிழா இன்று தொடங்கி வரும் செப்டம்பர் 8 அன்னையின் பிறந்த நாள் விழாவுடன் நிறைவு பெறும். இந்நாட்களில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் வருகை தருகின்றனர். இவ்விழாவின் போது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் வேளாங்கண்ணி கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு தனது 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 137வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பதிலளித்தார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
1: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ருபே கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
1: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:21. நேர்லீனியை கேட்டு ரசிக்கலாம் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் MS சுப்பலட்சுமி, விஸ்வநாத் ஆகியோர், ராதா ஆகியோர்.

நேரம் 6:27:44. மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாசவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களில்

நேரம் 6:27:44 மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாசவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் அராப்பிலும் கேட்கலாம். நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் எஸ் சௌமியா.

நேரம் 6:36 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை இது மனோரஞ்சிதம். இனிய மாலை வேளையில் அற்புதமான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் இதோ.

நேரம் 6:40 43 மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாசவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஆராப்பிலும் கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நேரம் 6:41:30. மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் டாக்டர் எம். பாலமுரளி கிருஷ்ணா.

மனோரஞ்சிதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. தொடர்வது இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி குறித்த விவரங்கள். முதலில் இன்று மாலைய நிகழ்ச்சிகள், முதலில் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். 7:00 முதல் 7:15 வரையிலும் சட்டப்பேரவையில் இன்று கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் இயற்கை வழி வேளாண்மை முறைகள் கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களுடைய உரை. அடுத்து எல் நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:00 முதல் 8:58 வரை திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரதி இசை நிகழ்ச்சியில் டாக்டர் மண்டபகா சாரதா அவர்களின் பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளையாகவும் நிறைவேறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தமிழில் செய்திகள் 7:15 சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் மாலை நிகழ்ச்சிகள். 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மன விரும்புதே. 8:05 மியூசிக் பைதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:00 முதல் 9:48 வரை நடிகர் நிலாய் மித்தஷ் பங்கேற்கும் தி அஸ்வினி பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:48 முதல் 11:00 வரை தேன் சிந்தித வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே தமிழ் செய்திகள் 7:15 சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 11:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137

அதாவது மன் கி பாத் உரை. அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை நிலையத்தில் இருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இரவு 8 மணிக்கு சென்னை நிலையத்தில் இருந்து அஞ்சலாகும். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 என்னைத்தான் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் செந்தில் ஆண்டவன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் குறித்து நிகழ்ச்சி முதற் பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் புனித தோப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை செய்தி மலர், 7:25 நலமாய் வாழ புகையிலை எவ்வாறு மற்ற போதைப் பழக்கங்களுக்கு வழிவகுக்கிறது என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உள்ள 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:59 வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை கத்ரி கோபால்நாத் அவர்களுடைய சாக்ஸபோனிசை கேட்கலாம். ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், திருவாரூர் பி பக்தோச்சலம் அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கடம், பெங்களூரு ராஜசேகர் அவர்கள் மோர்சிங். 10:02 கேட்டாலி இனிக்கும் முகநூலி நேர் விருப்பம். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னீசைமலை திருப்பனந்தால் எஸ் முத்து கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேர் விருப்பம். 2:15 வென்றுமினியவை, 2:40 தாளத்தரங்கம் வி வசந்தராஜா அவர்களுடைய மிருதங்கத்தில் வழங்கியிருப்பது இடம்பெறுவது ஆதித்தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ரஞ்சினி காயத்ரி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் எழுத்தாக்கம் தெல்லாரு ந பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் கே ஸ்டெல்லா மரிதிமாஸ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பி சந்திரமோகன் அவர்களுடன் நேருமுகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, புதுச்சேரி வாதானூர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 7 மணிக்கு திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டித் தொடர் குறித்த நேர்முக வர்ணனைகளை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் 7:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 11:45 முதன்மையாளர் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாலை செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னை நிலையத்தில் அஞ்சலாகும். காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 10:53 இரவு 7:57 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் நாளை காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்க மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக 8:00 சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையில் நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜி ஆனந்தகுமார் அவர்கள். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 12:02 பேசுங்க தொலைபேசி நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கில் அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவருடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ எலிசபெத் அவர்கள். 1:02 ஐ சினகிதிய மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கவனங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி அவர்கள். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல்
7:15 வரையில் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம் 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. சிறுதானிய பொருட்களும் நகர சந்தைப்படுத்த

நடத்துதலும் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய மனையில் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும்.

துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் உயர்முக வர்ணனைகளை 8:30 மணி முதல் ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஆப்பில் தரையை செய்ய கேட்கலாம். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகலில் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தில்லையப்பன் அவர்கள். வாசித்தவர் பி செங்கேணி.
1: புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 5வது நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. காலை 9:30 அளவில் பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் குரலை வாசித்து சபை நிகழ்வை தொடங்கினார். தொடர்ந்து நேபாள வெள்ளத்தில் சிக்கிய புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பெண்களின் நிலை குறித்து சபையில் முதலமைச்சர் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில், வெள்ளத்தில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணியில் நேபாள அரசு ஈடுபட்டிருக்கிறது. புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பெண்களின் நிலைமை குறித்து தகவல் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு மத்திய அரசுடன் தொடர்ந்து பேசி வருகிறது. அவர்கள் குறித்த தகவல்கள் எதுவும் வரவில்லை. நேபாளத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையையும் தொடர்பு கொண்டு அறிய முயற்சி செய்து வருகிறோம் என்றார். இதனையடுத்து பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில், மத்திய அரசின் ஒத்துழைப்போடு தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும். முந்தைய அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்திய விதம், உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திய விதம் ஆகியவைகளால் மக்கள் மீண்டும் ஆட்சியை தொடர செய்துள்ளனர். அரசும் உணர்ந்து மீண்டும் பல திட்டங்களை செய்யும். பிரதமர் உதவியோடு பல திட்டங்கள் செயல்படுத்துகிறோம். இருப்பினும் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் 14,300 கோடியில் சொந்த வருவாய் 7,890 கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. முன்பு பட்ஜெட்டில் மத்திய அரசின் நிதி 70% இருக்கும். ஆனால் தற்போது மாநில அரசின் சொந்த நிதி 70% உள்ளது. 30%க்கும் குறைவான நிதியே மத்திய அரசு தருகிறது. இருப்பினும் வரி சுமை இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறோம். சொந்த வருமானத்தை பெருக்க ஆர்வம் காட்டி வருகிறோம். மூலதன செலவான உள்கட்டமைப்புக்கும் அதிக செலவு செய்கின்றோம். அதுபோல் நலத்திட்டங்களுக்கும் அதிகம் செலவு செய்கிறோம். பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் நலத்திட்டங்களுக்கான செலவு குறைவாக உள்ளது. மேலும் பல திட்டங்களை செய்ய உள்ளோம். புதுச்சேரி பட்ஜெட் நிதியில் சம்பளம், ஓய்வூதியம், கடன் திருப்பி செலுத்துவதற்கு அதிகமாக செலவிடப்படுகிறது. மத்திய அரசு கடனை தள்ளுபடி செய்தால் கூடுதல் நிதி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் கடனை தள்ளுபடி செய்ய மத்திய அரசை வலியுறுத்துகிறோம். கடன் பெற்றுக்கொள்ள மத்திய அரசு அனுமதி கொடுத்தாலும்

திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. எனவே கடனை தள்ளுபடி செய்து மத்திய அரசு கூடுதல் நிதி தர வேண்டும். அனைத்து துறைகளுக்கும் தேவைக்கேற்ப நிதி ஒதுக்கி கொடுத்து வருகிறோம். பட்ஜெட் நிதியில் 93% முதல் 96% வரை செலவு செய்கிறோம். ஸ்பின்னிங், கூட்டுறவு சர்க்கரை ஆலை போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் மட்டும் சம்பளத்தை காலத்தோடு வழங்க முடியவில்லை. கடந்த கால ஆட்சியில் சரியான முடிவு எடுக்காததால் பொதுத்துறை நிறுவனங்கள் சம்பளம் வழங்க முடியாத அளவிற்கு நஷ்டத்தில் உள்ளன. பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீட்டிற்கு அரசு நிதி தரும். அதில் பணியாற்றும் ஊழியர்கள் நல்ல முறையில் இயக்கி சம்பளம் போனஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தேன். ஆனால் பொதுத்துறை பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் என்ற நினைப்பில் நிறுவனத்தின் வருவாயை பெருக்கவில்லை. இதனால் அவை மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதற்காக சில முடிவுகள் எடுக்கப்பட்டு தனியார் பங்களிப்புடன் சர்க்கரை ஆலை, கூட்டுறவு நூற்பு ஆலையை மீண்டும் நடத்த முடியுமா என ஆலோசித்து வருகிறோம். லாபத்தில் இயங்கிய பாசிக் பாப்ஸ்கோ நடத்தவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் அரசு பணியிடங்களை நிரப்பினாலும் மற்றொரு பக்கம் புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கி இளைஞர்களுக்கு வேலை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சிறப்பு பொருளாதார மண்டலங்களை விரைவில் கொண்டு வந்து வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதிக அளவு கல்லூரிகளில் படித்து வெளியே வரும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்ற கடமையை உணர்ந்து செயல்பட்டு வருகிறோம். கரசூரில் இந்த ஆண்டே தொழிற்பேட்டை கொண்டு வரப்படும். மாநிலத்தின் அனைத்து பிராந்தியமும் சமமான வளர்ச்சி பெற அரசு கவனம் செலுத்தி வருகிறது. முதியோர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்குவது போல் மீனவ சமுதாய மாணவர்களுக்கும் கல்வி கட்டணம் வழங்கப்படும். கேஸ் சிலிண்டர் மானியம் 50 ரூபாய் உயர்த்தப்படும். அதன்படி சிவப்பு ரேஷன் கார்டுக்கு 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 350 ரூபாயாகவும், மஞ்சள் கார்டுக்கு 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 200 ரூபாயாகவும் வழங்கப்படும். கலால் துறையில் மாற்றங்கள் கொண்டு வந்து மாநில வருவாயை உயர்த்த குழு அமைக்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அரசின் கடமை. தடையில்லாத மின்சாரம், சுகாதாரமான குடிநீர் அனைத்து தொகுதிகளுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் லாஸ்பேட்டை தவளக்குப்பத்தில் துணை மின் நிலையம் விரைவில் அமைக்கப்படும். இந்த வாரம் அடிக்கல் நாட்டப்படும். புதிதாக தேவைப்படும் அனைத்து இடங்களிலும் துணை மின் நிலையங்கள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும். மாநிலம் முழுவதும் தட்டுப்பாடின்றி மின்சாரம் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கலால் துறை, பெட்ரோல் பங்க் நிலுவை தொகைகளை வட்டி அபராத வட்டியின்றி வசூலிக்க சமாதான திட்டம் கொண்டு வருவது குறித்து பரிசீலிக்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் அவர், டெல்லி போல அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தை மத்திய அரசே ஏற்க வலியுறுத்தப்படும். தமிழகத்தில் நிலம் வைத்துள்ள புதுச்சேரி காரைக்கால் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம். புதுச்சேரி அரசு தொலைநோக்கு பார்வையுடன் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றும். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு 6 மாத நிலுவை சம்பளம் விரைவில் வழங்கப்படும். இவ்வாறு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசினார். அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்கியது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் பேசுகையில், அரசு பொது மருத்துவமனை மீது அக்கறை காட்ட வேண்டும். அந்த கட்டிடம் எப்பொழுது இழுந்து விழும் என்ற அபாயத்துடன் இருக்கிறது. அரசு மற்றும் தனியார் பெண்கள் பள்ளிகளின் வெளியே பாதுகாப்புக்கு பெண் காவலர்களை பணியில் ஈடுபடுத்த வேண்டும். மேலும் ராஜ்பவன் தொகுதியில் பல நகர்களில் சாலைகள் சரியில்லை. அவற்றை உடனடியாக சீரமைக்க வேண்டும். எல்டிசி, யூடிசி வேலைவாய்ப்புக்கான தேர்வுகளுக்கான வினாத்தாள் வரைமுறையின்றி இருப்பதால் தேர்வு எழுதுபவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இத்தேர்வுகளுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வகுக்க வேண்டும் என அவர் பேசினார். மணவழி தொகுதி தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு பேசுகையில், புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் புதுச்சேரி கடலூர் 4 வழி சாலையை உடனடியாக அமைக்க வேண்டும். நோனாங்குப்பம் பழைய மேம்பாலத்தை புனரமைக்க வேண்டும். மேலும் 55 வயது நிறைவடைந்தவர்களுக்கு பிறந்த சான்றிதழ், கல்வி சான்றிதழ் இல்லாததால் முதியோர் பென்ஷனுக்கு விண்ணப்பிக்க முடியாத நிலை உள்ளது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அவர் கூறினார். நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன் பேசுகையில், பாதாள சாக்கடை திட்டத்தில் கழிவுநீர் இணைப்பு மட்டுமே கொடுக்க வேண்டும். மழைநீர் இணைப்புகளை கொடுக்கக்கூடாது என மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பாதாள சாக்கடைகள் சுத்தம் செய்யப்படாமல் உள்ளது. அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும். பாதாள சாக்கடை திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்த 10 விதமாக யோசித்து 10 விதமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார். நெல்லித்தோப்பு தொகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை.

0: ஆனால் எனது தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டித்தர வேண்டும், மேலும் நடமாடும் டிஜிட்டல் நூலக வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றார். முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் பேசுகையில், முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும். புதுச்சேரி நகர பகுதியில் 150 ஸ்பாவுக்கு மேல் உள்ளது. இதனை திண்டிவனத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் நடத்துகிறார். இதற்கு எந்த அடிப்படையில் உள்ளாட்சித்துறை அனுமதி கொடுத்தது? சட்டப்படி உள்ளாட்சித்துறை ஆய்வு செய்கிறதா? ஸ்பாக்களில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. இவற்றை உடனடியாக கண்காணிக்க வேண்டும் என்றார். தாலுகா அலுவலகத்திற்காக முதலியார்பேட்டை செல்லும் நிலை உள்ளது. எனவே முத்தியால்பேட்டை ராஜ்பவன் தொகுதிக்கென்று தனியாக ஒரு தாலுகா அலுவலகத்தை முத்தியால்பேட்டையில் அமைக்க வேண்டும். விண்ணப்பித்த அனைவருக்கும் முதியோர் பென்ஷன் வழங்க வேண்டும் என கூறினார். திருபுவனை தொகுதி தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய்ஜி சரவணன்குமார் பேசுகையில், அரசு ஒதுக்கீட்டில் உள்ள MBBS இடங்களுக்கு கல்வி கட்டணமாக 4.5 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்டாக் நிதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதால் முழு கல்வி கட்டணத்தையும் பெற்றோர் செலுத்த வேண்டும் என்று தனியார் கல்லூரிகள் நிர்பந்திக்கின்றன. காமராஜர் கல்வி நிதி உதவியை சென்டாக் செலுத்தும் என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். கூடுதல் கல்வி கட்டணத்தை மாணவர்களிடம் வசூலிக்க கூடாது என உத்தரவிட்டு கண்காணிக்க வேண்டும் என்றார். மேலும், புதுச்சேரி அமைதியான மாநிலம், சித்தர்கள் வாழ்ந்த பூமி, நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், வரியை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மதுபான தொழிற்சாலைகளையும் ரெஸ்டோ பார்களையும் அதிகமாக கொண்டு வரக்கூடாது. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக்கிவிட்டு நாம் என்ன சாதிக்கப் போகிறோம்? பொருளாதாரத்தை மேம்படுத்த மாற்று வழிகளை யோசிக்க வேண்டும். எனவே குடியிருப்புகள், கோயில்கள், பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ரெஸ்டோ பார்களை உடனடியாக மூட வேண்டும் என அவர் கூறினார். நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மீனாட்சி சுந்தரம் பேசுகையில், காரைக்காலில் 213 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட உள்ள பல்துறை சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் ஒற்றை சாளர முறையின் மூலம் தேவையான அனைத்து அனுமதிகளையும் விரைந்து வழங்கி இத்திட்டத்தை விரைவாக செயல்படுத்தி காரைக்கால் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கிட வேண்டும். பொதுப்பணித்துறையில் கடந்த 16 ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் 1300 வவுச்சர் ஊழியர்கள் மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு உரிய ஊதிய உயர்வு வழங்குவதுடன் அவர்களின் பணியை முறைப்படுத்தி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றார். நிரவி மற்றும் விழுதியூர் பகுதிகளில் இயங்கி வரும் சுகாதார நிலையங்களில் ஆம்புலன்ஸுகளை தகுதியான ஓட்டுநர்களுடன் உடனடியாக வழங்க வேண்டும் என்றார். மேலும், காவிரி நீரின் கடைமடை பகுதியாக உள்ள காரைக்காலுக்கு வந்து சேரும் நீரின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மேகதாது அணை திட்டத்தை புதுச்சேரி அரசு மிக தீவிரமாக எதிர்க்க வேண்டும். காவிரி நீர் தொடர்பான அனைத்து விவகாரங்களிலும் தமிழ்நாடு அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு காரைக்கால் விவசாயிகளின் நீர்வள உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றார். மேலும், காரைக்கால் மாவட்டம் தொழிற்சாலைகள் மற்றும் துறைமுகம் நிறைந்த முக்கியமான பகுதியாக விளங்குவதால் தீ விபத்துக்கள் மற்றும் பிற அவசரகால சூழ்நிலைகளில் விரைவான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பொதுமக்களின் உயிர் மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நிரவி மற்றும் திருப்பட்டினம் பகுதிகளில் தீயணைப்பு நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்றார். தற்போதைய சூழ்நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேலும் பாதுகாத்து அவர்களுக்கு நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தும் வகையில் 441 விவசாயிகளின் 3.22 கோடி ரூபாய் கூட்டுறவு விவசாய கடனை தள்ளுபடி செய்து வழங்கிட வேண்டும் என அவர் கூறினார். அப்பொழுது மதியம் 1:30 மணி ஆனதால் பிற உறுப்பினர்களின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடர மாலை 3:30 மணிக்கு பேரவையை சபாநாயகர் அன்பழகன் ஒத்திவைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மாலை 3:30 மணி அளவில் தொடங்கிய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன், கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அழகு என்கிற அழகானந்தம், BJP உறுப்பினர் திரு ஜான்குமார், திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், திரு செந்தில்குமார், திரு மோகன்தாஸ் உள்ளிட்டோர் பேசிக் கொண்டுள்ளனர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது, சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம். எழுதியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தில்லையப்பன், வாசித்தவர் பி செங்கேணி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு. நேர்களை இன்று இரவு 7:30க்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நேர்களே, சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிம்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேபாள அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேபாளத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நேபாளத்திற்கு உதவி அளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள நிதி அமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாகெல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 57.6 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நேபாளத்தின் வேண்டுகோளை ஏற்று சிறப்பு மருத்துவம் மற்றும் நிபுணர் குழுவை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடையாளம் தெரியாத 229 சடலங்களின் இறுதிச் சடங்கை மேற்கொள்ள நேபாள அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தெற்கு சித்வான் மாவட்டம் கோஷி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட இந்த சடலங்களை கண்டறிய முடியாததால் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சடலங்கள் அழுகுவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 626 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் இந்த சடலங்களை வைக்க போதிய இடம் இல்லாததால் உடனடியாக புதைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சடலங்களின் டிஎன்ஏ மாதிரிகளை சேமித்து வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கிய 88 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் 287 இந்தியர்கள் நேபாளத்தில் காணாமல் போனதாக கூறியுள்ளார். மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த

0: 128 பேரும் நேபாளத்தில் காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரசுவா நீர்மின் நிலையத்திலிருந்து 4 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவிலிருந்து 120 இந்தியர்கள் பத்திரமாக நேபாளம் சென்றடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 6 தடயவியல் நிபுணர்கள் குழு சடலங்களின் டிஎன்ஏ சோதனை செய்வதற்காக நேபாளம் சென்றுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2006 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தண்ணீர் முழு அளவில் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 5 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 55% மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி அமைக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 8,123 கோடி ரூபாய் நுண்ணீர் பாசன வசதி அமைப்பதற்காக மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. நீர் மேலாண்மை மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இத்திட்டம் வழிவகை செய்யும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்றவிருக்கிறார். பின்னர் பந்தனம் திட்டா மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற அறமுலா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பம்பை ஆற்றில் நடைபெறும் இத்திருவிழாவில் 51 படகுகள் போட்டியிட உள்ளன. பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவையும் அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தியில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். நிலையான பொருளாதார வளர்ச்சி, திறன் மேம்பாடு, உலகத்தரமான கட்டமைப்பு வசதி, தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ளிட்டவை மூலம் உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மேம்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்கள் அதிக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் ட்ரோன் உற்பத்தி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வரவேற்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. இதன் மூலம் சின்னவண்டி சோலை பகுதியில் முதல்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடும் பணி தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தால் மழையின்மை, பெருவெள்ளம், அதிக வெப்பம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை, விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமை போன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மரங்கள் வெட்டப்பட்டதே காரணம் என கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நடவு செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் சின்னவண்டி சோலை பகுதியில் முதற்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடவு செய்ய செய்யும் பணி துவங்கியது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை செயல் அலுவலர் துக்கினிக் இந்தியா இதனை துவக்கி வைத்தார்.

0: ராணுவ வீரர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி குழந்தைகள், ஊர் பொதுமக்கள், பல்வேறு அரசு துறை அலுவலக ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடவு செய்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: பஞ்சாபில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு 21 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கல்வி, கலாச்சாரம், வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 திட்டங்களை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மகிஷினி, இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, வாரிய உறுப்பினர்கள் திரு பிரசாத், திரு மோகன்குமார், திரு அசோக் மாலிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹார்முஸ் நீரிணை தங்களது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையை மறுத்துள்ள ஈரான், அப்பகுதி வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் சிகோ ஆராவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரியும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே பல்கேரியாவின் கராந்தான் சேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மேரி லூயிஸ் பிராண்டி வால்கர் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:25, 13 நொடி. நேரில் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் தண்டாரம்பட்டு வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய தகவல்கள். முதலில் வேப்பம் புண்ணாக்கு சாறு எவ்வாறு தயாரிக்கலாம், செய்முறை எவ்வாறு செய்யலாம் அது குறித்த தகவல். 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கை 10 லிட்டர் நீரில் கலந்து 8 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இந்த கலவையை வடிகட்டி 100 மில்லி சோப்பு கரைசலுடன் 100 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கர் பயிரில் தெளிக்கலாம். இவ்வாறு தெளிப்பதால் என்னென்ன நோய்கள் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். எலுமிச்சை சொறி நோய், தக்காளி இலைப்புள்ளி நோய், நெல் தோகை அழுகல் நோய், மிளகாய் பழ அழுகல் நோய், இந்த நோய்கள் எல்லாம் கட்டுப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.

அடுத்து இயற்கை உயிரியான தட்டான் பூச்சி இது குறித்த ஒரு தகவல். ஒரு தாய்ப்பூச்சி சுமார் 50 முட்டைகள் வரை இடும். முட்டைகளிலிருந்து வெளிவரும் குஞ்சுகள் தண்ணீரிலும் வாழும் இயல்பு கொண்டது. இவற்றை நீரின் மேற்பரப்பில் காணலாம். பெரும்பாலும் இவை தண்டின் அடிப்பகுதியில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய புகையான் குஞ்சுகளை உணவாக உட்கொள்கிறது. தாய்ப்பூச்சி நெற்பயிரின் இடையிடையே பறந்து தாவி செல்லும் தத்துப்பூச்சிகளை உணவாக உட்கொள்கிறது. இதனுடைய வாழ்நாள் சுமார் 30 நாட்களாகும். இவை பச்சை தத்துப்பூச்சி, புகையான் ஆகியவற்றின் முட்டைகள் மற்றும் தாய்ப்பூச்சிகள் நிலைசுருட்டு புழு, வெள்ளை தத்துப்பூச்சி ஆகியவற்றை உணவாக உட்கொள்கிறது.

சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை பேராசிரியர் மற்றும் தலைவரின் ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்மை

மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பிறகு கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்தும் வகையாக ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைத்திருக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படக்கூடிய ஆடுகளில் தாடை வீக்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்கப்பட வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈன்னு பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன்பாக புரத சத்தும் மாவு சத்தும் தாது உப்பு மற்றும் விட்டமின்கள் கலந்த கலவையை கொடுக்க வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அம்மோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதியை செய்து கொடுக்க வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படக்கூடிய நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுகள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அலர்ச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும்.

வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படக்கூடிய நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுகள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அலர்ச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும்.

நேர்களே, இன்றிரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் இயற்கை ஒளி வேளாண்மை முறைகள், கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை, எல் நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: என்ன மருதாணி, எங்க போயிட்டு வர?
4: வேற எங்க புள்ள, சந்தைக்குதான் யூரியா மூட்டிய வாங்கிட்டு வரேன்.
3: வர வர ரொம்ப யூரியாவை பயன்படுத்துற போலயே.
4: பயன்படுத்தாம எப்படி? அப்பதானே பயிர் பச்சை கட்டும். ஏன் நீ எதுவும் வாங்கலையா?
3: நான் எல்லாம் செயற்கை உரத்தை வாங்கறத நிறுத்தி 3 வருஷம் ஆகுது.
4: என்ன நிறுத்திட்டியா? எப்படி புள்ள, உரம் போடாம பயிர் வளரும்? நீ சொல்றது என்னவோ வேடிக்கையில இருக்கு.
3: மருதாணி, நான் செயற்கை உரத்துல இருந்து இயற்கை உரத்துக்கு மாறிட்டேன். அதான் வெளியில இருந்து எந்த உரங்களையும் வாங்கறது இல்லேன்னு சொன்னேன்.
4: அது சரி, செயற்கை உரம் போட்டு பயிர் வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்ல. இதுல இயற்கை உரம்லாம் எப்படி பயன் தரும்?
3: ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கம்மியா தான் விளைச்சல் இருந்தது, இப்ப விளைச்சல் நல்லாவே இருக்கு.
4: ஏன் புள்ள, இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்ட? எனக்கும் கொஞ்சம் சொல்ல, நானும் உர செலவை மிச்சம் பண்ணிப்பல்ல.
3: அப்படியா சொல்ற? அப்படின்னா இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பத்தி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவங்க சொல்ற தகவலை கவனமா கேளு.
5: இயற்கை வேளாண்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தோம், பண்டைய காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு தொழு உரம் அப்புறம் வீட்டில் கிடைக்கிற அந்த உரம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, 1960 முதல் பசுமை புரட்சியிலிருந்து என்ன ஆரம்பிச்சோன்னா, நம்ம அதிகமாக விளைச்சல் கொடுக்கக்கூடிய பயிர்களை வந்து பயிரிட ஆரம்பித்தோம். ஸோ அதிகமாக ஹை ஈல்டிங் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்போ வீரிய ஒட்டு ரகங்களை அது ஹை ஈல்டிங் சொல்லும் போது நம்ம எல்லாமே என்ன பண்ணணும்னா அதிகமாக வந்து இட ஆரம்பிக்கணும்.

0: உரம் அதிகமாக தேவைப்படும், நீர் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி பூச்சி நம்ம உரம் அதிகமாக வச்சா என்ன ஆகுனா அது பூச்சி வந்து ஈர்ப்பு ஏற்படும். அப்போ ஈர்ப்பு ஏற்படும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பூச்சி மேலாமைக்காக நம்ம மருந்து தெளிப்போம். ஸோ இயற்கை வேளாண்மை என்றாலும் என்னன்னா ரசாயனத்தை தவிர்த்து இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துது. இயற்கை உரம் இருந்தால் என்னென்னா நம்ம அசோஸ் பயிலும் சொல்லுவோம், உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிலும் பாஸ்போபேக்டீரியா சூடமோனஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே உயிர் உரங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வேணா பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம் வந்து பயன்படுத்துவோம். பசுந்தாள் உரம்னா என்னென்னா தக்கை பூண்டு சணப்பை பயிர்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா வயலில் வளர்த்து 40 நாள் பூ பூக்கிறது முன்னாடி என்ன பண்ணோம்னா வயலில் மடக்கி விட்டுறணும். அப்படி மடக்கி விட்டால் காற்றுல இருக்கிற தலைச்சத்தை என்ன பண்ணோன்னா அது வந்து மண்ணுக்கு கிரகரித்து கொடுக்கும். ஸோ மண்ணோட மண் வளத்தை வந்து பாதுகாக்கும், அது ஒன்று. அது இல்லைனா நம்ம என்ன பண்ணோம்னா பசுந்தலை உரம். பசுந்தலை உரம் என்று என்னென்னா நம்ம வேப்ப மரம், புங்க மரம், அப்புறம் வந்து எருக்குஞ்செடி இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா நம்ம வயலுக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்து உள்ளே போட்டு மடக்கிறது, அது என்னென்னா பசுந்தலை உரம். இதெல்லாம் நம்ம பண்டைய காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போலாம் யாரும் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஒரு முறை பண்டைய கால முறையும் மறு பின்பற்ற வேண்டும். ஏன் வந்து ரசாயன உரத்தை வந்து தவிக்கணும்னு சொல்லணும்னா இப்போ நிறைய உதாரணம் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருக்குது, அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை இருக்கிறதுனால நம்ம இப்போயே எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறது, அவள் இயற்கை வேளாண்மை சொல்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. யார் பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உணவு வந்து அவங்களே வந்து உணவு எடுத்துக்கணும் தயாரிச்சுக்கணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சிட்டி சைடில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாடி தோட்டம் அமைச்சு வந்து அவங்களே அவங்க காய்கறி வந்து அது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. அவங்க காய்கறியை அவங்களே வந்து விளைவிச்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையான வந்து காய்கறிகள் நம்மளே விளைவிச்சு நஞ்சில்லாத உணவை வந்து அருந்தணும்னு சொல்லிட்டு நம்மளே இதெல்லாமே வந்து பயன்படுத்த வேண்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன முறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து நம்ம பதப்படுத்தணும், அதுக்கு நவதானிய பயிர்கள் அப்படி இல்லைனா பலவகை பயிர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நவதானிய முறை பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லா தானியத்திலும் கலந்து வயலில் வந்து பார்த்திங்கன்னா விரைச்சி அந்த என்னென்ன இருக்குன்னா பயிர் வகை பயிர்கள் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் இருக்கும், வாசனை திரவ பயிர்கள் இருக்கும், எல்லாமே பார்த்திங்கன்னா கலந்து ஒரே வயலில் இட்டு ஒரு 45 to 50 நாளில் என்ன பண்ணணும்னா அதை மடக்கி விட்டுட்டால் மண்ணோட தரம் வந்து உயரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி செய்யணும். ஒரு விதை எடுத்தோம்னா விதை மூலிமா பரவக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விதை நேர்த்தி செஞ்சு விதையை வந்து பயன்படுத்தணும் ரெண்டாவது. மூணாவது என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கக்கூடிய விதை வந்து ஒழுங்கான விதையாக இருக்கணும், நல்ல தரமான விதையாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கலப்பு இல்லாத விதையாக வந்து இருக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா கலையில் மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட 53% பார்த்திங்கன்னா கலை மூலியமாகவே நமக்கு நம்மளுடைய உற்பத்தி திறன் வந்து கம்மியாகுது இந்தியாவில் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம அறியாமல் நெல்லில் பார்த்திங்கன்னா அந்த குதிரைவாளி வந்து நம்ம அறியாமல் அறுத்து நெல் வந்து அடிச்சிருவோம். ஸோ அது வந்து கலப்பு ஏற்படும். அப்போ பார்த்திங்கன்னா மிமிக்ரி வீட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை வந்து பார்க்கணும்னா நம்ம அறியாமல் அறுத்து அதை அறுவடை பண்ணி போட்டுருவோம். ஸோ அதை மாதிரி விதையை வந்து நல்ல தரமான விதையும் சுத்தமான விதையும் வந்து எடுக்கணும், களை இல்லாமல் விதையை வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் களை இல்லாமல் சொல்கிறோன்னா ஒரு வேளாண்மைக்கு முதன்மையான ஒரு இடுபொருளே விதை தான். ஸோ விதை நேர்த்தி விதை வந்து தரமாக தயாரித்து நம்ம எடுத்தாவே அந்த களை மேலாமை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிர் சுழற்சி முறை வந்து கடைப்பிடிக்கணும். நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து எதனால் வருதுன்னா பயிர் சுழற்சி முறை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லா விவசாயம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வயலில் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா நெற்பயிரே போட்டுகிட்டே இருப்பாங்க. மூணு போகம் சொல்லுவாங்க, மூணு மாதம் கேப் கேப்பில் பார்த்திங்கன்னா நெல்லையே போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி நெல் போட்டுகிட்டே இருந்தால் பார்த்திங்கன்னா நெல் தாக்குற பூச்சி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் அது வயலே வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நெல்லில் தண்டு
1: கடைபிடிச்சா நம்ம பூச்சி மேலாமை பண்ணலாம் பூச்சினால் வரக்கூடிய நோயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பயிர் சுழற்சி மேலாண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களை மேலாண்மை இருக்குதுல, முக்கியமான பார்த்தீங்கன்னா களை மேலாண்மை தான். அதில் 4-5 முறை இருக்குது, உளவியல் முறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவி முறை. உளவியல் முறையை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா ஏன் உளவியல் முறையை வந்து அடாப்ட் பண்ணணும்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம கோடை உழவு பண்ணுறது மூலிமா பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் பூச்சியை கண்ட்ரோல் பண்ண கோடை மூலம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா எல்லா பூச்சியோடைய முட்டையை பார்த்தீங்கன்னா இப்போ எக் லார்வா பியூப்பான்னு சொல்லுவாங்க, அந்த கூடு பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் இடும். நம்ம கோடை உடைய பண்ணும்போது மண்ணில் பட்டு மண்ணிலேருந்து உழவு ஓட்டும் போது வெயிலில் தாக்கி அதை முட்டையில் பொறிஞ்சு போயிடும், அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடை உழவு பண்ணுறதுனால களையும் கட்டுப்படும், அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வெயிலில் பட்டு விதையும் பொறிஞ்சு போயிடும்.

கலை மேலாமையும் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்சி மேலாமையும் பண்ணலாம். அது கூட பார்த்திங்கன்னா நிலப்போர் வந்து போடலாம், மல்ச்சிங் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா பாலித்தீன் மல்ச்சி யூஸ் பண்ணி தக்காளி நடுவோம், மிளகா நடுவோம், அது மாதிரி பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி நடலாம். அப்படி இல்லையா நம்மக்கிட்ட சில காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா வேறு எதனா நெல்லுடைய தலை அந்த கிராப் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பயிர் கழிவு மேலாமைன்னு சொல்லுவாங்க, அந்த பயிருடைய கழிவு எடுத்து என்ன பண்ணலாம் போர்வியாக பயன்படுத்தி அப்படி பயன்படுத்தலாம். ஸோ அப்படி போர்வியாக பயன்படுத்தினா என்ன ஆகுனா களை முளைக்க விடாது, அதுவுமே பார்த்திங்கன்னா மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தும். எப்படி உயர்த்தனா அந்த பயிர் கழிவு வந்து மக்கி அது மண்ணோட தரத்தை உயர்த்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, மண்ணோட ஈரத்தன்மை வந்து உயர்த்தும், அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா ஊடுபயிர் பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளத்தில் ஊடுபயிர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் அந்த மாதிரி பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களையை வந்து வளர விடாது, மண்ணுக்கு வந்து தலைச்சத்தை வந்து கிரகிச்சு கொடுக்கும், அப்புறம் வந்து ரெண்டு வருமானம் வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஊடுபயிருடைய நன்மைகள். ஸோ ஊடுபயிர் பண்ண மூலிமா உங்களுக்கு களையும் கட்டுப்படுத்தலாம், நம்மளுக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி மேலாண்மை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வேளாண்மையத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் கவர்ச்சிப்பொறினா உங்களுக்கு விளக்கு பொறி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பொறி வச்சுக்கணும். அந்த விளக்கு பொறி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு போட்டு விடிய காலை 6 மணிக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. 7 மணி முதல் 11 மணி வரைக்கும் தான் பயன்படுத்தணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்ட்ரோனல் பேஸ்ட் சொல்லுவாங்க, இரவு நேரங்களில் சுற்றிட்டு இருக்கும். அந்த பூச்சி என்ன ஆகும்னா அந்த விளக்கு பொறியில் வந்து பட்டு வந்து அதுவும் செத்து போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த விளக்கு பொறியை வந்து பயன்படுத்த வேண்டும். அது பார்த்தீங்கன்னா கவர்ச்சி பொறி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு பொறி இருக்குது. ஒட்டு பொறின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சார் உறிஞ்சும் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவோம். நீங்கள் எல்லோரும் மஞ்சள் நிற அட்டை அப்புறம் வந்து நீல நிற அட்டை வந்து பயன்படுத்துவோம். மேக்ஸிமம் எல்லா சார் உறிஞ்சும் பூச்சிகள் அந்த அசுனி பூச்சி வெள்ளை பூச்சி மாவு பூச்சி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சார் உறிஞ்சும் அந்த பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பொறி வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப்னு சொல்லுவாங்க, சிக்கி ட்ராப்னு சொல்லுவாங்க ஒட்டு பொறி. அது மஞ்சள் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பூச்சிகளுக்கு சார் உறிந்த பூச்சிகளுக்கு அந்த மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இதுக்கு பார்த்தீங்கன்னா நீல நிறம் வந்து பயன்படுத்துவாங்க, அந்த ஆனியனில் சொல்லுவாங்க வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் நோய் அடிக்கும், அந்த பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா நீல நிற பொறியை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலுக்கு நம்ம பூச்சியை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வழியில் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யலாம். நான் முன்னாடியே சொன்னதான் விதை நேர்த்தி சொன்னது. ஸோ விதை நேர்த்தி மூலமா என்ன பண்ணலாம், முன்கூட்டியே நம்ம நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ வந்து பயோ ஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மாவிரிடியும் பேசிலிஸ் சப்சிலிஸும் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தியாக பயன்படுத்தலாம். அந்த விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மாவிரிடி பார்த்தீங்கன்னா 4 கிராம் 1 கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் பயன்படுத்தலாம். அதுவே மண்ணில் கிடுறதா இருந்தால் உங்களுக்கு 2.5 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம். அந்த இயற்கை வழி முறையை வந்து பயன்படுத்தினா என்னென்ன நன்மைனா மண்ணோட தரத்தை உயர்த்தலாம், நம்ம சாப்பிட்ற பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா சுவையை உயர்த்தலாம். அதேவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நன்மை ஏற்படும், தீமை எதுவும் கிடையாது. மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தினாவே நமக்கு வந்து நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள் பார்த்தீங்கன்னா ஆடி தெரியும் நமக்கு, உழவின் நண்பன் சொல்கிற மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம், அது உயர்ந்தால் நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும். அப்புறம் வந்து தேனீகளுடைய மகரந்த சேர்க்கையும் வந்து உயரும். ஸோ மகரந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா தேனீகள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிரிட்டு நச்சு இல்லாத உணவு வந்து பயன்படுத்தலாம்.

0: இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பத்தி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவங்க சொன்ன விவரம் உனக்கு புரிஞ்சுதா?
1: தெளிவா புரிஞ்சது செம்பருத்தி. இனிமே நானும் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை வழி வேளாண்மைக்கு மாற போறேன். அதுதான் எங்க மண்ணுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது.
0: நல்லது மருதாணி, உன்னோட பணி சிறக்கட்டும். இரு இரு, அப்புறம் இன்னொரு செய்தியும் இங்க சொல்ல போறாங்க, அதையும் கேட்டுட்டு போ, உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்ல.
1: அது என்ன செய்தி, யாரு சொல்ல போறாங்க?
0: எல்நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணும்ன்றத பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞான

0: ராணி, டாக்டர் எம்எஸ் கண்ணதாசன் அவங்க சொல்ற தகவலை கவனமா கேட்டுக்கோ.
1: பசிபிக் பெருங்கடலில் அந்த வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் போது, நீருக்கு மேலே இருக்கிற வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் போது, அந்த அதாவது வியாபார காற்றுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய மூமெண்ட் வந்து பாதிக்கப்படுறதால என்ன ஆகும்னா, மழை பெய்யாத இடங்களில் வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மழை பெய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் நிலவ வாய்ப்பு இருக்கும். இந்த சூழ்நிலை வந்து ஒரு காலத்தில் வந்து 20 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த எல்நினோ வர்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ காலநிலை மாற்றத்தின் காரணமாக நம்ம தான் அதுக்கு காரணம், மனிதர்கள் தான். அதனால் இப்போ வந்து 10 வருஷத்துக்கு 1 டைம் வர்ற நிலைமையில் வந்து இருக்குது. அதுலேயும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எல்நினோ, ஏறக்குறைய 2 டிகிரிக்கு மேலே வந்து வெப்பநிலை உயர்ந்துச்சு பசிபிக் பெருங்கடலில். ஸோ இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இதனுடைய விளைவுகள் வந்து பார்க்கும்போது மழைப்பொழிவு குறையும், விவசாயம் பாதிக்கப்படும், கோழிகள் கால்நடைகள் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, எல்நினோவால் ஒரு 16% அளவுக்கு வந்து விலைவாசி உயரக்கூடும் அப்படின்ற ஆய்வு வந்து சொல்லுது. ஸோ இது எல்லாமே மொத்தமாக பார்க்கும்போது நம்ம மனிதர்களை தான் வந்து பாதிக்கும். இந்த எல்நிலோ சூழ்நிலையால் காலநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது அதை தகவமைச்சுக்கிறதுக்கு, அதாவது கோழிகள் வந்து தங்களுடைய உடல் வெப்பநிலையை தகவமைச்சு அவருடைய உற்பத்தி வந்து குறையாமல் இருக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் விவசாயிகள் வந்து பண்ணணும். இது என்னென்னா, ஸோ நம்ம சாதாரணமாக இருந்துடக்கூடாது. அது நாட்டுக்கோழி தானே, உதாரணத்துக்கு நாட்டுக்கோழி வந்து அது வெயில தாங்கும், வெப்பத்தை தாங்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதற்கான முறைகளை வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா அனிமல் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற உரிமைகள் மாதிரி கால்நடைகள் கோழிகளுக்கும் உரிமை இருக்குது. நல்ல காற்று, நல்ல தீவனம், அடுத்து தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது, ஒரு சௌகரியமான சூழ்நிலை. ஸோ இது மாதிரியான அனிமல் வெல்ஃபேர் இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் மேடம். ஸோ இந்த அடிப்படையில் கோழிகளோட உடல் வெப்பநிலை அதிகன்றதுனால என்னாகும்னா, இந்த எல்நிலோவில் வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்கிக்காமல் என்ன பண்ணணும்னா, மூச்சு விட ஆரம்பிக்கும், பெருமூச்சு விடும். அந்த வெப்பத்தாக்கம் அதிகரிக்க பெருமூச்சு விடுறதுடைய வீரியம் வந்து அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கோழி வந்து தலையை உயர்த்த ஆரம்பிக்கும். அதை வான் நோக்கி தலையை உயர்த்தி மூச்சை வந்து வாயை திறந்து விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுடைய இறக்கை இறகுகளை வந்து தூக்கி அந்த அல்லை இல்லை கக்கன்னு சொல்லி கை வச்சு பார்த்தோன்னா உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சூடை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணால், கோழி வந்து ரெக்கையை விரிச்சிரும், விரிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும். அடுத்தது வந்து தீவனம் எடுக்காது, ஈரமான இடத்த நோக்கி வந்து உட்காரும். பார்த்தாவே தெரியும் அசௌகரியம் வந்து தெரியும். முக்கியமானதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விடுறது தான். அதனுடைய தீவிரத்தின் கருதி நம்ம வந்து உடனடியாக அந்த கோழிக்கு வந்து நம்ம தேவையான சிகிச்சையோ இல்லை மேலாண்மை முறைகளையோ வந்து நிச்சயம் இதை தடுக்கிறதுன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முறைப்படி தடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்ம எந்த கோழியை வளர்க்குறோம் அப்படின்றது இருக்குது. நம்ம வளர்க்குறோன்னு போது வெயிலில் ஓரளவு தாங்கக்கூடியது என்னன்றது வந்து நம்ம கால்நடை மருத்துவர்களையோ இல்லை பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்களையோ இல்லை முன்னோடி விவசாயிகளோ கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கலாம். அதே மாதிரி வந்துன்னா நாட்டுக்கோழிகள் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது. ஸோ அது மாதிரி வந்து போயிடலாம். ஸோ இனம் தேர்வு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொட்டகை அமைப்பு. ஏற்கனவே கொட்டகை அமைச்சவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக அமைக்கிறவங்க வந்து கிழக்கு மேற்க அமைக்கலாம். அடுத்தபடியாக கொட்டைகளை வந்து காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதி அப்படின்றது போது வந்து பார்த்தீங்கன்னா காற்றே ரொம்ப உஷ்ணமாக தான் அடிக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் கிழக்கு மேற்க அவங்களுடைய கொட்டகை அமைச்சிங்கன்னா வடக்கு தெற்கில் பார்த்தீங்கன்னா கம்பி வலை இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு செவுத்தை ஒட்டி வச்சிடுறாங்க. ஸோ அப்போ வடக்கு தெற்க வந்து ஓப்பன் இல்லைன்னா என்னாகுனா காற்று ஒரு வழியாக போய் செவுத்தில் மோதி ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா என்னாகுன்னா நோய் தொற்று அதிகமாகும், உஷ்ணமும் அதிகமாகும், அதாவது வெப்பமும் வந்து அதிகமாகும். வடக்கும் தெற்கும் வந்து ஓப்பனாக வச்சு காற்று வந்து உள்ளே நுழைஞ்சி வெளியில் வரணும். ஸோ அப்படி உள்ளே நுழைஞ்சி வரும்பொழுதும் அறிவியல் பூர்வமாக வந்து அகலம் இருக்குது. ஒரு கொட்டகையோட அகலம்னு பார்க்கும்போது 22 அடிக்கு மிகாமல் இருக்கணும். ஸோ 22 அடிக்கு மிகாமல் இருக்கு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது வந்து நல்லது. அடுத்த தவறு என்ன விவசாயிகள் தெரியாமல் பண்ணுறது என்னென்னா, ஒரு கொட்டகைக்கும் இன்னொரு கொட்டகைக்கும் நடுவில் ஒரு லாரி மட்டும் போகிற அளவுக்கு வச்சுப்பாங்க. அது வந்து தவறு. ஒரு கொட்டகையோட அகலத்தின் 3 அல்லது 5 மடங்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கொட்டகைக்கு வந்து இடைவெளி இருக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டகைன்னு வரும்போது கூரை ரொம்ப முக்கியம். எப்படி சைடில் வந்து வடக்கில் இருந்து தெற்கு காற்று போகணும் முக்கியமோ அதே மாதிரி கூரை முக்கியம். வெப்பம் அதிகமாக இருக்கிற சமயங்களில் கூரை மேலே வைக்கோல வந்து பரப்பலாம், இல்லை ஓலை இலைகளை வந்து போடலாம், தென்னங்கித்து ஓலை வந்து போடலாம். இப்படி போகிறதால என்னாகும்னா, அந்த தென்னங்கித்து ஓலை வைக்கோலுக்கும் அந்த தகட்டுக்கும் நடுவில் ஒரு எம்டியான ஒரு வெற்றிடம் வந்து உருவாக்கும். இதனால் வந்து வெப்பம் கடத்தப்படுறது வந்து தவிர்க்கப்படும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணலான்னா, கலர்களில் அதை வண்ணத்தில் வந்து வெள்ளை நிறம்னா நம்மளுடைய வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியது, அது வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், உங்களுடைய கூரை பொருட்களை தகரத்தை பயன்படுத்துகிற பட்சத்தில் ஆஸ்பட்டாஸ் அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து சுண்ணாம்பு அடிக்கிறது வந்து நல்லது. அந்த சுண்ணாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசை இப்போ ஃபெவிக்கால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலந்த அந்த சுண்ணாம்பு கலந்த தண்ணியில் ஒரு 50 மில்லி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெவிக்கால் கலந்து அடிச்சிங்கன்னா அது வந்து நல்லபடியாக ஒட்டிக்கும். ஸோ இது ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் தான், ஆனால் நீங்கள் இந்த வெள்ளை பூச்சி பூசும் வந்து குறைந்தபட்சம்

வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு தான் வந்து வெப்பம் வரும். 70% வந்து அந்த வெப்பம் பிரதிபலிச்சு வெப்பம் வந்து உள்ள இழுக்காது. ஸோ அதே மாதிரி கூரையின் உட்புறம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ ஏன் கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும்னா, ஸோ கோழி வந்து ஏற்கனவே உஷ்ணமாக இருக்கும், உஷ்ண காற்று விடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எச்சம் போடும். ஸோ அந்த எச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா வரும். ஸோ அந்த அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து ஒரு சுவாச கோளாறுகள் வந்து உருவாக்கும். இப்போ கருப்பு நிறத்தை வந்து கூரையினுடைய உட்பகுதி கொட்டாய்க்குள்ளே நுழையும் போது நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் தெரியணும். ஸோ அடிச்சோம்னா என்ன ஆகும்னா அது வந்து அந்த உஷ்ணத்தை இழுக்கும். ஸோ இழுக்கும் பொழுது வடக்கு தெற்கு வழியாக காற்று போகிறது என்ன ஆகும்னா உங்களுக்கு உஷ்ணத்தை வந்து குறைக்கும். மரங்களை வந்து சுற்றி நடுறது நல்ல விஷயம். ஸோ அதையும் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து குடிநீர். நம்ம கொடுக்கிற குடிநீர் தூய்மையான குடிநீர் கொடுக்கணும். ஸோ இயல்பாக ஒரு கோழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழியுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக சௌகரியமாக உணரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வெப்பம் தரும், கூடுதல் வெப்பம் தரும். நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், நாட்டுக்கோழி வந்து தன்னுடைய இறகலை அதை ரெக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை அடைச்சிக்கும். என்னென்னா சூடு அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ கோழி குஞ்சுகளுக்கு சூடுன்னு வந்து பார்க்கும்பொழுது 35 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு கோழி குஞ்சுகளுக்கு சூடு வந்து இனி ஆரம்ப காலத்தில் வந்து 35 டிகிரி தேவை. ஆனால் இப்போ சாதாரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 35 தாண்டி தான் போகுது. 35 டிகிரி சென்டிகிரேட் தாண்டி போகும்பொழுது என்ன ஆகும்னா கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பத்தாக்கம் அழுத்தம் வந்து ஏற்படும். கோழி குஞ்சுகளுக்கும் ஏற்படும், கோழிகளுக்கும் ஏற்படும். இந்த எல்லினோ காலம் வெப்பம் அதிகமாக இருக்கிற கோடை காலங்கள் வந்து கோழிகளை தாக்குற மிக முக்கியமான நோய் வந்து வெள்ளை கழிச்சல் நோய், அதாவது கொக்கு நோயின்ற கழிச்சல் நோய். வெள்ளையா இல்லை பச்சையா கழியும். இது வந்ததுன்னா பொருளாதார இழப்பு வந்து நிறைய இருக்கும், கோழி இறந்து போயிடும், வைத்தியம் பார்க்கறது கஷ்டம். கோழிகளுக்கு பண்ணைகளுக்கு உள்ள இருக்கிற கோழிகளுக்கும் எளிதில் பரவும். பண்ணைக்கு ஒரு பண்ணையிலிருந்து இன்னொரு பண்ணைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் பரவக்கூடியது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வருமுன் காப்பும், அதுதான் தடுப்பூசி போடுறது தான். நம்ம தடுப்பூசி அட்டவணை இருக்குது. ஸோ அதுபடி முதல் நாள் வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும், ஆனால் 7வது நாள் F1 போடணும். அடுத்து 14வது நாள் வந்து நம்ம கம்போரா, அடுத்து 21வது நாள் அளவில் நம்ம வந்து லசோட்டா கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரம் கழித்து வந்து அம்மை நோய் தடுப்பூசி வந்து கொடுக்கணும். இதே நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பிரதி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருந்துக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தடுப்பூசி இலவசமாக போடுறாங்க, அங்கே வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம். அம்மை நோய் தடுப்பூசி கால்நடை மருத்துவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதனுடைய தேவை இருந்து வந்து சொல்லுவார். இது நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது. என்ன இன்னொரு விஷயம்னா நீங்கள் எப்பவுமே தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த தடுப்பூசி போடப்பட்ட கோழி மட்டும் பாதுகாக்கப்படாது, அதன் வழியாக வர்ற மற்ற கோழி குஞ்சுகள், அதாவது அது முட்டை வழியாக வர கோழி குஞ்சுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஒரே தீர்வு தடுப்பூசி மட்டுமே. எல்லினோவில் வந்து நம்ம எப்படி ஆடுகளை பராமரிக்கலாம், கோழிகளை பராமரிக்கலாம், கறவை மாடுகளை பராமரிக்கிறது, இது எல்லினோ சூழ்நிலையில் நெல் சாகுபடி எப்படி மேம்படுத்துறது, எல்லினோ சூழ்நிலையில் மீன் வளர்க்குறது எப்படி, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து எல்லா இதுலேயும் எல்லினோக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து கொடுக்கணும், அதில் வந்து குளுக்கோஸ் வந்து கலந்துக்கலாம். குளுக்கோஸ் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சொல்கிறேன், 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளமோ, 1 கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, 1 கிராம் அளவுக்கு சலவை சோடா கலந்து வந்து கொடுக்கலாம். இதில் வந்து மாற்றம் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது என்னென்னா அரிசியை சின்ன ரொம்ப ரவை சைஸ்க்கு வந்து அரிசியை உடச்சி கொடுக்கலாம், இல்லை ரவை இதை வந்து கொடுத்தீங்கன்னா தீவன தேவை வந்து சரியாயிடும். சொட்டு மருந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணை முறையில் வளர்க்கும்போது இது வந்து முதல் நாள் அன்னைக்கு வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும். அது வந்து பண்ணை அளவில் போடுவாங்க, நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பெரும்பாலும் தேவைப்படுறதில்ல. 7வது நாள் நீங்கள் சொட்டு மருந்து வந்து ஆரம்பிக்கணும். 7வது நாள் வந்து F1 அப்படின்ற சொட்டு மருந்து போடணும், 14வது நாள் வந்து கம்போரோன்ற சொட்டு மருந்து போடணும், 21வது நாள் லசோட்டான்ற சொட்டு மருந்து. எளிமையாக நினைவு வச்சிங்கன்னா 1 வார முடிவு, 2 வார முடிவு, 3 வார முடிவு. ஸோ கொக்குனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸால் வர்ற வந்து வியாதி. கோழிகளை எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால் என்னன்னா விவசாயிகள் வந்து தங்களுடைய அறியாமையால் வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிற மருந்துகளை வந்து தொடர்ச்சியாகவோ இல்லாட்டி தவறுதான அளவிலோ வந்து கொடுக்கறது, தேவைப்படாத நேரங்களில் வந்து தர்றது. நீங்கள் கொக்குனோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆகாது, அதாவது நச்சுயிரியை வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் 2ம் நிலை பாக்டீரியா நோய்களை தடுக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்த மாதிரி இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கு வந்து வித்ட்ரவல் பீரியட் இருக்குது. அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தணும் கோழியிலையோ இல்லை ஆடுகளிலையோ மாடுலையோ பயன்படுத்தினா குறிப்பிட்ட காலம், 5 நாள், 7 நாள், 9 நாள், இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த பாலையோ கறியோ முட்டையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை தவிர்க்கிறது நல்லது. இது என்னென்னா வருமுன் காப்போம் தான், அதாவது மூலிகை கஷாயம் மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. துளசி
துளசி வந்து ஒரு 30 கிராமு, வில்வ இலை இருந்ததுன்னா ஒரு 30 கிராமு, கற்பூரவள்ளி வந்து ஒரு 30 கிராமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா இது வந்து ஒரு 30 கிராம். இந்த நாலு சேர்த்துக்கிட்டு இந்த நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு வந்து அரைச்சிடணும். ஸோ அரைச்சதை வந்து நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வைக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம நாட்டு வெள்ளம், நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம் சேர்த்துக்கிறது வந்து நல்லது, சுவை தரக்கூடியது. இதெல்லாம் கலந்து கொடுத்தீங்கன்னா ஸோ கோழி

சாப்பிடும் பொழுது அதற்கு வந்து அந்த வெப்ப தாக்கத்துல இருக்கிறத வந்து குறைச்சிக்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. சில கோழிகள் வந்து தீவன கோளாறு காரணமாக ஈரல் வந்து பாதிக்கப்படலாம். இது வந்து பெரிய பண்ணை வச்சிருக்கிறவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதாவது கோழி அறுத்து பார்த்தா அதனுடைய ஈரல் வந்து கெட்டு போயிருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம், ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள், அப்புறம் கரிசலாங்கண்ணி ஒரு 30 கிராம், இஞ்சி விழுது ஒரு 10 கிராம், அது 30 30, இது ஒரு 10 கிராம் அளவுக்கு கரைச்சி அதை வந்து சுடுதண்ணி ஆற வச்ச சுடுதண்ணியில் வந்து கலந்து கொடுக்கறது நல்லது. இது எல்லாமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே வேணாம், 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20-50 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துங்க, 1 கிராம் சோடா உப்பு, 1 கிராம் உப்பு கலந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் சம்பந்தமான பற்றாக்குறை இதெல்லாம் சரி செஞ்சிட முடியுங்க. நார்மலாக வெப்பம் இல்லாத காலங்களில் வந்து எவ்வளவு தீவனம் எடுக்குதோ அதோட 2 மடங்களை வந்து தண்ணி தேவைப்படும். ஒரு உதாரணமாக ஒரு கோழி 125 கிராம் தீவனம் எடுத்துக்கோன்னா அதோட 2 மடங்கு அளவுக்கு வந்து தண்ணி குடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே வெப்ப காலங்கள் அதிகமாக அதிகமாகும், இது வந்து 4 மடங்கு அளவுக்கு தண்ணி அதிகமாகும்.

0: என்ன மருதாணி, எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறது பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் M.S. கண்ணதாசன் அவங்க சொன்ன தகவல் உனக்கு பயனுள்ளதா இருந்திருக்குமே.
1: அதுல என்ன சந்தேகம், என்னோட கோழிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த தகவல் எல்லாம் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.
0: சரி மருதாணி, நேரமாச்சு, நம்ம கிளம்புவோம் வா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவி.

0: திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
1: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாசவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியிலே 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:08. தொடர்வது திரைசை. திரைசை தரும் முதல் பாடல் உங்களுக்காக. ஆம் நேர்களே, உமா ரமணன், கே ஜே யேசுதாஸ் குரலில் அரங்கேற்ற வேலைப்பட பாடல்.

நித்தம் நித்தம் புத்தம் புதியதை புத்து குழுங்கும் இனிய வானொலியில் நேர்களை கேட்டுக் கொண்டிருப்பது தித்திக்கும் திரையிசை. நேரம் 8:05. இந்த இனிய நேரத்தில் அடுத்த பாடல் திரையிசையில் உங்களுக்காக. ஆம் நேர்களே, மனோ மென்மினி குரல்களில் அரண்மனை கிளிப்பட பாடல்.

0: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேரம் 8:11. நான்கு நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கலகர்ஷ். இது திரையிசை. திரையிசையில் அடுத்த பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திற்காக ஒலிக்க வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் அந்த பாடல்.

0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும், அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:16. திரையசை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் சாதனா சர்க்கம், ஹரிகரன், ஒலிக்கும் படம் அன்பு.

0: மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாசவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1815 கலகட்சியிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா கட்சியிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஆப்பிலும் கேட்கலாம். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
0: திரையில் நடத்து வருகிறது ஹரிகரன் சுஜாதா மோகன் குரல்களில் மின்சார கண்ணா படப்பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
2: தினம்தோறும் காலை 6:15

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: நேரம் 8:59 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது திரையிசை. திரையிசையில் அடுத்து வருகிறது உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் அவள் வருவாளா படப்பாடல்.

0: காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நேரம் 8:36:13 திரையிசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திரையிசை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள். பாடியிருப்பவர் ஹரிஹரன், படம் உன்னை நினைத்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
5: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
6: நேரம் 8:42 நொடியாகிறது. திரேசி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். திரேசியில் அடுத்து சித்ரா குரலில் சாமி படப்பாடல்

நேரம் 8:48, 10 நொடியாகிறது. திரையசி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். திரையசியில் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ, படம் கஜினி.

0: நேயர்கள் இதுவரை திரைசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அமெரிக்கா சென்றடைந்தார். சிக்காகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பதிலளிக்கையில், ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பள்ளி முதல் உயர்கல்வி வரையிலான இலவச கல்வியை மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்றும், முதியோர் விதவை ஊனமுற்றோர் உதவித்தொகைகள் விரைவில் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று மாலை கொடியேற்றம் நடைபெற்றதைக் காண லட்சக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்துள்ளனர். வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் திருவிழா இன்று தொடங்கி வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னையின் பிறந்தநாள் விழாவுடன் நிறைவு பெறும். இந்நாட்களில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் வருகை தருகின்றனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 4 தினங்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தியறிக்கையும் அதனைத் தொடர்ந்து 9:15க்கு ஸ்பாட்லைட் ஆகிய நிகழ்ச்சிகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: app News on AIR. This program is also available on our YouTube channel News on AIR Official.
1: Spotlight.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை

நேரம் 9:35. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது சங்கீத வானிலை. அற்புதமான பாடல்களை இனிய இரவு நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் இதோ நேர்களை உங்களுக்காக கே ஜே யேசுதாஸ் ஜானகி குரல்களில் அக்னி நட்சத்திரம் பட பாடல்.

நேரம் 9:39:56 மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். 9:40:40 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. உறங்குச் செல்லும் இந்த இனிய தருணத்தில் உங்களை உறங்காமல் செய்து கொண்டிருக்கிறது புதுச்சேரி வானொலி. அந்த வரிசையில் அடுத்த பாடல் சங்கீத வானொலி தரும் அடுத்த பாடல் உயர்ந்த உள்ளம் படத்திற்காக ஒரு பாடல். நேர்களே, கே ஜே யேசுதாஸ், எஸ்பி சைலஜா குரல்களில்.

நேரம் 9:46. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது சங்கீத வானிலை. அற்புதமான பாடல்கள், இனிய இசையில் அமைந்த சுகமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களை. அந்த வரிசையில் 9:46:18 நாம் அடுத்த பாடலை கேட்கப் போகிறோம். அடுத்த பாடல் காக்கிச்சட்டை படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ உங்களுக்காக.

அந்த இனிய குரலுக்கு சொந்தக்காரர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. நேரம் 9:51. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடல் இளையராஜா ஜானகி குரல்களில் ஊருவிட்டு ஊருவிந்து பட பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:05. தொடர்வது நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதலில் நாளை காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக

0: ஏக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி இதர நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நாளை காலை 6:10க்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் செந்தில் ஆண்டவன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15க்கு தெய்வீகராகவும் சேவை செய்திகள், 6:35க்கு உழவர்களுக்கான செய்திகள், மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் முதற் பகுதி, பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்த முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55க்கு சூழல் அறிவும் புனித தோப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02க்கு புதுவை புதுமை செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறையின் இணை இயக்குனர் டாக்டர் அனந்தலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறுகின்றன. அமைப்பு பிபின் எஸ் நாத் அவர்கள், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி மண்டல செய்திப்பிரிவு. 7:25க்கு நலமாய் வாழ, புகையிலை எவ்வாறு மற்ற போதைப் பழக்கங்களுக்கு வழிவகுக்கிறது என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினுடைய மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30க்கு இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35க்கு நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:59 வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, கத்ரி கோபால்நாத் அவர்களுடைய சாக்ஸபோன் இசை கேட்கலாம். ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், திருவாரூர் பி பக்தோச்சலம் அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கடம், பெங்களூரு ராஜசேகர் அவர்கள் மோர்சிங். 10:02க்கு கேட்டாளி இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 12 மணிக்கு இதரெட்ரோ நேரம். 12:30க்கு பன்னிசை மலை, திருப்பனந்தால் எஸ் முத்து கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50க்கு புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசிகளில் நேர் விருப்பம். 2:15க்கு என்று மினியவை, 2:40க்கு தாளத்தரங்கம், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கியிருப்பது, இடம்பெறுவது ஆதி தாளம். 2:55க்கு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10க்கு பன்மொழி பாடல்கள், 3:30க்கு சங்கீத சாரல், ரஞ்சினி காயத்ரி ஆகியோரின் பாட்டு, 4 மணிக்கு காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தல்லாறு நபான் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் ஸ்டெல்லா மருதிமாஸ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், யு பிரபாகரன், ஆர் ராமகிருஷ்ணன், மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 5 மணிக்கு கணித வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பி சந்திரமோகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்போர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 5:30க்கு சிறுவர் பூங்கா, புதுச்சேரி வாதானூர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20க்கு மனோரஞ்சிதம் இரவு, 7 மணிக்கு திரை இசை, 7:25க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேர்களை, துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி குறித்த நேர்முக வர்ணனைகளை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இரவு 7:30 மணி முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே நியூஸ் ஆனர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். இரவு 9:15க்கு ஸ்பாட்லைட், 11:45க்கு முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45க்கு மாநில செய்திகளும் காலை 7:15க்கு மற்றும் பிற்பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10க்கு புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:53, இரவு 7:57, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news read by Neena Arakel. Prime Minister Narendra Modi arrived in Tashkent, the capital of Uzbekistan, this evening on a two-day visit aimed at further strengthening bilateral